0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6
1: 1197 kHz.
2: பகைவர்கள் கேடு செய்ய தவறிவிட்டாலும் பொறாமை உடையவர்களுக்கான கெடுதலை அவர்களின் பொறாமை குணமே செய்துவிடும். குறள் எண் 165 அதிகாரம் அழுக்காராமை.
1: அழுக்காறுடையார்க்கு அது சாலும் முன்னார் வழுக்கியும் கேடின்பது.
2: பகைவர்கள் கேடு செய்ய தவறிவிட்டாலும் பொறாமை உடையவர்களுக்கான கெடுதலை அவர்களின் பொறாமை குணமே செய்துவிடும். குறள் எண் 165 அதிகாரம் அழுக்காராமை.

800,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:02. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று இனி நமது நிலையத்தில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சியும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். தொடக்கமாக சூழல் துளி வழங்குவோர் பாவர் சத்திரம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி. தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழக முதே உரை வழங்குபவர் இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தைய அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா. பத்து 2 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். 11:00 அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றி நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். பனிரெண்டு 2 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு இன்றும் சந்தைக்கு செல்லும் வழக்கம் உங்களிடம் உண்டா. 1:00 நல்லம் தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் நாட்டு சர்க்கரையின் நன்மைகள் குறித்த தகவல். 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 3:02 மணி திரு நாடு நிகழ்ச்சியில் இன்று சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் பற்றிய அரிய விவரங்களை அறியலாம். 4:02 பொதிகை தொம்பி 5:02 அரும்பொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மல்லிகையில் பூச்சி கட்டுப்பாடு உரையினை வழங்குபவர் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி கே முத்துக்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவமழை குறையும் காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெல் சாகுபடி முறைகள் நேர்முகம் பங்கேற்பவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:05 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஐவகை நிலங்களின் உணவும் அதன் தனித்துவமான சுவையும். 10:00 சுகமான ராகங்கள்.

தொலைபேசி வழி நேரலை விருப்பம். நேரல் இதுவரை கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சியும் அதற்கான நேரத்தையும் அறிந்தீர்கள்.

நேர்களே, தினமும் பிற்பகல் 2 மணிக்கு ஒலிபரப்பாகும் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்க அழைக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 9444-63-60-794 9444-63-60-794.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்குவது. உடல் மற்றும் மன வளர்ச்சியில் சிறந்தவனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் ஆக்குவது. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வமாகும். எனவேதான் வள்ளுவரும் கல்வியின் சிறப்பினை உணர்த்த கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என பல அதிகாரங்களை அமைத்துள்ளார். கல்வி பற்றிய சிந்தனை திருவள்ளுவரின் நாள்

மனத்தில் இருந்ததால்தான் பல அதிகாரங்களில் இதன் சிறப்பை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதனால்தான் திருக்குறளும் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. எனவேதான் மகாகவி பாரதியாரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்கின்றார். பாரதியின் வழியிலே வந்த கவிஞர் தாரா பாரதியோ, ஐயனே வள்ளுவனே, மூப்பில்லா தமிழுக்கு முப்பால் கொடுத்தவனே, யாப்பில் நீ புனைந்த ஈரடியால் தமிழன்னை பூ போல நடந்து புவனமெங்கும் சுற்றி வந்தாள் காப்பு, தமிழுக்கு உன் கவிதைகளை வணங்குகின்றேன் என்று வள்ளுவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல வள்ளுவனார் வலியுறுத்தி கூறிய கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. தனிப்பாடல் ஒன்றில், வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுபடாது, கள்ளர்க்கோ மிகவரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ. இப்பாடலின் பொருள், கல்வி வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடியது அல்ல, நெருப்பினாலும் எரியக்கூடியது அல்ல, மன்னர்களாலும் கூட கவர முடியாது, யாருமே திருட முடியாது என்பது இப்பாடலின் பொருளாகும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களாலும் திருட முடியாது, இக்கல்விக்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய அழிவற்ற செல்வம் நம் உள்ளத்தில் இருக்க அதனை அறியாமல் மக்கள் உலகெங்கும் பொருளை தேடி அழிவது ஏன் என்று இப்பாடல் வினா எழுப்புகிறது. சங்க இலக்கியமான புறநானூற்று பாடலோ, உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவியும் பொருள் கொடுத்தும் அவரிடம் பணிந்து நின்றும் கல்வி கற்பதே ஒருவருக்கு சிறந்தது. வெற்றி வேர்க்கை என்னும் நூலிலும், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். வறுமை காரணமாக பிச்சை எடுத்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும், எத்தகைய சூழலிலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர் சான்றோர்கள். கல்வியின் சிறப்பை பல்வேறு இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் வள்ளுவனார் 1¾ அடியிலேயே அழகாக எடுத்துரைக்கின்றார். அதுவும் அனைவராலும் விரும்பக்கூடிய திருக்குறளிலே, கற்றதன் வழி வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் மிக மிகச் சிறப்பு. அந்த குறள் என்ன தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. இக்குறளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு துணைக்கால் எழுத்து இல்லாத குறள். இந்த ஒரு குறள் போதும் கல்வியின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா?

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் 6:16. இனிய ஸ்வர ராகம் இனிய பாடல்களை வழங்க வரும் இந்நேரம் வணக்கப்பூக்கள். முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏறினால்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:23. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்துவிட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம். நிகழ்ச்சியில் இனி எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதா ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான செயலும் இருந்தால் வெற்றி நிச்சயம். நிகழ்ச்சியினை சௌமியா அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களை வெற்றி என்றும் விடுவதில்லை.

0: நேரம் 6:39.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் இனி SP அப்துல் காதர் அவர்கள் பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: தந்தை இனிய பாடலோடு நிறைவு பெற்றது வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள். நேரம் 6:45. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களை இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி

0: திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: நவீன வேளாண்மையில் துளசி சாகுபடிக்கு ஒரு ஹெக்டர் நடவு செய்ய 12.5 கிலோ விதைகள் தேவைப்படும். துளசி விதைகள் மூலம் பயிர்பெருக்கம் செய்யப்படுகிறது. விதைகளை மேட்டுப்பாத்திகளில் செப்டம்பர் முதல் நவம்பர் மாதங்களில் விதைக்க வேண்டும். சிறிய குழிகளை வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைத்து துளசி விதைகளை நேரடியாக போட வேண்டும். விதைத்த 5 முதல் 7 நாட்களில் விதைகள் முளைத்துவிடும். நாற்றுகளில் 2 முதல் 3 இலைகள் தோன்றிய உடனே 30-க்கு 30 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைத்து மீதி நாற்றுகளை கலைத்துவிட வேண்டும். துளசி மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்தப்படுவதால் இதனை அங்கக வேளாண்மை முறையில் சாகுபடி செய்வது சிறந்தது. எனவே விதைகளை விதைக்கும் முன் கட்டிகள் இல்லாமல் நன்கு பண்படுத்தப்பட்ட நிலத்தில் 1 ஹெக்டேருக்கு 25 டன் தொழு உரம் இட வேண்டும். பின்னர் முதல் அறுவடையின் போது 1 ஹெக்டேருக்கு 10 டன் தொழு உரம் அல்லது 2.5 டன் மண்புழு உரம் போட வேண்டும். துளசிக்கு அதிக வெப்ப காலத்தில் 2 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். துளசி செடிக்கு மூடாக்கு போடுவது களைகளை கட்டுப்படுத்தி நீரை சேமித்து அதிக மகசூலை கொடுக்கும். செடிகளை 20 நாட்களுக்கு 1 முறை நிலத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரம் வரை விட்டுவிட்டு மீதி இலை மற்றும் தண்டுகளை வெட்டிவிட வேண்டும். பூ பூப்பதற்கு முன் இலைகளை அறுவடை செய்ய வேண்டும். பூ மலர்வதற்கு விட்டுவிட்டால் அதிக தழைகள் மற்றும் கிளைகள் தோன்றாது. எனவே பூப்பதற்கு முன் நிலத்திலிருந்து 1 அடுக்கு இலைகளை விட்டுவிட்டு மீதி இலைகளை வெட்டி அறுவடை செய்ய வேண்டும். முதல் அறுவடையை நட்ட 45ஆம் நாள் செய்யலாம். பின்னர் 20 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்யலாம். இவ்வாறு நிலத்தில் ஒரு பயிரை 2 முதல் 2.5 வருடங்கள் வரை வைத்திருக்கலாம். 1 ஹெக்டேரிலிருந்து 1 வருடத்திற்கு 3500 முதல் 4000 கிலோ வரை இலைகள் கிடைக்கும். துளசி இலைகளை பறித்தவுடனேயே பயன்படுத்தலாம். மேலும் காய்ந்த இலைகள் மருத்துவ ரீதியாகவும் மனமூட்டும் வாசனை பொருள் மற்றும் வாசனை திரவியம் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. துளசி கொத்துக்களை தலைகீழாக தொங்கவிட்டு 1 வார காலம் நன்கு உலர்ந்த காற்றோட்டம் நிறைந்த அறைகளில் உலர வைக்கலாம். இலைகள் நன்கு உலர்ந்தவுடன் அவற்றை காற்று புகாத ஜாடிகளிலோ அல்லது பிளாஸ்டிக் பைகளிலோ அடைத்து அதிக வெளிச்சமும் வெப்பமும் புகாத இடங்களில் வைத்து பாதுகாக்கலாம். குளிர்சாதன முறையிலும் பாதுகாக்கலாம். மண் என்பது விவசாயத்தின் அடிப்படை. நல்ல மண் இருந்தால் பயிர்கள் நன்கு வளர்ந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஆனால் விவசாயிகள் தங்களுடைய மண்ணின் நிலை என்ன என்பதை எளிதாக அறிய முடியாது. அதற்காகத்தான் மண்வள அட்டை உள்ளது. இது விவசாயிகளுக்கு தங்களுடைய மண்ணின் நிலையை பற்றிய தகவல் தருகிறது மற்றும் அதை எப்படி மேம்படுத்துவது என்பதை சொல்கிறது. மண்வள அட்டை என்பது ஒரு அறிக்கை. அதில் மண்ணின் ஊட்டச்சத்து, pH அளவு போன்ற தகவல்கள் உண்டு. இந்த அறிக்கை மூலம் விவசாயி எந்தவிதமான உரம் அல்லது சரியான விளைபொருள் பயன்படுத்த வேண்டுமென்று தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக அரசு அல்லது விவசாயத்துறை அமைப்புகள் மண் மாதிரிகளை ஆய்வு செய்து இந்த அட்டையை வழங்குகின்றன. நல்ல மண் என்பது சரியான அளவிலான ஊட்டச்சத்துக்கள், ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன் கொண்டிருக்கும். இது பயிர்களின் வேர்கள் நன்கு வளரவும் ஊட்டச்சத்துக்கள் எளிதில் உறிஞ்சப்படவும் நோய்களிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் உதவுகிறது. மண் வளம் குறைபாடானால் பயிர்கள் நன்றாக வளராது, விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். மண்ணில் எந்த ஊட்டச்சத்து குறைவாகவும் எது அதிகமாகவும் உள்ளதென்று மண்வள அட்டையின் மூலம் விவசாயிகள் தெரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் தேவையான உரத்தை மட்டும் பயன்படுத்தலாம். மண்ணை நீண்ட காலம் சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம். விவசாயிகள் அருகிலுள்ள விவசாய அலுவலகம் அல்லது மண் ஆய்வகத்தில் தொடர்பு கொண்டு தங்களது நிலத்திலிருந்து சில இடங்களில் மண் மாதிரிகள் எடுத்து அனுப்ப வேண்டும். சில நாட்கள் அல்லது வாரங்கள் கழித்து மண்வள அட்டை கிடைக்கும்.
2: மிளகாயில் நல்ல வாழிப்பான திடமான நாற்றுகளை பெற மேட்டுப்பாத்தி அமைத்து நாற்று பாவ வேண்டும். 1 ஏக்கருக்கு நாற்று நட 40 சதுர மீட்டர் இடம் தேவை. நன்கு மக்கிய தொழு உரத்தை நன்கு உழுத நிலத்தில் இட்டு மேட்டுப்பாத்தி அமைக்க வேண்டும். மேட்டுப்பாத்தி 1 மீட்டர் அகலமும் 15 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டதாக இருக்க வேண்டும். நீளம் தேவைக்கேற்ப வைத்துக் கொள்ளலாம். விதைகளை 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் பாத்திகளில் கோடு கிழித்து அதில் விதைக்க வேண்டும்.

0: விதைத்த பின் மக்கிய தொழு உரத்தை தூவிவிட வேண்டும். விதைத்த பின் ஈரப்பதம் காக்க வைக்கோலை பாத்திகளில் மூடாக்கு போட வேண்டும். செடிகள் முளைத்து வந்த பின் அவற்றை எடுத்துவிட வேண்டும். நாற்றுகள் நன்றாக வளர புண்ணாக்கு கரைசலை விடலாம். பூஞ்சாணங்கள் தென்பட்டால் ட்ரைகோடர்மா விரிடி கரைத்து ஊற்றலாம். மேட்டுப்பாத்தி நாற்றங்கால் வடிகால் வசதி உள்ளது, தண்ணீர் தேங்காது. நல்ல திரட்சியான தரமான திடமான நாற்றுகள் உற்பத்தி செய்ய முடியும். பூச்சி நோய் தாக்குதலை உடனடியாக கட்டுப்படுத்த முடியும். நல்ல மகசூலுக்கு அடிப்படை திடமான நாற்றுகளே என்பதற்கு இணங்க மேட்டுப்பாத்தி முறை சிறந்ததாக உள்ளது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 68 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 61 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 65% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா ஸ்ரீனிஷா. நான் தென்காசி மாவட்டம் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். காந்தியடிகள் இயற்கை வைத்தியத்தை மிகவும் விரும்பினார். மருந்துகளுக்கு பதிலாக தண்ணீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, உண்ணாவிரதம், சூரிய ஒளி, சுத்தமான காற்று ஆகியவற்றை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தினார். பிளேக், மலேரியா, அஜீரணம், தீக்காயங்கள் என பல நோய்களுக்கு இயற்கை முறையில் சிகிச்சை அளித்து மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். உடல் நலம் என்பது இயற்கையோடு இணங்கி வாழ்வதிலேயே உள்ளது என்று அவர் நம்பினார். காந்தியடிகள் இயந்திரமயமான பெரு விவசாயத்திற்கு எதிராக

0: இருந்தார். கிராம சுயராஜ்யம் என்பது அவரது கனவு. கைத்தறி ஆடை, கோமியம் பயன்பாடு, இயற்கை உரங்கள், குறைந்த அளவு உற்பத்தி, அதிகம் பகிர்தல் என்பவை அவரது கொள்கைகள். இன்றைய காலநிலை மாற்றம், மண் வளம் குறைவு, ரசாயன உரங்களின் பாதிப்பு ஆகியவற்றை அவர் முன்கூட்டியே எச்சரித்தவர்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
0: என்னுடைய பெயர் ராஸ்ரீனிஷா.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் அரும்புகள் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள்.
2: அரும்புகள் ராஜமதிவாணனின் இனிய சூழல் வணக்கங்கள். நான் சமீபத்தில் படித்த புத்தகங்களில் ஒன்று கையா, பூமித்தாயின் மரண சாசனம். அதில் சில அற்புதமான வரிகளை பார்ப்போமா? பூமித்தாய், நான் நோயிற்று கிடக்கிறேன். சாவின் நிழல் என் கண்ணெதிரில். என் மரண முலகளை உங்கள் காதுகள் கேட்டிருக்காது. சூழல்வாதிகள், அறிவியல் அறிஞர்கள் சிலர் மட்டும் ஓரளவு உணர்ந்திருக்கக்கூடும். என் இரத்த ஓட்டம் உலகின் உயர் நீர்நதிகளும் நீர்நிலைகளும். இந்த உயிர் நீரோட்டத்தை இராட்சச அணைக்கட்டுகள் கட்டி நிறுத்தினீர்கள். உலக தேவைக்காக உயிர் நீரோட்டம் தடைப்பட்டது. உலகின் எந்த நதியையும் நீங்கள் விட்டு வைக்கவில்லையே. என் சுவாசம் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சுவாச காற்றில் அணுவின் விஷம். உயிர்காற்றின் ஊற்றான மரங்களை, வனங்களை அழித்தீர்கள், அழிக்காதீர்கள். உங்கள் காசு நோயால் என் நுரையீரல் காசு நோயுற்றது. மரத்து போன உங்கள் உணர்வுகளால் சுருங்கி விழியும் என் காற்றுப்பையும் மரத்து போனது. என் உடலே உங்கள் உணவின் சமையலறை. காடுகளை வெட்டி என் வளமண்ணை வழித்தெடுத்து விட்டீர்கள். தின்றது செரிக்காத வயிற்றுப்போக்காக திடீர் வெள்ளம். தேக்கும் திறனிறந்த வளம் வறண்டு கிடக்கிறது. உதிரும் இலைகள் செத்தவைகள்தான். செத்தவை தருவதோ வற்றாத ஜீவநதிகளும் வளம் தரும் உரமும். இத்தனை கோடிகள் ஆண்டு வாழ்கிறேன். என் மேனியில் எங்காவது கழிவு குவியலின் முடை நாற்றம் உண்டா? இத்தனை மீன்களும் உயிரினங்களும் உண்டும் கழித்தும் என் கங்கை நேற்று வரை புனிதம். இத்தனை விலங்குகள், பறவைகள், செத்தைகள் கழித்த பின்பும் என் காடு புனிதம். என்பில் அதனை வெயில் போல காயும், அன்பில் அதனை அறம். என் வளமின் தோளின்றி பூமி வறண்டு காயும். எச்சரிக்கை. என் தோளை சிதைத்து கரியெடுத்து எரிக்கின்றாய். என் தோளில் துளையிட்டு உயிர் நீ உறிஞ்சுகின்றாய். என் முடிப்போர்வை வனமளித்து மொட்டையாக்குகின்றாய். மண்ணில்லா மண்ணுலகா. எல்லாம் போன பின்பும் பூமி சுழலும், வசந்தம் சொல்லும். பறவைகள் இல்லை, வான்மழை பிறக்கும், காடுகள் இல்லை, கடலும் கூட காணாமல் போய்விடும். மீண்டும் தோல்பதியம் போடும் மருத்துவன் பூமிக்கு உண்டா? தலைமுதல் கால் வரை நோயின் அகராதியாக நான் இன்று. என் ஊனும் உடலும் உயிரும் சிதைந்து அழிந்து மரணம் என் வாயிலை தட்டுகிறதோ? என் அழிவு உன்னழிவு, மறந்து விடாதே. அந்த நாள் வராது, போகட்டும். உன் ஒருவன் பேராசைக்கு உயிரினம் யாவும் பலியாவதா? பூமி இத்தனை கோடி ஆண்டுகளாக செதுக்கிய அற்புத சிற்பம், உனக்காக என்னை காய்ப்பாய். உயிரினம் அனைத்தின் ஆதிக்கருவறை நானே. ஆம், சூழல் பெரியது. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் அரும்புகள் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம் வணக்கம் பரணி. ஒவ்வொரு நாளும்

0: ஒரு சிறப்பான நாள் தான். நாம் செய்யக்கூடிய செயலில் நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கும். எடுத்த உடனே ஒரு நுட்பத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. நாள் செல்ல செல்ல தான் நாம் செய்யக்கூடிய செயலில் எவ்வளவு நுட்பங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது காலம் கடந்து வந்து தெரியும். அந்த நுட்பங்கள் அந்த செயல் வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய செல்வம் எது அப்படின்னா பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பேச்சோட தன்மை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய மரியாதையை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது செயல், பேச்சு, அதோட நம்ம கூட திறமை, இந்த மூணு சேர்ந்ததோட நம்ம வாழ்க்கையில் தொழில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூணையும் கொண்டு ஏதோ நாம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை தொடங்கி நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 தினமும் தொழில் தொடங்குவோம் பகுதியில் நிறைய விஷயங்களை உங்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளராய் ஞானசேகர் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க கேட்டலாமா?
1: தென் மாவட்டங்களில் லாபகரமாக தொடங்கப்படக்கூடிய நடுத்தர சிறு தொழில்களை பற்றி தினந்தோறும் ஒரு தொழிலை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். பரவலாக தென் மாவட்டங்களில் எல்லா கிராமங்களிலும் முக்கிய இடங்களிலும் ரெடிமேட் துணிகள் தயாரிப்பு, அதாவது ஆயத்த ஆடைகள், சிறு குழந்தைகளுக்கான கால் சட்டைகள், சட்டைகள், பெண்களுக்கான நைட்டி, அவர்களுக்கான உடைகள், பாவாடைகள் போன்ற பல்வேறு பொருட்கள் அவ்வப்போது நன்றாக விற்று தீர்ந்து விடக்கூடிய பொருட்களை இப்போது பலர் தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். இது லாபகரமாக இருக்கிறது. அதிக முதலீடும் தேவையில்லை. இவற்றிற்கு தோராயமாக 4.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை ஆரம்ப முதலீடு தேவைப்படும். கண்டிப்பாக தொழில் முனைவோர் கட்டிங், டெய்லரிங், எம்பிராய்டரி என்று சொல்லக்கூடிய இந்த 3 கலைகளையும் கற்று வைத்துக் கொள்வது நல்லது. இந்த நிறுவனத்தில் 10 முதல் 12 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கலாம். வருடத்திற்கு 25 முதல் 30 லட்சம் வரை வருவாய் ஈட்டக்கூடிய அருமையான துறையாகும் இது. திட்டத்தின் விவரங்களை பற்றி இப்போது நாம் அறிவோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்றால் மீதம் பணிபுரிவோர் 4 மணி நேரமாவது ஓடி என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச நேரம் வேலை எதிர்பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 100 முதல் 200 ஆடைகளை, மாதத்திற்கு 3000 முதல் 5000 துணிகளை உற்பத்தி செய்ய முடியும். இதற்கு குறைந்தபட்சம் 500 முதல் 1000 சதுரடி பரப்புள்ள இடம் வாடகைக்கு எடுக்க வேண்டும். இயந்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல இயந்திரங்கள் 15000 கிடைக்கிறது. 8 அலகுகள் வாங்கலாம், 1,25,000 ரூபாய். ஓவர்லாக் இயந்திரம் 3 அல்லது 4 நூலை பயன்படுத்தக்கூடியது, இது 22,000 முதல் 25,000 ரூபாய்க்கு கிடைக்கும். பிளாட் லாக், இன்னர் லாக் இயந்திரம் 1 யூனிட், இது 30,000 முதல் 35,000 வாங்கலாம். துணி வெட்டும் இயந்திரம் 1 அலகு 15,000. கனரக நீராவி இஸ்திரி பெட்டிகள் 2 10,000. வெட்டும் மேசைகள், நாற்காலிகள் மற்றும் கருவி தொகுப்புகள் 25,000. ஆக மொத்தம் 2,25,000 ரூபாய்க்கு இயந்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கும். மாதத்திற்கு குறைந்தபட்சம் 10 பேராவது நாம் வேலை கொடுக்க வேண்டும். அப்படி வெட்டுபவருக்கு மேற்பார்வையாளருக்கு ரூபாய் 15,000 முதல் 20,000 ரூபாய் சம்பளம். திறமையான இயந்திர இயக்குநருக்கு ஒருவருக்கு 10,000 முதல் 12,000 வரை சம்பளம். உதவியாளர் சரிபார்ப்பாளருக்கு 7,000 முதல் 10,000 ரூபாய் சம்பளம். ஆக மொத்த மாத சம்பளம் ரூபாய் 1,09,000 ரூபாய் வரை தேவைப்படும். இப்போது ஆரம்ப காலத்தில் மூலதனம், அதாவது துணிகள் வாங்க வேண்டும், பொத்தான்கள், நூல் போன்ற பல பொருட்களை நாம் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி வாங்குவதற்கு மினிமம் குறைந்தபட்சம் 1.5 லட்சமாவது முதலீடாக போட வேண்டும். பணியாளர்களுக்கு சம்பளம் 1,10,000 ரூபாய். வாடகை மற்றும் மின்சார கட்டணம் 15,000 ரூபாய். இதர செலவுகள் 10,000 ரூபாய். ஆக மொத்தம் மூலதனம் 2,85,000 ரூபாய் ஆகும். இந்த 2 லட்சம் மினிமம், இந்த 2,85,000 ரூபாய் இருந்தால்தான் மினிமம் 8 முதல் 12 மணி நேரம் மாதம் 26 நாட்கள் சிறப்பாக அந்த நிறுவனம் நடைபெறும். வருடத்திற்கு 36 லட்சம் வரை இதில் சேல்ஸ், விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செலவு 32 லட்சம், மீதி 4 லட்சம் ரூபாய் வரை இதற்கு வருட லாபமாக கிடைக்கும். ஆரம்பத்திலேயே அதனுடைய லாபமாக 40,000 முதல் 60,000 வரை கிடைக்கும். 50 முதல் 60% லாபம் இதில் ஈட்டலாம். கிராமப்புறங்களிலே வேலைக்கு நிறைய பேர் கிடைப்பார்கள். இதற்கு சிறு தொழிலாக பதிவு செய்துவிட்டால் அரசாங்கத்தினுடைய 20

0: மேற்பட்ட கடனுதவி திட்டங்களிலே உடனுக்குடன் குறைந்த வட்டியிலே கடனுதவி கிடைக்கும். இந்த தொழில் செய்வதன் மூலம் தங்களுடைய பகுதிகளையே விற்பனை செய்யலாம். அல்லது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் போன்ற பெரிய ஊர்களில் உள்ள வியாபாரிகளுக்கு அனுப்பியும் விற்கலாம். பலர் தென் மாவட்டங்களை சேர்ந்த இதுபோல் மொத்தமாக தயாரிப்பவர்கள் பம்பாய் வரை அவருடைய துணிகளை அனுப்புகிறார்கள். அங்கே தென் மாவட்டங்களில் தயாரிக்கக்கூடிய பெட்டி கோட்டுகள், அங்கே தயார் பண்ணக்கூடிய நைட்டிகள், சிறு குழந்தைகளுக்கான கால் சட்டைகள், சிறு குழந்தைகளுக்கான பேண்ட்டுகள் என்று ஏராளமான ஆயத்து ஆடை பொருட்கள் தயாராகி தமிழ்நாடு முழுவதும் இதர மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. இங்கே நமது தமிழ்நாட்டில் இதற்குரிய மூலப்பொருள் குறைந்த விலையில் கிடைப்பதாலும், வேலைக்கு குறைந்த விலையில் பணியாளர்கள் உடனுக்குடன் கிடைப்பதாலும், எந்த பொருளும் எந்த மூலப்பொருளும் எப்போதும் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருப்பதாலும், தயாரித்த பொருளை உடனுக்குடன் காலையிலே தயாரித்தது மதியம் 12 மணி 1 மணிக்கு பேக்கிங் செய்யப்பட்டு ஆம்னி பஸ்ஸுகளிலும் லாரிகளிலும் ரயில் மூலமும் அனுப்பப்பட்டு அடுத்த நாள் மும்பாய், பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெருநகரங்களுக்கு 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்துக்குள் போய் சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும், தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலுமே 100 கணக்கான வகை ரெடிமேடு துணிகளை தயாரிப்பது லாபகரமாக தொழிலாக இருக்கிறது. காலம் செல்ல செல்ல புதிய இயந்திரங்கள், நவீன இயந்திரங்கள், ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணக்கூடிய இயந்திரங்கள் வாங்கினால் நிறைய பொருட்களை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்கு யூனிஃபார்ம் தைப்பதற்கும் ஆர்டர்கள் கிடைக்கும். அதன் மூலமும் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த பெரிய ரிஸ்க்கும் இல்லாத மூலப்பொருள்கள் 365 நாளும் கிடைக்கக்கூடிய, வருடம் முழுவதும் விற்பனை வாய்ப்பு இருக்கக்கூடிய அருமையான தொழில் இந்த துறை. இந்த கட்டிங், டெய்லரிங், எம்பிராய்டரி என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்த பெண்கள், குறிப்பாக நல்ல அனுபவப்பட்டவர்கள் இதை தொடங்கினால் நல்ல லாபம் கிடைக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். உரையினை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஐ. ஞானசேகர் அவர்கள். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் எடுத்த மாஸ்டர், இது படத்தோட பேர். அனிருத் இசையில் அனிருத் அறிவு அவங்க பாடியிருக்காங்க, அறிவு அவர்களின் வரிகளில்.

நேரம் 7:12. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் வரணி. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2025-26 12 வகுப்பு பொது தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களையும் 100% உயர்கல்வியில் தேர்ந்தெடுத்திடும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பொது தேர்வு எழுதி இதுவரை எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலும் சேராத மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர அரிய வாய்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை கால அவகாசம் 14/9, இன்றைக்கு 6ஆம் தேதி இல்லையா, 14/9 வரையிலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் வந்து சேரலாம். அதுவே ஐடிஐயில் சேரணும் அப்படின்னா நாளைக்கு, அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 90 இடங்களும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு 34 இடங்களும் 1ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு 183 இடங்களும் காலியாக இருக்குது. மேலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான பேட்டை மற்றும் ராதாபுரம் ஐடிக்களில் மோட்டார் மெக்கானிக் பல்வேறு தொழில்நுட்ப பிரிவுகளில் தலா 72 மற்றும் 27 காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது தேர்வு எழுதி இதுவரை உயர்கல்வியில் சேராத மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. விருப்பமான பாடப்பிரிவில் சேர்ந்து உங்களுடைய உயர்கல்வியை தொடரணும் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ரெட்ரோ, இது படத்தோட பேர். விவேக் அவர்களின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அவங்க பாடி இசையமைத்த பாடல் வந்துட்டே இருக்குது.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி நேர்கள், இனி கேட்கலாம் தமிழே அமுதே உரையினை வழங்குகிறார் பா இளங்கோ அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: இன்றைய சூழ்நிலையில் மனிதன் தன் உடலிலே நோய்வாய்ப்பட்டு பிணிப்பட்டு பல சூழ்நிலைகளில் அவல நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்தால், ஒரு காலத்திலே உணவே மருந்தாக இருந்த காலம் மாறி இன்று மருந்தே உணவாக உட்கொள்கின்ற சூழல் அவனை தொற்றிக் கொண்டிருக்கிறது. நம் பழந்தமிழர்கள் அன்றாடம் உட்கொள்கின்ற உணவாக உட்கொள்கின்ற பால் ஒரு சிறந்த மருந்து, தயிர் ஒரு சிறந்த மருந்து, வெண்ணெய் சிறந்த மருந்து, மோர் மிகச்சிறந்த மருந்து, நெய்யும் மிகச்சிறந்த மருந்து. அவர்கள் அன்றாடம் சமையலிலே சேர்க்கப்படுகின்ற ஜீரகம், மிளகு, மல்லி, பழ வகைகள், அதன் பிறகு கீரை வகைகள், இவை அனைத்துமே மருந்தாக பயன்பட்டது. இன்றைக்கு மனிதன் அவற்றையெல்லாம் மறந்தான். அதனால் வாழ்க்கையிலே நோயுற்று துன்பப்படுகின்றான். மேலும் அக்காலத்தில் தாம்பூலம் தரிக்கின்ற பழக்கம் இருந்தது. வெற்றிலை, மிளகு இவைகளெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக அக்கால மக்களிடம் கொண்டு சேர்த்தது. ஆனால் இன்றைக்கு மனிதனை ஏன் நோய் தொற்றிக்கொள்கிறது? காரணத்தை பார்த்தால், ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட் கோஸ் டு ஃபாஸ்ட் டெட். ஆயில் ஆயுளை குறைக்கும். இவைகளெல்லாம் நம் நாட்டில் இருக்கின்ற பழமொழிகள். இவற்றை மனிதன் பின்பற்ற தவறிவிடுகிறான். வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் என்பார். ஆம், இந்த உடம்புக்கு மருந்து என்ற ஒன்று தேவையே இல்லை. எப்பொழுது என்றால், நாம் சாப்பிட்ட அந்த உணவானது நன்றாக செரிமானம் அடைந்த பிறகு அடுத்த உணவை நாம் சாப்பிடுவதாக இருந்தால், அதாவது நாம் உணவு உண்ட பின்னும் அதற்கு முன்னும் இருக்கின்ற மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்பதனை வள்ளுவப் பெருந்தகை அற்புதமாக எடுத்துரைக்கிறார். சித்தர்லே தேரை சித்தர் என்பவர் ஒரு பழைய பாடல் ஒன்றை சொல்கிறார். ஓரடி நடவேல் ஈரடி இருக்கேல், இருந்து உண்ணேல் கிடந்து உறங்கேல் என்பது தேரையர் நமக்கு தந்த பாடல் வரிகள். ஓரடி நடவேல் என்றால், நம்மை எப்பொழுதுமே பகல் பொழுதில் விடாது நம்மை பின்தொடர்வது எது என்றால், நம்முடைய நிழல். நாம் காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ நடக்கும் பொழுது நிழல் பெரியதாக விழும். ஆனால் நண்பகல் நேரத்தில் நாம் நடப்பதாக இருந்தால் ஒரு அடிதான் விழும். ஆக ஓரடி நடவேல் என்றால், நண்பகலில் தெருவிலே நடந்து செல்லாதே என்பது பொருள். ஈரடி இருக்கேல், அதாவது ஈரத் துணியோடோ அல்லது ஈரமான இடத்திலோ நீ இருக்காதே. அப்படி இருந்தால் மூளைச்சூடு ஏற்பட்டு தேவையில்லாத நோய்களெல்லாம் உன்னை வந்து பற்றி கொள்ளும் என்பது அவருடைய கருத்து. அடுத்து வள்ளுவர் சொன்ன அந்த மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற சொல்லை இவர் இருந்து உண்ணேல் என்று ஒற்றை சொல்லிலே விளக்குகிறார். இருந்து உண்ணேல் என்றால், வயிற்றிலே சாப்பாடு இருக்கின்ற நேரத்திலே நீ மீண்டும் சாப்பிடாதே என்பது பொருள். அடுத்ததை ஒன்றை சொல்கிறார், கிடந்து உறங்கேல், உனக்கு தூக்கம் வராத நேரத்தில், பகலினாலும் சரி இரவானாலும் சரி உனக்கு தூக்கம் வரவில்லை என்றால் நீ படுக்கையிலே படுத்து கிடக்காதே. ஏனென்றால், நீ தூக்கம் வராமல் படுக்கையிலே படுத்து கிடப்பாயானால் உனக்கு தேவையற்ற சிந்தனைகள் உன் உள்ளத்திலே உதிக்கும். அந்த தேவையற்ற சிந்தனைகள் பெரும்பாலும் தீய சிந்தனைகளாகத்தான் இருக்கும். தீய சிந்தனைகள் உன் உடம்பில் உள்ள உயிரத்தை நீல நிறமாக விஷத்தன்மையாக மாற்றுகின்ற சக்தி உடையது. எனவே தீய எண்ணங்களை நாம் களைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? படுக்கையிலே தூக்கம் வராமல் படுத்து இருக்கக்கூடாது. மாறாக பயனுள்ள பணிகளை, எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து, அது வருமானத்திற்குரியதாக இருந்தாலும் சரி, அறிவை அபிவிருத்தி செய்வதாக இருந்தாலும் சரி, படித்தல் போன்ற பணிகளையோ அல்லது பிற பணிகளையோ செய்து வாழ்வோம் என்றால், நம் வாழ்விலே நம் உடலிலே நோயானது

தமிழே அமுதே வழங்கியவர் பா இளங்கோ அவர்கள். வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பைசன். இது படத்தோட பேர். மாரி செல்வராஜ் அறிவு அவங்க வரிகளில், அறிவு வேடன் அவங்க பாடியிருக்காங்க, நிவாஸ் கே பிரசன்னா அவங்களோட இசையில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இனி ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
4: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. சில விஷயங்கள் பார்த்தால் அப்போதான் தெரியும் நமக்கு, ஆகா இவ்வளோ நாள் இதை தப்பாக நம்ம புரிஞ்சிட்ருக்கோம், அல்லது இதை தப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அப்படி ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா ஹோம்லி. அந்த பொண்ணு நல்ல ஹோம்லியாக இருக்கா, நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு குடும்ப பாங்காக இருக்கிறா, ரொம்ப அமைதியான பொண்ணு, இப்படியெல்லாம் வந்து நம்ம அர்த்தம் வச்சுருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஹோம்லி ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஹோம்லி ஹவுஸ் அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஹோம்லி உமன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய அளவில் எந்த வித திறமைகளும் கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தத்தி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் நம்ம ஊரில் யூ லுக் ஹோம்லி அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு ஆச்சரியம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது நம்ம வந்து சாதாரண சமயத்தில் ஒரு கார் வாங்குறதுக்கும் நம்ம ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு காரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு காரும் இந்த காரில் இந்த வித்தியாசம் இருக்குது, அதில் அந்த வித்தியாசம் இருக்குது. இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின்ல இருந்தார், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், 6 வருஷம் கழித்து இங்கே வந்தார். நீங்கள் இப்போ தான் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நிறைய இதில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாம் படிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் அப்படின்னா நாவல், அல்லது அங்கே அமெரிக்காவில் ஒரு விஷயம் தெரியணும்னா அங்கேருந்து யாராக வந்தால் கேட்கலாம். எனக்கு ஒரு ஆர்வம், அவர்கிட்ட கேட்டால் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து நாவல் படித்து எவ்ரிடே டெய்லி இந்த 2 வார்த்தையில் எவ்ரிடே அப்படிங்கிறது டெய்லிங்கிறத விட அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது, இருக்கிற சோர்ஸை வச்சு நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அவர்கிட்ட கேட்டால் இது தெரியுமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐயோ நான் அதெல்லாம் கவனித்து பார்த்தது இல்லையன்ட்டார். பேசுவார், அமெரிக்காவில் இருந்தால் எப்பவும் இங்கிலீஷில் தான் பேசியிருப்பார், ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த விஷயம் அவருக்கு தெரியலை, நான் இங்கே இருந்து அதை யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ செக் பண்ணிடலாம், எவ்ரிடே அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய நெட்டில் பார்க்கலாம். எவ்ரிடே அப்படிங்கிறது டெய்லிங்கிற வேர்டு விட காமன். கடைசியாக ஒரு விஷயம், டீச்சராக இருக்கிறதுனால இந்த டீச்சர்னு சொல்லுவாங்க, அந்த சார் வந்து சாயந்தரம் டியூஷன் எடுப்பார், ஹீ இஸ் டேக்கிங் டியூஷன் இன் த ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் டேக் டியூஷன் அப்படின்னா அவர் வாத்தியார் இல்லை, ஸ்டூடெண்ட், படிக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இதில் த டீச்சர் இஸ் டேக்கிங் டியூஷன் இன் த ஈவினிங் சொல்லுவோம். அப்போ டியூஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இஸ் கிவிங் டியூஷன், ஐ எம் கிவிங் இங்கிலீஷ் லெசன்ஸ், ஐ எம் கிவிங் இங்கிலீஷ் டியூஷன் இன் த ஈவினிங். ஓகே, தேங்க்யூ, நாளை பார்ப்போம். நன்றி.
3: ஆங்கிலம் அறிவோம் வழங்கியவர் எஸ் முத்தையா அவர்கள்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்து வாத்தி, இது படத்தோட பேரு. ஜி வி பிரகாஷ் குமார் இசையில யுக பாரதி வரிகளில் அந்தோனிதாசன் பாடியிருக்காங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி 37 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அவங்களுக்காகவே ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் வந்து உறுப்பினராக பதிவு செய்யலாம் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள் இவங்க எல்லாமே ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேரலாம். அதே போல் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள், என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது, நிறைய சமூக நலத்திட்டங்கள் இருக்குது, திறன் வளர்ப்பு பயிற்சி இருக்குது, சுயதொழில் எப்படி செய்யலாம், அதுக்கு மானியம் கொடுப்பாங்க, பல்வேறு சேவைகள் இருக்குது, அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் வந்து முகாம் நடத்துவாங்க. அந்த வகையில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அங்கே வந்து நாளை முகாம் வந்து நடைபெற இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே தூத்துக்குடியில் இந்த மகளிருக்காக சிறப்பு முகாம் வந்து நடைபெற இருக்குது. அதனால் ஓய்வூதியம், சமூக நலத்திட்டங்கள், திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் சுயதொழில் செய்ய மானியம் எவ்வாறு பெறலாம், பல சேவைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு நடக்கக்கூடிய முகாமில், அதாவது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடக்க இருக்குது நாளைக்கு தூத்துக்குடியில், அதில் பங்கேற்று பயன்பெறலாம் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வாழை, இது படத்தோட பேர். தீபாடி இருக்காங்க யுக பாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அவங்க இசையில.

7:43 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் எடுத்து இன்றைக்கு காய்கறிகள் பழங்கள் சந்தையில் என்ன அப்படிங்கிறது, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் பழங்கள் என்னென்ன விலையில் கிலோவுக்கு விற்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி நாட்டு ரகம் 26 கிலோவிற்கு, கத்தரிக்காய் 40, வெண்டைக்காய் 32, புடலங்காய் 20, சுரைக்காய் 10, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 10, தடியங்காய் 12, அவரைக்காய் 4.

சீரகம் 60, கொத்தவரைக்காய் 20 கிலோவிற்கு, பச்சை மிளகாய் 30 கிலோவிற்கு, முருங்கைக்காய் 32, வெங்காயம் பெரிய ரகம் 62, சிறிய ரகம் 54, சின்ன வெங்காயம் நாட்டு ரகம் 72, காரமணி 25, கோவைக்காய் 45, தேங்காய் பெரியது கிலோவிற்கு 60, நடுத்தரம் 58, சிறிய ரகம் 56, வாழைக்காய் கிலோவிற்கு 30, வாழைப்பூ 1 15, வாழைத்தண்டு 1 10, வாழை இலை 5 30, கீரைக்கட்டு 1 15, மல்லித்தலை கிலோவிற்கு 40, புதினா 55, கருவேப்பிலை கிலோவிற்கு 40, வெள்ளரி சாம்பார் ரகம் 10, இஞ்சி கிலோவிற்கு 160, மாங்காய் நாட்டு ரகம் 70, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 28, ரிங் பீன்ஸ் 106, சௌச்சோ 36, முட்டைக்கோஸ் 30, பீட்ரூட் 32, காலிஃப்ளவர் 46, புட்டை மிளகாய் 50, பஜ்ஜி மிளகாய் 50, வெள்ளைப்பூண்டு நாட்டு ரகம் கிலோவிற்கு 270 ரூபாய், பட்டர் பீன்ஸ் வரி ரகம் 130, சோயா பீன்ஸ் 130, பச்சை பட்டாணி 150, சேம்பு 50 40 ஆகிய விலைகளில் கிடைக்குது. சீனிக்கிழங்கு 40 36, சீனிக்கிழங்கு 60 55, பனங்கிழங்கு 60 50. பழங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் செவ்வாழை 100, இலைக்கு 90, மட்டி 80, நேந்திரன் 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கோடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 170 106, ஆப்பிள் 200 160 140, அன்னாசி 70 60, மாதுளை 200 180, கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60 கிலோவிற்கு, சப்போட்டா 50 40, பப்பாளி 40 35, நெல்லிக்காய் 55 50, திராட்சை பன்னீரகம் 120, சாத்துக்குடி 70 60, கிருணிப்பழம் 50, சீத்தாப்பழம் 100 80, தர்பூசணி 30 25 அப்படிங்கிற விலை நிலவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க பாளை மகாராஜா நகர் நிர்வாக அலுவலர். எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாம் எடுத்துக்கக்கூடிய காய்கறிகள் தான் நமக்கு வந்து சத்து. சின்ன வயசில் நம்ம எவ்வளோ காய்கறிகள் எடுத்து சத்துக்கள் எடுத்துக்கிறோமோ அது முதிய வயது ஆனதுக்கப்புறம் அது வந்து நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லலாம். அந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா தூங்குறதுலேயும் இருக்குது, நல்லா சாப்பிட்றதுலேயும் இருக்குது, அதிகமான உடல் உழைப்பு வந்து கொடுக்கறதுலேயும் இருக்குது. இந்த மூணையுமே வந்து செய்யணும். ஏதோ ஒன்றை மட்டும் செஞ்சால் தான் உடல் வந்து பருமனாகும். எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா எதிர்பாராத மழை. அதுக்கு முன்ன வரைக்கும் ஒரு 3 மாதங்கள் நல்லா வந்து வெயில் அடிச்சது இல்லையா. மற்ற பகுதியில் மழை இருந்தாலும் நமக்கு நல்ல வெயில் இருந்தது, நேற்று வந்து மழை. அப்போ அந்த கால சூழ்நிலை மாறும்போது எந்த மாதிரி உணவை எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு எடுத்து ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் வந்துட்டுருக்கு. யூத் படத்துலேருந்து 2026 தான் இந்த படம் வந்தது. கென் கருணாஸ் எழுதி பாடியிருக்காங்க, ஜிவி பிரகாஷ் குமார் அவங்க இசையில். இதோ பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 7:50 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பாருங்க. இந்த கிளைமேட் வந்து அப்பப்போ மாறுறதுனால அதிகமாக பாதிக்கப்படுறது நம்மளுடைய உடல் தான். நம்ம ஆரோக்கியத்தில் வந்து குறைபாடு வந்து அப்பப்போ வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அதிகமான சூடாக இருக்கும், அப்புறம் அது குளிர்ச்சி ஆகும்போது நிறைய மாற்றங்கள் வந்து உடலில் ஏற்படும். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் வந்து இரும்பு சத்து அப்படிங்கிறது வந்து போதுமான அளவு இருக்கணும். வாரத்தில் குறைஞ்சது 1 நாளாவது நீங்கள் வந்து கீரை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான கீரை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்க போது இரும்பு சத்துக்குன்னு மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படாது. இப்போ வீட்டில் பெரியவங்கள்லாம் அப்பா அம்மா வந்து சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கீரை பண்ணுவாங்க இல்லையா, சமைக்கும் போது அந்த சாறு தண்ணி இருக்கும்ல, அதை வந்து வீணாக்க மாட்டாங்க. அதே ஒரு சூப் மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ கீரை சூப்பு தனியாக வைக்க

0: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், நில அளவை முறைகள் இதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ரீசர்வே, அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ரீசர்வே அப்படிங்கிறது ஏற்கனவே அளந்து விஸ்தீர்ணம் குறிக்கப்பட்ட ஒரு நிலத்தை மீண்டும் அளவீடு செய்வது தான் ரீசர்வே. இந்த ரீசர்வே நிர்ணயம் செய்யும்போது பழைய சர்வேயன்களுக்கு பதிலாக புதிய சர்வேயன்கள் கொடுக்கப்படும். அவ்வாறு ஒவ்வொரு பழைய சர்வே எண்ணுக்கும் சமமான ரீசர்வே எண் புதிய நில அளவை புலத்தையும் உட்பிரிவையும் காட்டும் ஒரு குறிப்பீடு உள்ளது. இதை தொடர்பு விளக்க குறிப்பீடு என்று கூறுவார்கள், அதாவது கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குறிப்பீட்டின் மூலம் பழைய சர்வே எண் எந்த வருடம் புதிய ரீசர்வேயாக மாற்றப்பட்டது என்றும் என்ன சர்வே நம்பராக மாற்றப்பட்டது என்ற விபரத்தையும் இந்த குறிப்பேட்டின் மூலம் நாம் அறிய முடியும். நிறைய வழக்குகளிலும் சரி, நிறைய பிரச்சனைகளிலும் சரி, இந்த சர்வே வந்து எப்பொழுது ரீசர்வே செய்யப்பட்டது, என்ன நம்பராக ரீசர்வே செய்யப்பட்டது என்ற தாவாக்கள் நிறைய எழுகிறது. அந்த தாவாக்களை நாம் சரி செய்ய வேண்டுமென்றால் இந்த தொடர்பு விளக்க குறிப்பேடு, அதாவது கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியதை நாம் பார்த்தாலே போதுமானது, அனைத்தையும் கண்டுகொள்ளலாம். இந்த நில அளவை முறைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, பழங்கால நில அளவை முறைகள் ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது ஒவ்வொரு ஏரியாவிற்கும் ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. பொதுவாக நில விஸ்தீரணத்தை ஏக்கர் செண்டு என்று அழைத்தாலும், விவசாய நிலங்களுக்கு என்று தனி அளவை முறைகள், காலிமனைகளுக்கு தனி அளவு முறைகள் இருந்தன. இவைகள் நாட்டு அளவை முறைகள் என்று பொதுவாக அழைக்கப்பட்டன. உதாரணமாக குழி, மா, வேலி, காணி, மரக்கால், அதாவது ஒரு மரக்கால் என்பது 8 செண்டு நிலம், ஒரு படி என்பது 1 செண்டு நிலம் மற்றும் 12.5 மரக்கால் விதைப்பாடு 1 ஏக்கர், குறுணி என்பது 8 செண்டு நிலம், முக்குறுணி என்பது 24 செண்டு நிலம், பதக்கு என்பது 16 செண்டு நிலம், கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கோட்டை அப்படிங்கிறது 21 மரக்கால் என்பது ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, டிசிமல், பர்லாங்கு, ஜாதி அடி, அதாவது அடி என்பது ஜாதி அடி என்பது ஒன்றுதான். சில பழைய பத்திரங்களில் பார்த்தீங்கன்னா கிளைமேல் வடதலை ஜாதி அடி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஜாதி அடி அப்படிங்கிறதும் அடி என்பதும் ஒன்று தான். அதுக்கப்புறம் தச்சுமலம், ஒரு தச்சுமலம் என்பது 2.75 அடி நீளம், அதாவது 2.75 அடி நீளம் ஒரு தச்சுமலம் என்பது. பழைய ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா நில அளவை பார்க்கும் பொழுது தச்சுமலத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். முண்டாணி, கெஜம், மயில், குந்தா, இன்னும் பல அளவைகளால் அளக்கப்பட்டது. இப்படி பல அளவுகளில் அளந்தாலும் வருவாய்த்துறையினர் வழங்கும் நில உடைமை பதிவேடு மெட்ரிக் முறையில் மட்டுமே வழங்கப்படும். ஒவ்வொரு நில உடைமைதாரர்களது நிலங்களையும் நில அளவை செய்வதை கடாஸ்ட்ரல், அதாவது கடாஸ்ட்ரல் சர்வே என்று அழைக்கப்படுகிறது. கடாஸ்ட்ரல் சர்வேயில் புஞ்ச நிலங்கள் 4 ஹெக்டேர்களாக அமைக்கப்படும். புஞ்ச நிலங்கள், நஞ்ச நிலங்கள் ரெண்டுக்குள்ள வகைப்பாடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.

0: புஞ்சை நிலங்கள் என்பது வீடுகள் கட்டக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிலங்கள், நஞ்சை நிலங்கள் என்பது பயிரிடக்கூடிய விவசாய நிலங்கள். அப்போது அளக்கும் பொழுது பழைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து நம்ம நிறைய டிஜிட்டல்லாம் வந்துட்டு நிறைய டேப்லாம் வந்துருச்சு, ஆனால் முன்னாடி வந்து செயின் இரும்பு சங்கிலியால் அளந்தாங்க. அந்த செயினுக்கு பேர் கண்டர் செயின்னு சொல்லுவாங்க, கண்டர் செயின். இந்த பழைய முறையில் நிலத்தை இரும்பால் உருவாக்கப்பட்ட சங்கிலிகள் கொண்டு அளக்கப்பட்டது. இந்த சங்கிலி கண்டர் செயின் என்று அழைக்கப்படும். கண்டர் செயின் என்பது பிரிட்டிஷ் அளவு முறையாகும். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த எட்மண்ட் கண்டர் என்பவர் இந்த இரும்பு சங்கிலி அளவை முறையை 1620 கண்டுபிடித்தார். இந்த இரும்பு சங்கிலிகளை கொண்டு நிலத்தை அளக்கும் பொழுது முட்செடிகள், புதர்கள், நீர்நிலைகள் போன்றவற்றின் மீது எளிதாகவும் துல்லியமாகவும் அளந்துவிடலாம். தற்போது இந்த டேப்பு வச்சு அளக்கிறாங்க. இந்த டேப் என்பது பொதுவாக 30 மீட்டர் நீளம், அதாவது 100 அடி கொண்டதாக இருக்கும். 30 மீட்டர் என்பது 100 அடி. டேப் கொண்டு அளக்கும் பொழுது முட்செடிகளையும் புதர்களையும் அதிகமாக காற்று வீசும் காலத்திலும் துல்லியமாக அளப்பது சற்று கடினம். டேப் கொண்டு அளப்பதில் பல்வேறு இடர்பாடுகளும் உள்ளது. சங்கிலி என்பது ஆங்கிலத்தில் செயின் என்று அழைக்கப்படும். ஒரு சங்கிலி பல லிங்க்ஸ்கள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சங்கிலி அல்லது ஒரு செயின் என்பது 66 அடி நீளம் கொண்டதாகும். இதனை 22 கஜம், அதாவது ஒரு கஜம் என்றால் 3 அடிகள் என்று சொல்லலாம். ஒரு லிங்க்ஸ் என்பது 0.66, அதாவது 7.92 இன்ச் அடி நீளம் கொண்டது. ஒரு சங்கிலி 100 லிங்க்ஸ்களால், அதாவது 100 இரும்பு கம்பி துண்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த கண்டர் செயின்னு சொல்லக்கூடியது. இந்த 1 ஏக்கர் என்பது 100 செண்டுகளை உள்ளடக்கியது. ஒரு செயின் 66 அடி நீளம் கொண்டது. இதனை கொண்டு 66 அடி நீளம், 66 அடி அகலம் விஸ்தீரணத்தை அளந்தால் கிடைப்பது 4356 சதுரடி, அதாவது 66 × 66, ஸோ 4356. இந்த 4356 சதுரடி என்பது 10 செண்டு நிலமாகும். 1 ஏக்கர் 10 மடங்கில் காணும் பொழுது 43560 சதுரடி ஆகும். ஆக 1 செண்டு நிலம் என்பது 435.6 சதுரடி ஆகும். இந்த அளவின் மூலமே ஏக்கர் செண்டு என்று நிலம் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த அளவையின் மூலம் உருவானதே 435.6 சதுரடி ஒரு செண்டு என்பதும், 43560 சதுரடி 1 ஏக்கர் என்பதும் விளங்கும். ஆகவே இந்த 66 அடியை அல்லது ஒரு செயின் என்பதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் நலன் பயக்கும். மற்ற சங்கதிகளை நாளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க வழக்கென்று வந்தால். நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுப்பான ஒரு பாடல், திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: இசையால் இது நிற்போம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 8:15 மக்களே, இப்போ நீங்கள் கேட்க இருக்கீங்க வேதமும் நாதமும். உரை வழங்குறாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். கேட்டுட்டு வாங்க.
1: ஆகாரி அபிநயத்தின் மூலம் மனித பிறவியின் சிறப்பினை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனின் படைப்பில் உயிர் உள்ளவை உயிர் இல்லாதவை என இரண்டு பிரிவுகள், உயிர் உள்ளவைகளிலும் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் என இரண்டு பிரிவுகள். சுய சிந்தனை செய்து தனது வாழ்க்கையை வேண்டிய முறையில் அமைத்து கொள்ளும் அறிவும் ஆற்றலும் மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு, மற்ற உயிரினங்களுக்கு இல்லை. ஆகவே மனித பிறவி சிறந்தது. ஒரு ஜீவன் என்பது 400,000 பிறவிகளை அடுத்தடுத்து எடுக்கிறது. அதன் பிறகுதான் அந்த ஜீவன் உன்னதமான மனித பிறவியை அடைய முடியும் என்று நம் புராணங்கள் கூறுகின்றன. உடலை காப்பாற்ற வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம் முதலியவற்றில் ஒரு மனிதன் முதலில் நிறைவு பெறுகின்றான். அதன் பிறகே ஒரு மேலான மனிதனின் உள்ளத்தில் சத்தியத்தை அறியும் ஆவல் எழுகிறது. அந்த ஆவல் அவனுடைய இரத்தத்தில் இயல்பாகவே ஊறியுள்ளது. பிறப்பு, இறப்பு, இயற்கையின் அதிசயங்கள் மற்றும் வாழ்க்கையின் துயர அனுபவங்கள் முதலியன மனிதனின் எண்ணங்களை உள்நோக்கி திருப்புகின்றன. நான் யார், பிறப்பிற்கு முன்பு எப்படி இருந்தேன், எங்கு இருந்தேன், எங்கிருந்து எவ்விதமாக எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், மரணம் என்பது என்ன, மரணத்திற்கு பின் எங்கு செல்வேன், அல்லது மரணமே இறுதி நிலையா, எதுவும் இல்லாத நிலையை அடைகிறேனா, இவ்வுலகம் எங்கிருந்து தோன்றியது, எவ்விதமாக எதற்காக படைக்கப்பட்டது, இதை படைத்தது யார், படைத்தவரும் அதை நட

0: கிறிஸ்துவருமான இறைவன் என்பவர் இருந்தால் அவரது வடிவம் என்ன? அவருக்கும் இந்த உலகத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள தொடர்பு எத்தகையது? மனித பிறவின் குறிக்கோள் என்ன? அதை அடைவது எப்படி? இது போன்ற கேள்விகள் மனிதனிடம் காலங்காலமாக தோன்றி கொண்டே வருகின்றன. சிலர் இத்தகைய கேள்விகளை நன்கு சிந்தித்தனர். அவற்றிற்கு உரிய விடைகளை அறிவதற்காக தம் வாழ்நாட்களை அர்ப்பணித்தனர். தவம், தியானம், அனுபூதி ஆகியவற்றின் மூலம் அவற்றிற்கான விடைகளை அறிந்தனர். அவர்களை ரிஷிகள் ஆவார்கள். அவர்களை தங்கள் வாரிசுகளுக்கு உயர்ந்த வழிகாட்டிகள். அத்தகைய ரிஷிகளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்ம வித்தையே வேதங்கள் அல்லது ஸ்ருதிகள் என்று போற்றப்படுகின்றன. இந்த வேதங்கள் ரிஷிகளால் இயற்றப்பட்டவை அல்ல என்பதும், இறைவனே அவர்களது தூய்மையான உள்ளத்தில் அவற்றை தோன்றும்படி செய்தார் என்பதும் நமது நம்பிக்கை. இவ்விதமான நம்பிக்கை உலகில் மற்ற முக்கிய தர்மங்களிலும் உள்ளது. வேதங்கள் அல்லது ஸ்ருதிகள் சாரம் உபநிடதங்கள். இதனை வேதாந்தம் என்று அழைப்பர். இந்த வேதாந்த தத்துவத்தின்படி பிரபஞ்சத்தின் மூல காரணம் சத்தியம் அல்லது பிரம்மம் அல்லது பரமாத்மா. அது சத்தியமானது, உணர்வுமயமானது, எல்லையற்றது மற்றும் ஆனந்தமயமானது. இந்த படைப்பு அதனிடமிருந்தே வெளிப்பட்டது. அதனாலேயே நிலை பெற்றது. அதனாலேயே ஒடுங்குகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரவண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுப்போன ஒரு பாடல், உள்ளத்தை அலிதா திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மந்திரியாரி, நகர்வளம் வந்து வெகு நேரமாகிவிட்டது. லேசாக பசிப்பது போல் தெரிகிறது.
1: ஆரம்பித்து விட்டார், வழக்கம் போல ஆரம்பித்து விட்டார்.
2: என்ன முணுமுணுப்பு?
1: அது ஒன்றுமில்லை மன்னா, தாங்கள் பசிக்கிறது என்று கூறியதுமே கண் எதிரே ஒரு உணவகம் தென்படுகிறது. அதை சொல்ல வந்தேன்.
2: இல்லை என்றால் என்னையுடன் வந்து நிற்கிறேன். நீர் எனது மந்திரியார் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். மந்திரியாரே, ககக போ.
1: உணவகம் செல்வோம், வாருங்கள் மன்னா.
2: தம்பி, சாப்பிட சூடாக சமோசா கொண்டு வா.
1: எனக்கும் இரண்டு சமோசா கொண்டு வா தம்பி.
3: சமோசா ரெடியாக 2 நிமிஷம் ஆகும்.
1: அப்படியா, வேற என்ன சாப்பிட இருக்கிறது?
3: ஜிலேபி, மைசூர் பாக் இருக்கு, குலோப் ஜாமுன் இருக்கு, வாங்கி பாத், பூரி மசாலா சூடா இருக்கு, போண்டா இருக்கு, பருப்பு வடை இருக்கு, மெது வடை இருக்கு, கீரை வடை இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன வேணும் சார்?
1: சரி சரி, 2 நிமிடங்கள் ஆகிவிட்டது, போய் அந்த சமோசாவை சுட சுட கொண்டு வா.
0: மந்திரியாரி, வர வர உமக்கு வாய் நீளுகிறது.
1: மன்னா, அந்த சர்வர் சொன்ன லிஸ்ட் தான் நீளமாக இருந்தது. நான் வெறும் 2 வார்த்தைகள் தான் பேசினேன், அது ஒரு குற்றமா?
0: ஆஹா, சமோசா வந்து விட்டது. சுட சுட முதலில் அதை சாப்பிடுவோம். ஆஹா, மொறுமொறுவென இருக்கிறது. மாவு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி என அமர்க்களப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன சுவை, என்ன சுவை! ஆஹா,
1: இந்த மன்னருக்கு ஒரு குட்டு வைக்க வேண்டும். என்ன செய்யலாம் மன்னா? தாங்கள் இத்தனை சுவையாக ருசித்து ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் இந்த சமோசாவின் வரலாறு பற்றி தங்களுக்கு தெரியுமா?
2: என்ன உளறுகிறீர்? சமோசாவிற்கு வரலாறு இருக்கிறதா?
1: தங்களுக்கு என்ன ஒரு வரலாறு இருக்கும் போது இந்த சமோசாவிற்கு ஒரு வரலாறு இருக்க கூடாதா?
2: அப்படி என்ன வரலாறு இருக்கிறது? கூறும், கேட்போம்.
1: மன்னா, இந்த சமோசா எப்படி வந்தது?
2: மாவை பிசைந்து உருட்டி பரப்பி அதற்குள் மசாலாவை வைத்து மடித்து அதை எண்ணெய்க்குள் போட்டு பொரித்தெடுத்தால் சமோசா வந்துவிடும்.
1: எப்ப பாரு உணவு உணவு! அதை கேட்கவில்லை மன்னா. நமது இந்தியாவிற்குள் சமோசா எப்படி வந்தது என்ற வரலாறு தங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். இது கூட தங்களுக்கு தெரியவில்லையா?
2: சிரிக்காதீர் மந்திரியாரி. அப்போ சமோசா இந்திய உணவு இல்லையா?
1: மன்னா, நமது நாட்டின் எல்லா மூலை முடுக்குகளிலும் இந்த சமோசா எனும் உணவு கிடைப்பதால் இது இந்திய உணவு என்று தங்களை போன்று பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: அப்படியெனில் இந்த சமோசா எங்கிருந்து வந்தது?
1: சமோசா 10ஆம் நூற்றாண்டில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வந்தது என்று ஈரானிய வரலாற்று ஆசிரியர் அபுல் ஃபாசில் ஃபெஹி தனது வரலாற்று நூலில் குறிப்பிட்டிருக்கிறாராம். சமோசாவை சம்போசா என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாவில் அடைத்த மசாலா, காய்கறி கலந்த இறைச்சி பயணத்தின் போது எடுத்து செல்ல சிறியதாகவும் சிந்தாமல் சிதறாமல் இருந்ததாகவும், இதை மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து கைபர் பாஸ் வழியாக இந்தியாவிற்குள் வந்த வணிகர்களும் படையெடுத்து வந்த ஆப்கானியர்களும் அதனால் இதை பயன்படுத்தியதாகவும் அவர் தனது நூல் குறிப்பிட்டிருக்கிறார்.
2: அப்போ பயணிகள் தான் சமோசா இந்தியாவில் நுழைய காரணம் என்று கூறுகிறீர். வேறு ஏதேனும் குறிப்புகள் ஆதாரங்கள் கிடைத்துள்ளனவா?
1: நமது இந்தியாவில் டெல்லி சுல்தானின் கவிஞரும் அறிஞருமான அமீர் குஸ்ரோவின் புத்தகத்தில் 14ஆம் நூற்றாண்டில் முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் சம்போசாக் என்ற பெயரில் இறைச்சி, பாதாம், பிஸ்தா, காய்கறிகள் சேர்த்த சமோசா தயாரிக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளனமன்னா?
2: அப்படியெனில் அங்கிருந்து தென்னாட்டிற்கு சமோசா எப்போது வந்தது?
1: மன்னர் வேந்தே, முகலாயர் காலத்தில் ஐனி அக்பர் என்ற புத்தகத்தில் சன்போசா என்ற பெயரில் சமோசாவின் சமையல் குறிப்பு இடம்பெற்றிருக்கிறதா? முகலாயர் காலத்திற்கு பின்புதான் அது நமது தென்னாட்டிற்குள் வந்திருக்கிறது. இப்போது காய்கறி, தேங்காய், இனிப்பு, வெங்காயம் என்று பலவிதமான கலவைகளில் பலவிதமான சமோசாக்கள் தயாரிக்கப்படுகின்றன.
2: நாம் ஒருமொருவென விரும்பி சாப்பிடும் இந்த சமோசாவிற்குள் இவ்வளவு பெரிய வரலாறு ஒளிந்திருக்கிறதா? ஆச்சரியமாகத்தான் உள்ளது. அதுவும் எத்தனை பேர்களில் அதை அழைத்திருக்கிறார்கள்! உணவுக்கென்றே தனி வரலாறு இருக்கிறது போல. மந்திரியாரி, இன்னும் ஒரு 10-15 சமோசாக்களை ஆர்டர் செய்து விடுங்கள்.
1: 15 சமோசாவா? எதற்கு மன்னா, பார்சல் வாங்கவா?
2: இல்லை மந்திரியாரே, நான் ஒரு வாய் டீ குடிப்பதற்கு ஒரு சமோசாவை சாப்பிட்டு விடுகிறேன். இந்த ஒரு கப் டீயை குடிப்பதற்குள் எனக்கு 15 சமோசாக்களாவது தேவைப்படும்.
1: இப்படியே போனால் வெகு சீக்கிரமே அதிக அளவில் சமோசாக்களை சாப்பிட்ட மன்னர் என்று தாங்கள் வரலாற்றில் இடம் பிடித்து விடுவீர்கள் மன்னா.
2: அட, என்ன மந்திரியாரே, வெளியிடங்களில் வரும்போது என்னை இப்படி புகழ வேண்டுமா?
1: ஐயோ ஐயோ, முடியவில்லை.
4: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
5: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
6: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: 80 வருடங்களாக சைபால்.
8: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. இசையால் இதை உணர்ப்பு மகாஷ்வனி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகாஹெட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரமேட்டு 8:24 மகளே, இப்ப நீங்க கேட்க இருக்கிறீங்க
1: இன்றைய குறுஞ்செய்தி.

இசையால் இதே நற்பம் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 106.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 8:30 நிமிடம்.

ஒரு சூப்பரான இனிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கையில் கிடச்சிருக்குது. இந்த ஒரு நாளுக்காகத்தான் வாரம் பூரா நம்ம ஓயாமல் உழைச்சிட்ருப்போம். இருந்தால் கூட ஒரு லக்கி ப்ரைஸ் அடித்த மாதிரி சிலருக்கெல்லாம் 3 நாட்கள் விடுமுறையாக இருந்திருக்கும். நம்ம வீட்டு செல்ல குட்டீஸும் சூட்டீஸும் அதே மாதிரி தான், 3 நாட்கள் அவங்கள சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபட்டிருப்பீங்க. இருந்தால் கூட இல்லைப்பா ஃபேமிலியாக ஜாலியாக தான் போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி தான் இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில், குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா, இதை பற்றி தான் பேச போகிறோம். காலையில் 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்கள் கருத்துக்களை சும்மா அள்ளி தட்டுங்க, கால் பண்ணுங்கள். 0462-226-1132 0462-226-1133 இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல், ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து. ஒரு தடவை தான் ப்ளே பண்ணுவேன், இன்னொருக்கா கேட்கக்கூடாது. உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, பல கீழுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அட்டக சமணப்பாடல்களை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 8:41 நிமிடத்தில் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு பாடலும் ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. இந்த சண்டேயில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? காலை சாப்பாடு என்ன செய்யலாம், மதிய சாப்பாடு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற இந்த நாளும் உங்களை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் கூட இந்த நாளை இனிமையாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நிலை பண்பலை 102.6 டியூன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடலை ப்ளே பண்ணுறேன். பூ பறிக்க வருகிறோம் திரைப்படத்தில் இருந்து கண்டிப்பாக என்ன பாடல் அப்படின்னு இந்த இடத்துல கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக அந்த பாடலை ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 8:46 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சுப்பான ஒரு பாடல் டியூட் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:50. மக்களே, நீங்க இப்ப கேட்க இருக்கீங்க
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
7: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு 100,00,000 ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 100,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான். ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான். ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா. அப்படின்னா ஒன்று செய்ய, அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே. ஆற்று ஓரம் போனால் தட்டு தடு மாதிரி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 100,000 ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் 100,000 ரூபா பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னான். அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணால் உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால போட்டுது. இப்போ யானை பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தூங்குறான். பரிதாபமாக மேலே பார்க்குறான், அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்போ யானை பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் அழுவி போட்டுது. இப்போ 3 பேருமே வரிசையாக தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் என் மடியில் இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்றைக்கி நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல, அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவு தான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. 3 பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தான்.

0: மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலேருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்க இங்கே ராத்திரி 8 மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவரு, ஐயையோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில் இருந்தவர் பார்த்தார், ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மக்களே, இதுவரைக்கும் ஜாலை கேட்டுங்க நிகழ்ச்சிகளை. இப்போ உங்களுக்காக 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி விநாயக சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

106.6 இசையோடு என்றும் நீங்கள். குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா? வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு காலத்தில் 10 பிள்ளைங்க 13 பிள்ளைங்க அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த பிள்ளைங்களையெல்லாம் பெற்று வளர்க்கலையா, மன்சவர் தான் இருந்தது, அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைகளை நாங்கள் கவனமாக பார்த்துக்கலையா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் இன்றைய சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மாறுபட்ட ஒரு சூழல். இதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். குழந்தைகளுடைய கல்விக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவ வசதிகள் கூட நிறையவே வளர்ந்துருக்குது, குழந்தைகளுடைய திறமைகளை வளர்க்கறதுக்கு நிறைய பயிற்சிகளும் இருக்குது, இணையம் மூலமாக அறிவை பெறலாம், தகவலை பெறலாம், இதெல்லாம் ரொம்ப எளிதாக ரொம்ப ஈஸியாக பெறக்கூடியதாக இருக்குது, பெற்றோருக்கான வழிகாட்டுதல் ஆலோசனைகள் நிறையவே கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய சூழல் எளிதாக இருக்குதா இல்லை கடினமாக இருக்குது அப்படின்னா, ஆமாங்க.

0: மொபைல் ஃபோன் குழந்தையோட இன்னொரு குடும்ப உறுப்பினராக மாறிப்போச்சு. சமூக ஊடகங்களுடைய தாக்கம் அதிகமாயிருச்சு. பெற்றோருக்கு குழந்தைகளோட செலவிடுறதுக்கான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. படிக்கணும், நிறைய போட்டிகளில் கலந்துக்கிடணும், மதிப்பெண் அதிகமாக வாங்கணும், இந்த மாதிரியான அழுத்தம் அதிகமாயிருச்சு. நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோருக்கு அதிகமாகி இருக்குது. அந்த சூழலை பார்க்கும்போது இன்றைக்கு குழந்தைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது கடினமாக தான் இருக்குது. இப்படி ரெண்டு விதமான கருத்துக்களை நம்ம முன் வச்சு கேள்வியையும் முன்வைக்கிறோம் மக்கள்கிட்ட. குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா? கருத்துக்கள் எல்லாம் பொதுவான கருத்துக்களாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுடைய அனுபவம் வாயிலாக சொன்னீங்க அப்படின்னா அது நிச்சயமாக சரியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகளை வளர்ப்பது இன்று சூழலில் எளிதாக கடினமா? கால் பண்ணுங்கள். 0462216112 0462216112 நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
1: சோரங்கல்ல இருந்து முத்தாசர் பேசுறேன். குமரி மாவட்டம்.
0: குமரி முத்து, சொல்லுங்க.
1: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
1: என்ன குழந்தை வாய்ப்புல வந்து கடினமா கேட்டுக்கங்க. உண்மையிலேயே கடினம் தான் இப்பொழுது. முன்னாடி அப்படி இல்ல, வீட்டுல வந்து பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு அடுத்த பிள்ளை பாத்துக்கிடும். பெற்றோர்களின் பாரம் கொஞ்சம் குறையும் அன்னைக்கு. இப்ப அப்படி இல்ல, வீட்டுல ஒரு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் மேல இல்லாதனால பிள்ளைகளை பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதே நேரத்துல பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து அடம் பிடிச்சி ஆளும். அந்த டைம்ல செல்லி டிவி எல்லாம் போட்டு அது போல பாத்துக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்து அனுப்பும் போது அப்படி ரொம்ப கவனமா பிள்ளை பாக்கணும். பிள்ளைகள் வந்து நம்ம பெரிய சொத்து, நாட்டுடைய பெரிய சொத்து என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துறைக்குரிய நன்றி நன்றி நன்றி. வணக்கம், சாபாஷ்.
0: வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சியில முதல் நேரம் வந்து கலந்துகிட்டதுக்கு நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேருடைய கருத்து என்னன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: அங்கு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்பட்டி பரமசிவானந்தம். நலம் நலமறியா?
0: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க.
2: அதாவது நான் முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிக கவனம்ங்கிறது இருக்காது.
0: சரி.
2: அதாவது பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. பழிஞ்சு பழிஞ்சுன்னா பிள்ளைகள் அழுவும், உடனே சாப்பாடு கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. அவனு அவன் எங்க பாக்கான், என்ன செய்யறான், என்ன அவன் எதிர்பார்க்கான் அப்படிங்கறதெல்லாம் புரிய வேண்டிய ஒரு தன்மையில இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கு. அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத அறிஞ்சுதான் இந்த பெற்றோர்களே நடந்துகிட வேண்டியது. முன்னால அப்படி கிடையாது. மொத்தத்துல ஒரு சாப்பாடு இருக்கும், பிடிச்சோ பிடிக்கலையோ அவன் சாப்பிட்டுதான் அவன். இப்ப அதெல்லாம் கிடையாது. அவனுடைய விருப்பம் என்ன, அவனுடைய ஆம்பிஷன் என்ன, இதெல்லாம் ரொம்ப தெரிய வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அந்த அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்களும் படிக்க வேண்டியது இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன இதுல ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஒரு கண்காணிக்க வேண்டியது இருக்கு.
0: சரி சரி.
2: அதே மாதிரி விளையாட போனோம்னா பேசாம இப்ப எத்தனை மணி 5:30 அப்ப விளையாண்டு வருவான் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அப்படி கிடையாது. நேரம் ஆகுது அப்படின்னு ஒரு பதட்டத்துல அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது
0: கடினமாதான் இருக்குதுங்கிறீங்க.
2: ரொம்ப கடினம்,
0: ரொம்ப கடினமா இருக்கு.
2: பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் சும்மா இருக்கும், விளையாண்டுகிட்டு இருக்கும், வச்சுக்கிட்டு இருக்கும், ஏதாவது இழுத்து போட்டாலும் சரி எந்திரி அப்படிம்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. ரொம்ப அவனை பயந்து பயந்து வளர்ந்து கடைசி பார்த்தா இன்னைக்கு வெளியே போறதுக்கே அவன் பயப்படும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம
0: உருவாக்கி கொடுத்துட்டோம்.
2: குழந்தைகளை வந்து தைரியமாவும் வளர்க்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வெளியிலயும் அவங்களை அனுப்பி வெளியில உள்ள பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் முன்னால வெளிப்பழக்கங்கள்லாம் எல்லாமே அவங்களுக்காவே அதாவே தெரியும்.
0: சரி.
2: ஒரு மரம் வளர்ந்ததுன்னா அது தன்னால வளர்க்கல, அதை மாதிரி இந்த பிள்ளைகள் வளர்ந்துகிட்டு இன்னைக்கு அப்படி இல்லாம அதுக்கு ரொம்ப எல்லாத்தையுமே நம்ம திணிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பாதுகாப்பாகவும் வளர்க்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிடுச்சு. அதனால இந்த காலத்துல குழந்தை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்,
0: ரொம்ப கஷ்டம். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. வந்த நேர்கள் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கக்கூடியதான். அந்த காலத்தில் வந்து என்ன சமைச்சு வைக்கிறாங்களோ அதை நம்ம சாப்பிட்டு போய் இப்போல்லாம் அப்படி இல்லை. அப்படியே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான், இன்றைக்கி காலையில் இது வேணும், மதியம் இது வேணும், அது இருந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு அடம் பிடிச்சி போய் உட்காந்துடுறாங்க. அப்போல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோன்னு சண்டை போட்டால் கடை பட்னியாக கடை எவ்வளோ நேரம் இருப்பியோ இருந்துக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை அந்தளவுக்கு கெஞ்சினாங்களா அப்படின்னா யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ஐயோ கோவப்படாதம்மா, அழக்கூடாதம்மா, வருத்தப்படாதம்மா, உனக்கு பிடிச்சதுதானம்மா, இந்த வாங்கி தரேன் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் உடனடியாக அந்த குழந்தையை சமாதானப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைய சூழலில் இந்த குழந்தைகளை வளர்க்கறது எளிதாக இருக்கா கடினமாக இருக்கா? நிகழ்ச்சியில் அவருடைய அடுத்த நேருடைய கருத்தையும் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் பேசுகிறேம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன்.
3: எந்த காலம்

0: அன்பும் பிள்ளைகள் வளர்க்கறத கொஞ்சம் நம்ம வளர்க்கணும். நம்மளோட பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல உள்ள ஒரு அன்புல அது கொஞ்சம் எளிதா தான் தெரியுமா. இன்னொன்னு, அந்த காலம் கூட கொஞ்சம் நீங்க ஒரு 10-12 பிள்ளைகள், 13 எல்லாம் சொன்னீங்க பிள்ளைகள்.
1: ஆமா ஆமா.
0: ஆ பரவாயில்ல, நல்ல சின்ன ஹாஸ்டல் தான்.
1: ஆமா ஆமா.
0: அதாவது அப்படி இன்னும் மூத்த பிள்ளைகளுடைய அந்த காலம் கல்வி குறவுமா. இப்ப எனக்கு என்ன, எனக்கெல்லாம் எங்க அண்ணன் என்னோட 5 வயசுக்கு மூத்தவர், 5 வயசுக்கு வித்தியாசம்.
1: சரி சரி.
0: எங்க அண்ணன் எல்லாம் பள்ளிக்கூடம் போகாம இருக்கிறதுக்கு, ஏமா நான் தம்பியை
1: பாத்துக்கிடுறேன்
0: அப்படின்னு சொல்லி என்னையும் எங்க அண்ணன் எனக்கு நேர் மூத்தவர் வந்து இனி எங்க அண்ணன் வந்து நான் அவரு, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு அனுபவமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
1: சரி.
0: அப்படி அக்கா இருப்பாங்க,
1: முட்டு
0: குடும்ப அனுபவம் இருக்கும்.
1: சரி.
0: அதனால அந்த கால அனுபவம் அப்படி இருந்தது. இப்ப வந்து அந்த கைபேசி பயன்பாடு வந்து நம்ம, இப்ப ஒரு தாத்தா இருக்காரு மூக்குல கண்ணாடி போட்டிருக்காருன்னு வைங்க, அந்த கண்ணாடியை அந்த பையன் முதல்ல
1: புடுங்குவான்.
0: கையில பேனா இருக்கிறத எடுத்து புடுக்காம முடியாது. அப்படி இருக்கும்போது பேனாவோ மூக்கு கண்ணாடியோ ரொம்ப அவசியம்.
1: சரி.
0: அத மாதிரி இப்ப கைபேசி பயன்படுத்தி, இப்ப கைபேசி இல்லைன்னா நான் உங்கள்ட்ட பேச முடியாது, நீங்க இங்க வேலைக்கும் வர முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை பக்கத்து நீங்க மட்டும் பயன்படுத்தலாம், அம்மா அம்மாவுக்குள்ளது அப்பாவுக்குள்ளது எல்லாமே முழு சுதந்திரம் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி சில பிள்ளைகளுக்கு அது அந்த கைபேசி பயன்பாடு வச்சு பிள்ளைகள் வளர்க்கறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனா எந்த காலமும் பிள்ளைகள் வளர்க்கறது எளிதுன்னு என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன்.
1: நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரியமா ஆசைப்பட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதனால அதுல கடினம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை, எளிதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கிட்ட குழந்தைகளை கேட்கும்போது அவங்க ஒரு விதமா சொல்லுவாங்க, தந்தையர்கள் ஒரு விதமா சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி ஒரு விதமா சொல்லுவாங்க. இருந்தா கூட குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இன்றைய சூழல்ல எளிதா இருக்கா கடினமா இருக்கா? மொபைல் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் இன்னொரு உறுப்பினர் மாறி சுத்திக்கிட்டு தான் இருக்குது. தாய் தந்தையர் பயன்படுத்தும் போது குழந்தைகளும் அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நாம யோசிக்கக்கூடியதாக இருந்தால், இன்னொரு பக்கம் அப்போ அன்றைய காலகட்டத்தில் மண்வெட்டிலாம் உபயோகிச்சாங்க, அந்த கரண்டிகள் எல்லாம் நிறைய இருக்கும், அதை வச்சு தான் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்களா, இல்லை வேறு விதமாக விளையாடிட்டு இருந்தாங்களா, அல்ல அந்த வேலைக்குள்ளே அவங்களை ஈடுபடுத்தணும்னு ஆசைப்பட்டாங்களா? இப்போ இருக்க குழந்தைகள் வந்து அறிவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜி உலகம் அவர்களை ஆட்படுத்தி கொண்டு இருக்கிறதா, அதனால் நம்ம குழந்தை வளர்ப்பில் ஒரு கடினம் அப்படிங்கிற தன்மையை உணர்றோமா, இல்லை உண்மையிலேயே எளிது தானா? தொடர்ந்து பேசலாம் நேயர்களோட. நானே பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ உங்களுக்காக சுபோன ஒரு பாடல், இந்த குட்டீஸ்களை பற்றி பேசினாலே குட்டீஸ் கலெக்ஷன் சாங்ஸ்லாம் கேட்க நல்லாயிருக்கும் இல்லையா, கேட்கலாமா?
2: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒன்பது மணி 18 நிமிடமாகுது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க மக்கள். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா? குழந்தைகளை அடிக்கக்கூடாது, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட அதிகரிச்சிருக்குது. அந்த ஒரு உணர்வு விழிப்புணர்வு வந்ததுனால குழந்தைகளை வளர்க்கிறது அப்படிங்கிறது இன்றைய சூழலில் எளிதாக பார்க்கப்படுது. ஆனால் அதே சமயம் அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை அன்னைக்கு இருந்தது. எல்லாருமே குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தனி குடும்ப அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக ஆனதுனால பொறுப்புகள் பெற்றோருடைய இருவருடைய தலையில் தான் விழுது. பெற்றோர் ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுடைய அந்த நேரத்தை, அதுவும் ரொம்ப தரமான ஒரு நேரத்தை செலவழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது. அப்படி பார்த்தா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இன்று கடினமா? நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்
4: இனிய நற்காலை. வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
4: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க.
4: மகிழ்ச்சி மேம். நிச்சயமா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்றா போயிடுச்சு மேம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள்

0: பிரதானமாக வேலைக்கு போவாங்க.
1: சரி,
0: பெண்கள் வீட்டுல இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கறதுனால பெண்களும் வேலைக்கு போறாங்க. அப்ப ஆப்வியஸ்லி அந்த குழந்தைய பாதுகாக்கிறது, பராமரிக்கிற நேரம் அப்படிங்கறது முழு அளவுக்கு அக்காலத்துல கொடுக்கற மாதிரி இல்லாம,
1: சரி,
0: அதனால குழந்தைகளுக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்குமே அந்த பாண்ட் அப்படிங்கறது கொஞ்சம் கம்மியா
1: தான்.
0: ஆமா, அந்த அதர் ஹேண்ட் வந்து டெக்னாலஜியோட தான் குழந்தைகள் இந்த காலகட்டத்துல வளர்றாங்க. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அந்த மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அந்த விஷயங்கள் இல்ல. இப்ப பெரியவங்கனா கூட புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு தள்ளி வச்சிடலாம். குழந்தைங்க கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சா கேம்ஸே செல்போன் டக்குன்னு புடுங்கிட்டா அழ ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சமாளிப்பு அப்படிங்கறது எப்படி இருக்கு, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகளை ஒரு ப்ரீகேஜிக்கு போடுவோம், நம்ம வந்து வேலைக்கு போவோம் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரீகேஜியனுடைய அந்த காசு எவ்வளவு கேக்குறாங்க இல்ல. நம்ம அந்த காலத்துல இந்த காலேஜ் பீஸே லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அத கூட கம்மியா தான் இருந்தது.

0: அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகளை ஒரு ப்ரீகேஜிக்கு போடுவோம், நம்ம வந்து வேலைக்கு போவோம் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரீகேஜியனுடைய அந்த காசு எவ்வளவு கேக்குறாங்க இல்ல. நம்ம அந்த காலத்துல அந்த காலேஜ் பீஸே லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அத கூட கம்மியா தான் இருந்தது. இப்ப ப்ரீகேஜிக்கு என்னது 1 லட்சமா 1.5 லட்சமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைகளுக்கான அந்த ப்ரீகேஜி அந்த ஃபீஸ் அது இதெல்லாமும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. மேலாக மேம், குழந்தைகளை வழி நடத்துறது அப்படிங்கறது நீங்க குறிப்பிட்டீங்க பாருங்க, அருமையான ஒரு விட்டம். அந்த ஃப்ரெண்ட்லியான ஒரு பாண்டோட வளர்க்கலாம் அப்படின்னு பெற்றவர்கள் கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னைக்கு குறைக்க ஆரம்பிச்சாங்களோ குழந்தைங்க பேரண்ட்ஸ வழி நடத்துறவங்களா போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சவால். கொஞ்சம் குழந்தைகள் மேம் நிறைவே ஒன்னு சொல்லணும்னா, குழந்தைகளுக்கு சில ஏமாற்றம் அப்படிங்கறது சின்ன வயசுல கொடுக்கணும் மேம். அது இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்கள் கொடுக்கறது இல்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சவாலா இருக்கு. சில விஷயங்களுக்கு குழந்தைகளுக்கு நோ அப்படிங்கறத சொல்ல பழகணும்.
1: அருமை அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்லாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: சதிராடி வரும் வயல் வெளியில் தமிழ் கவி வர்ணயா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளர் கார்த்திகா அம்மா அவர்களுக்கு மேலப்பாண்டவர் மங்கலம் பத்ரகாளி அம்மன் கோவில் தெரு ஆறுமுகசாமியின் அன்பு கலந்த வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
2: அம்மா, அன்று காலத்துல குழந்தைய வளர்ப்பது இயல்பா கஷ்டமான்னு கேட்டிருக்கீங்கம்மா? கண்டிப்பா கஷ்டம்தான்மா.
1: நீ காலத்துல குழந்தைகளை வளர்க்கறது அவ்வளவு கடினமா இருக்குங்கிறீங்க.
2: ஆமாம்மா, அது எப்படினாலும் இருந்தாலும்மா அங்க பிள்ளைகளை படிக்க போட வைக்க செலவு ரொம்ப கொஞ்சம் கண்ணுமணி பிருங்கத்தாமா செய்யுதுமா.
1: சரி சரி,
2: இயல்புன்னு சொல்ல முடியாதுமா. அன்னைக்கு இயல்பா இருந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் எங்க ஐயாமா 16 பிள்ளை பெத்தாங்களாம்.
1: சரி,
2: எங்க அப்பா கூட பிறந்தாலும் இப்ப ஒரே ஒரு அத்தை இருக்கு கோல்பட்டியில
1: சுப்புத்தாயின்னு.
2: வார வாரம் நான் போய் பாத்துட்டு வருவேன். அப்பா கூட பிறந்ததுல அப்பா இல்ல அத்தையாவது ஒண்ணு இருக்குன்னு.
1: சரி,
2: அதே மாதிரி எங்க அப்பா ஏன் கூட பிறந்ததுல 5 பேரு. அன்னைக்கெல்லாம் படிப்பு எங்க அப்பா அந்த உரச்சாக்குல பைய கிழிச்சு தச்சு குடுத்துருவாங்க. அதுக்குள்ள புத்தகம் நோட்டு எல்லாம் வச்சு இந்த உள்ளூர் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். என் பிள்ளை அப்படி போமா?
1: நீங்க முதல்ல அனுபவிங்களா? அப்படி
2: பேக்கு கேக்கு லஞ்சு பேக்கு சாப்பாடு தனியா அது தனியா கொண்டு போகணும்னு.
1: சரி,
2: அதனால இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் தான்மா.
1: குழந்தைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது எளிதா கடினமா அப்படின்னு, குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த வளர்ப்பா அப்படின்னு சொன்னா இல்ல. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனசை உருவாக்குறது தான் உண்மையான ஒரு வளர்ப்பா நமக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைய சூழல்ல இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எளிதா இருக்கா இல்ல கடினமான ஒரு சவாலா இருக்கா? எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சவாலா தான் இருக்கு, கடினமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இருக்கக்கூடிய சூழல் அப்படி அவங்க சொன்ன மாதிரி ஒரு மஞ்சப்பையோ ஒரு சாக்குப்பையோ ஒரு கவரோ கொண்டு போய் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சுட்டு வந்த காலங்கள் உண்டு. ஆனா இப்ப இருக்க குழந்தைகளுக்கு அதை கொடுத்து விட முடியுமா? அவங்க வாங்கிட்டு போகிறாங்களோ இல்லையோ நாம கொடுப்போமா? ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் டெக்னாலஜி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற நாம குழந்தை வளர்ப்பில் காட்டக்கூடிய அக்கறை, அந்த குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய சவால்களை பார்க்கும் பொழுது அது கடினமாக இருக்குதா எளிதாக இருக்குதா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்குறோம். அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்
3: கார்த்திகா மேடம், ஒரு காலை பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மோலை இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க.
3: எளிது மேடம்,
1: எளிதுதான், சூப்பர்.
3: ஏன் கேட்டீங்கன்னா, என் மகன் பெரியவன் கல்யாணம் ஆகி பக்கத்து ஊர்ல இருக்கான்.
1: சரி,
3: என் பேரனுக்கு 7 வயசு ஆகுது.
1: சரி,
3: அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனா நான் ஒரு 15 நாளைக்கு அவங்க வீட்டுல இருந்துருவேன். எந்திரிச்ச உடனே தாத்தாக்கன்னு தேடி வருவான்.
1: சரி,
3: வந்து கண்ணத்தை பிடிச்சு காதை ரெண்டு திருக்கு திருக்கிட்டு கண்ணத்தை ஒட்டி வச்சுட்டு ஒரு முத்தம் கொடுப்பான். அந்த பிள்ளைகளுக்கு வழிமுறைகள், நம்ம பழைய வழிமுறைகள் எப்படி எப்படி பல்லு தேய்க்கிறது, பூஞ்சைகளுக்கு அவங்க கூட அந்த பாலை எப்படி தட்டுறது அப்படிங்கும் போது அவங்களுக்கு எளிதா இருக்கு. கடினம் கடினம் நம்ம நினைச்சு விடாது மேடம். எளிதுன்னு நினைச்சுட்டோம்னால இந்த பிள்ளைகள் எப்படி வேணாலும் டெக்னாலஜி எவ்வளவு வேணாலும் இருந்தாலும் ஒரு தாத்தா பாட்டி எல்லாம் நினைச்சாங்க உறவு பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னு. நம்ம தேடி போனோம் பிள்ளைகள.
1: சரி,
3: பிள்ளைகள் மட்டும் கோவப்பட்டாங்கன்னா பட்டு போ, நம்ம கோழி மீட்டு மேடம் குஞ்சு தாங்கமா
1: போதும்.
3: நம்ம போய் நம்ம பிள்ளைகளை தேடிச்சு அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த பிள்ளைகள் எளிதாவே இருக்கணும்னு கருத்து மேடம். ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. ஒரு பெற்றோரா பார்க்கும் பொழுது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் போலயே, ஆனா தாத்தா பாட்டி இந்த மாதிரி வளர்த்து தந்தா எளிதா இருக்கும் போலயே அப்படின்னு தோணுது இல்லையா? ஏன்னா அவங்க சொல்லும்பொழுது ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க, நான் அந்த குழந்தைய பாத்துக்கிறேன், அது ரொம்ப எளிதுதான். வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் உள்ள வருது. எப்படி நம்ம அந்த குழந்தைய வளர்க்க போறோம், எப்படி அந்த குழந்தைய கேட்கறது சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு, ஒரு விதமான ஒரு பதட்டம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள வரும். ஸோ அந்த இடத்துல டென்ஷன் ஆகுது, கோவப்படுறது, எரிச்சல் படுறது, அந்த மாதிரியான குணாதிசயங்கள் வெளியே வருது. ஆனால் அதே சமயம் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்ளும் பொழுது வேலைக்கு போறவங்களுக்கும் எளிதா இருக்குது.

0: அந்த குழந்தைகளும் நல்ல நிலையில் வளருது, அதை வளர்க்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு எளிதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலெலாம் பார்க்கும் பொழுது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு எளிதாக கடினமாக தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. அதற்கு முன்பாக
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் தெரிய திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு பாலக்கி, நீங்க தொடர்ந்து நினைச்சிருங்க.
3: தூங்கு மூஞ்சி லேசி கோஸ்ட் லாஸ்ட் பெஞ்ச் மரவண்டா
4: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ண யூனிஃபார்ம்
3: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்
4: லேட் நைட் பாலிஷ் போடு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு
3: டெய்லி லேட் கெட் அவுட்
4: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
3: ஹோம் வர்க் எஸ்கேப்
4: டெய்லி இதே வேலையா போச்சு
3: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
4: பிம்பிலிக்கி பிலாபி

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொள்ள

0: 9:30 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பொங்காற்று. மக்களே, இன்றைய ஆனந்த பொங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம் மேடம், நான் ரெட்டி அப்படி செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் செல்வம். வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
1: ஆமாங்க,
0: சொல்லுங்க.
1: எளிதுன்னு நினைச்சா எளிது, கஷ்டம் நினைச்சா கஷ்டம் தான்.
0: எப்படி?
1: நம்மளுடைய மனநிலை பொறுத்தது, என்ன பொறுத்தல உள்ள. பொதுவாகவே வந்து இப்ப உள்ள காலகட்டங்கள்ல வந்து குழந்தைகளை வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் பிள்ளைகள் இருக்கு நினைக்கிறாங்க.
0: சரி,
1: நம்ம வந்து சாதாரணமா வெளியில போகும்போது நம்ம நார்மலா போகல, பந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், கண்ணாடி ட்ரெஸ் இன் பண்ணது, ஷூ எல்லாமே நீட்டா போக வேண்டியிருக்கு. எங்க போனாலும் அப்படிதான் போகணும்.
0: செல்வம் அப்படிதான் போற அப்படி.
1: ஆமாங்க, கண்டிப்பா. நாலு பேர் பாத்துட்டு நம்ம வந்து நம்ம ட்ரெஸ் தானே பாதி நம்மள வந்து எடுத்து காணிக்கூடிய காரணம்,
0: ஆள் பாதி ஆடை பாதி. சொல்லுங்க,
1: ஆள் பாதி ஆடை பாதி. அப்படிங்கும் போது நம்ம வந்து முன்னாடி உள்ள காலங்களில் ஒரு சாரம் சட்டை, துண்ட சட்டையே இல்லாம ரோட்ல போவாங்க, துண்ட தோல்ல போட்டு. இப்ப நம்ம அப்படி போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது.
0: சரி,
1: நம்ம நினைச்சாலுமே நம்ம மட்டும் போனாலும் நம்ம மட்டும் தனியா தெரியும், நம்மள மட்டும் கண்டிப்பா. அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து உண்மையிலேயே இப்ப உள்ள பிள்ளைகள் கோல்டுங்க, என்ன பொறுத்தல உள்ள தங்கங்க. இது என்ன பொறுத்தல உள்ள பிள்ளைகளுடைய மனநிலை பாத்தீங்கன்னா, நம்ம செய்யறத பார்த்தா பிள்ளைகள் செய்யறாங்க. இப்ப வந்து செல்போன் நம்ம குடுக்க போய் தான் நமக்கு வேலை இருக்கு அப்படின்னு செல்போன் பார்த்தா இருக்கட்டும், வீட்டு வெளியே வெளியே விளையாட போக கூடாது, வீட்டுல வெளியே போனா பாதுகாக்க கூடாது அப்படின்ட்டு கையில தூக்கி குடுத்துருதாங்க, அது அப்படியே பழகிறது.
0: சரி,
1: இதே இது நம்ம பிள்ளைகள் கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோமா அப்படின்னு மனசுனால வாடனா செல்போனை தூர போட்டு நம்ம கூட விளையாட வந்துருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஏன்னா இந்த மனநிலை வந்து நம்ம வந்து பிள்ளைகளுடைய மனநிலை நம்ம ஆரம்பத்துல இருந்தே இப்படியே பிறந்த குழந்தைல இருந்து அப்படியே பழகிட்டாங்க. இந்த ஒரு 10 வரைக்கும் அப்படியே பிள்ளைகள் போன கொடுத்து என்ன வேணும் வாங்கி தரேன், நீ எங்க போகாத, அங்க போகாத, இங்க போகாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் பேனா பென்சில் பென்சிலா வாங்கி தரேன், பேக்கா வாங்கி தரேன், புக்கா வாங்கி தரேன், என்னன்னாலும் வாங்கிக்கோ, நீ வந்து என்ன இடைஞ்சல் பண்ணாம இரு. இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம வந்து வளர்த்து ஒரு ஆள் ஆக்கி வச்சுட்டு பிள்ளைகள் மேல குறை சொல்லக்கூடாது. இதே நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து பிள்ளைகளை வந்து நம்ம வந்து நமக்கு தக்கன நம்ம குடும்பம் இது, இதை போதும், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்கும் போது பிள்ளைங்க நம்ம சொல்லுதை கேட்க தான் செய்யும், அந்த மெச்சூரிட்டி வந்துடும் பிள்ளைகளுக்கு.
0: சரி,
1: அப்படிங்கும் போது பிள்ளைகள் தங்கம், பிள்ளைகள் குறை சொல்ல வேண்டாங்க.
0: அருமை அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு முத்தான கருத்துக்களை அடுக்கடுக்காக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகள் நம்மளோட குழந்தைகள், நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழல் அப்படி கிடையாது. குழந்தைகளை நமக்கு மேலே இருக்கக்கூடியவர்களாக, அதாவது வயதில் தான் சின்னவங்க, அறிவில் பெரியவங்க, சில பேர் அவங்களுடைய அதாவது குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பேரண்ட்ஸும் இருப்பாங்க. சரியாக சொல்லுவாங்க, சரியாக செய்வாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளையாக இருந்தால் என்ன, குழந்தையாக இருந்தால் என்ன, அவங்க சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது அப்படின்னு சிலர் அதை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு மெச்சூர்டான குழந்தைகளாக இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்லும் பொழுது புரியக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிது தான். ஆனால் நாம் தான் நம்மை அதற்கு தகுதிப்படுத்திக்க முடியாமல், நம்மளுடைய அந்த நேரத்தை அவங்களுக்காக செலவிட முடியாமல், நம்மளை விட்டால் போதும் அப்படின்னு நாம் தான் வேறு விதமாக அந்த குழந்தைகளை பழக்கப்படுத்திட்டுருக்குறோம் அப்படின்னு அருமையாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். மக்களே சிந்திங்க. அடுத்து வரக்கூடிய நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ,
2: மகள் கிரீட்டாவுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் விழுப்புரத்துலேருந்து சையத் பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கய்யா.
2: அதாவது நம்ம கையில் தான் இருக்கு,
0: நம்ம கையில் தான் இருக்கு.
2: அதாவது மூணு பிரிவாக நான் திருச்சுமா.
0: சரி,
2: கிராமப்பகுதி, நகர்ப்பகுதி, மற்ற வந்து சென்னை போன்ற ஒரு பகுதி,
0: பெருநகர் பகுதி.
2: ஆமா ஆமா. எப்படின்னா, ஒரு தாயிக்கு கையில தான் குழந்தை வளருது. இந்த தாய் என்ன பண்ண, போனை வச்சு பேசுது, இந்த பக்கம் அப்பா வச்சு பேசுது, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், விளையாட்டு பொருள் போடுறதுன்ட்டு அது கேக்குது. அப்ப வந்து அடம் பிடிக்குது, குடுக்கல என்ன.
0: சரி,
2: இப்படிப்பட்ட நம் மீது குறை வச்சுக்கிட்டு குழந்தையாம வச்சு, அப்ப நம்ம என்ன பண்றோம், மேலும் அந்த குழந்தைய வந்து திருக்கேஜில போய் ஒரே ஒன்றே செலவுப்படுறாங்க. நான் ஏன் அரசாங்க பள்ளியில நல்லா செய்தியா, நாங்கெல்லாம் படிச்சு வந்தேன், நீங்க படிச்சு வந்தீங்க, யாரெல்லாம் படிச்சு வரல, எதுக்காக இந்த செலவு? அது 3 வயசுல குழந்தைய கொண்டு போய் சேர்க்கறது, அது என்ன இருக்கு? வெள்ளக்காரன் ஒரு நல்ல அபூர்வமான ஒரு

0: அவனும் சாகித்து அதை பின்பற்றி நம்ம செஞ்சாலே நம்ம எங்கேயோ போயிடுவோமா.
1: குறைகள்
0: நம் மீது வைத்துக்கிறது பிள்ளைகளை சொல்றது தவறான ஒரு விஷயமா.
1: என்ன
0: தெரியும் இல்லா குழந்தைங்க, நம்ம அது கையில கொடுத்துட்டுதான் அது அடம் பிடிக்குது, மறுபடியும் அடம் பிடிக்குது.
1: சரி சரி, ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் நாம, நம்முடைய ஒருவருடைய கை விரல் வலதுகையோ இடதுகையோ ஒரு கையில இருக்கக்கூடிய விரல்களே ஒன்று போல இருக்கிறதில்ல. ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய, ஒரே ஊர்ல இருக்கக்கூடிய, ஒரே உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் நாம ஒரே மனநிலையில இருப்போமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. எந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து சுட்டியா வாழ்த்தனமா இருக்கிறாங்களோ அதே போல பெற்றோர்களும் சிலர் அப்படி இருக்கிறது உண்டு. அதே சமயம் குழந்தைங்க மெச்சூர்டாக இருக்கும் பொழுது சில இடங்களில் பெற்றோரும் மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ ரெண்டு விதமான கலவையான குழந்தைகளும் உண்டு, பெற்றோர்களும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த குழந்தைய பக்குவமாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் அந்த குழந்தை கொஞ்சம் வீம்பு படித்து கொஞ்சம் அடம் பிடிக்கும் பொழுது, இந்தா என்னை தொந்தரவு பண்ணாத, இவ்வளோ தூரம் நான் பொறுமையை எடுத்து சொல்லியும் நீ கேட்குறதா இல்லை, அதனால் நீ எப்படியும் போ அப்படின்னு சில விஷயங்களை நாம் அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்றோம். இதை நீ பயன்படுத்து அப்படின்னு நாம் அனுமதிச்சிடுறோம். அதுவே அந்த குழந்தைகளை நாம் அந்த இடத்துல நாம் உணரக்கூடியது, இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம சொல்கிறது அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது, இன்னொன்று நம்ம சொல் பேச்சு அது கேட்க மாட்டேங்குது, நமக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, அதனால் இந்த குழந்தையை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பெற்றோருக்கு, ஏன் பல பெற்றோருக்கு கூட தோணலாம் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது கடினம் அப்படின்னு. அதே சமயம் இல்லை, அந்த குழந்தைங்க சொன்னால் பக்குவமாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சொல்லாமலேயும் சில விஷயங்களை பார்த்து அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நாம் அதை வந்து கேட்கக்கூடாது வைக்கக்கூடாது. இங்கே நாமளும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படித்தானே, ஏதாவது ஒரு பொருளை அடம் பிடிச்சி கேட்டிருப்போம், சில சமயங்களில் அடி வாங்கியிருப்போம், சில சமயங்களில் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாம் இதை கேட்கக்கூடாது அப்படின்னு கூட நம்ம அதை தவிர்த்திருப்போம். ஸோ நமக்குள்ளேயும் சில நேரங்களில் அந்த ஒரு அடம் பிடிக்கிறது அந்த குணம் இருந்திருக்கும், நமக்குள்ளேயும் சில பக்குவம் இருந்திருக்கும். அதே ஒரு சூழல் தான் இன்றைய குழந்தைகள்கிட்டையும் இருக்குது. ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்தில் குழந்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்களா? இன்றைய நவீன காலகட்டத்தில் தான் அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ஒரு கடினம் எளிது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதா? இதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? சரி, அடுத்து வரக்கூடிய நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்களேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேரம் 9:42 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கிறோம், குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கொண்டன். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: குழந்தைகள் வளர்ப்பு மிக மிக எளிது. ஆமா,
0: மிக எளிது.
1: ஆமா, ஏன்னா தாய் தந்தையர் எப்படி இருக்காங்களோ, இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க பாருங்க, நம்மளும் ஒரு காலத்துல சேட்டை கிட்ட பண்ணிட்டு இப்ப தாத்தா வாய்ப்பு தாய் தந்தை எப்படி இருக்காங்களோமா,
0: சரி
1: அந்த மாதிரி. எங்க வீட்டுல டிவி கிடையாதுமா, அப்ப நான் டிவி பாக்காதனால பேத்தியலும் பாக்காம இருக்காங்க. புக்கு தான், வானொலி தான் நம்ம வீட்டுல. அதே மாதிரி பிள்ளைகள நம்ம எப்படி நம்ம டிவியை பாத்துட்டு பாக்காதுன்னா பாக்கறது செய்வாங்க. அதே மாதிரி நம்ம அந்த பிள்ளைய இருக்கப்ப செல்ல போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நோண்டாம வச்சிருக்கோம். இந்த செல்லெல்லாம் பிள்ளைகள் கொடுக்காம நம்ம பட்டன் செல்லே பாச்சிருக்கோம்,
0: சரி
1: பாக்குறோம். அந்த மாதிரி வச்சுக்கணும். 3 வார்த்தை மட்டும் பயன்படுத்தா, நோ நத்திங் எனம் இல்ல முடியாது, அவ்வளவுதான். இந்த 3 வார்த்தையோட பிள்ளைகிட்ட பயன்படுத்திட்டே வரணுமா, அப்பப்ப ஊறுகா மாதிரி. ஆமா, அப்பப்ப ஊறுகா மாதிரி முதுகுல கொஞ்சம் வச்சுக்கிட்டு வந்துட்டோம்னா பிள்ளைகளை வளர்க்க மிக மிக எளிது.
0: இல்ல முடியாது, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. முத்தா 3 கருத்தை வச்சு அழகாக ஒரு பாயிண்டை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் ஒரு கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: காலை வணக்கம்ப்பா.
0: இனிய காலை வணக்கம்.
2: தேனி மாவட்டம் சிறும சசிகலா பேசுறீங்கப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: பிள்ளைய கூட ஈஸியாக வளர்த்தலாம் போலுக்கப்பா.
0: சரி,
2: ஆனால் நெல்லை பண்பலை இணைப்பு பெறுவதா
0: சொல்லுங்க. சொல்லுங்க.
2: பிள்ளைய வந்து ஒரு களிமண் தான்ப்பா. எந்த பெற்றோர் வந்து அதிக நேரம் குழந்தைகளோட செலவழிச்சு அதனுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு உருவமா கொண்டு வரலாம்ப்பா? அதுக்கு நேரம் தான் வேணும்.
0: சரி சரி,
2: ரொம்ப நேரம் யாரு குழந்தைகளோட செலவழிக்கிறாங்களோ அவங்க சரியா புரிஞ்சுக்கிடுவாங்கப்பா. அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத வந்து உணவு ஊட்டும் போதே சொல்லி கொடுத்துருவாங்கப்பா. அப்ப பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் ஒரு நேர்மறையான ஒரு உறவு ஏற்படும்ப்பா.
0: சரி,

0: அம்மா அப்பாவோட சரியான வழிகாட்டுறதுனால அந்த சொல்றதெல்லாம் சொல்லி கொடுற கிளிப்புள்ள மாதிரி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகி விடும்.
1: சரி சரி.
0: ஆனா நாங்கெல்லாம் வந்து ரெண்டு பேரும் பணிக்குத்தாப்பா போனோம், வீட்டுல பெரியவங்க இருந்தாங்க, அதனால எனக்கு ஈஸியா போயிடுச்சுப்பா. ஆனா இப்ப வந்து பெற்றோர் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, வீட்டுல தாத்தா பாட்டி இல்லப்பா.
1: சரி,
0: அப்ப குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஆள் இல்லாதனால பெற்றோர்கள் வேலைக்கு போறதுனால அவங்களுக்கு கடினமா இருக்குது. ஆனா குழந்தைகளோட செலவழிக்க நேரமும் குறையுதுப்பா.
1: சரி,
0: அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நண்பர் கூட்டத்தை சேர்ந்துகிட்டு உறவுகளோடு சமூக ஊடகத்துல அவங்க வந்து பயணிப்பதனால மன உளைச்சலுக்கு ஏற்படுறாங்க, படிப்புல அக்கறை இல்லாம இருக்காங்க, பெற்றோர் பேச்சை கேட்காம தன்னிச்சையா செயல்படுறாங்க. அப்படிப்பட்ட குழந்தையை வளர்ப்பது கடினம் தானப்பா.
1: கண்டிப்பா.
0: இப்ப வந்து பெற்றோர்கள் வந்து பணம் பணம் தேடிட்டு போய்கிட்டு இருக்காங்க.
1: சரி,
0: குழந்தையோட எந்த பெற்றோர் வந்து வேலைக்கு போனாலும் அதிக நேரம் செலவழிக்கிறாங்களோ அவங்க அந்த குழந்தை வந்து அம்மா அப்பா சொல்படி கேட்டு பணத்தை மட்டும் இல்லாம அன்ப வந்து ஊட்டி ஊட்டி வளர்க்கும் போல வெளி உலகத்திலிருந்து அந்த அந்த கேடுகட்ட சமுதாயத்தின் தப்பிச்சு நல்ல குடிமகனாக உருவாக முடியும்ப்பா.
1: நிச்சயமா.
0: முடிவான கருத்து வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளிடம் நேரம்
1: செலவழிக்கிறதுப்பா. நன்றி நன்றி. குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதாக கடினமா அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் என்னென்ன விஷயத்தில் சரியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எளிதாக கடினமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னா நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர், வணக்கம்.
2: அம்மா வாழ்க வளமுடன்.
1: வணக்கம்.
2: திருச்சி மாவட்டம் பெருகமிலிருந்து வீரை முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கய்யா.
2: இந்த காலத்துல கஷ்டமாகறதும் லேசாகிறது நம்ம கையில தான்
1: இருக்கு.
2: அஸ்திவாரத்தை வந்து பலமா போட்டோம்னா இன்னைக்குமே வந்து கஷ்டம் கிடையாதுமா. அப்போ வந்து பொழுதுபோக்க அது இஷ்டத்துக்கு நம்ம பிள்ளைங்களை விட்டுவிட்டு
1: சரி
2: இப்ப வந்து அது செய்யாத இது செய்யாத இதை பாக்காத அதை பாக்காதுன்னு சொன்னா அது வந்து பிடிக்காது அந்த பிள்ளைங்களுக்கு. அதான் ஆரம்பத்துல இருந்து ஒரு நல்ல லுக்கத்தையும் நல்ல நல்ல குணத்தையும் வந்து பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்துட்டு வரணும்.
1: சரி,
2: அது அப்படி இருக்கிற குழந்தைங்க வந்து நாளைக்கு போய் சரிபட்டு வரும். பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறத விட வந்துட்டு மோசமான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. பெற்ற வந்து ஒரு கண்காய் ஒரு இது இல்லாம எடுத்து
1: கொடுக்கணும். சரியா இருந்து குழந்தைகளை
2: அதுக்கப்புறம் இப்படி போறாது அப்படி போறாதுன்னா அது பிடிக்காது.
1: அப்ப நாம
2: பிள்ளைங்கள இருந்தே வந்து நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல குணத்தையும் பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்தா அது நமக்கு கஷ்டம் கிடையாது.
1: அருமை அருமை. நன்றிங்க ஐயா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி மக்களே. இன்றையானது பொங்கற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது இன்றைய சூழலில் எளிதாக கடினமா, குழந்தையை வளர்க்கக்கூடியவர்கள் அதை எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களோடு இருக்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தை குழந்தைகள் மீது செலுத்துகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தைங்க வளர்கிறாங்க. அப்படி அந்த குழந்தைகள் வளரும் பொழுது அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்துகிறதோ இல்லை அவங்க கேட்குறதை எதிர்கொள்கிறதோ எந்தெந்த இடங்களில் சவாலாக இருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய சூழல்லையா, டெக்னாலஜிலையா, இல்லை வீட்டுக்குள்ளேயேவா அந்த குழந்தைகளை நம்ம சமாளிக்கணும், வெளி பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்குள்ளே இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகளை நாம் வளர்த்தாகணும். அப்படி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு செயல் நமக்கு எளிதாக இருக்கா கடினமாக இருக்கா அப்படிங்கிறதா கேட்டுட்ருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் நேயர்களோட. அதற்கு முன்பாக
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: கதை சொல்ல போற கதை சொல்ல போற
5: என்ன கதைப்பா?
4: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
5: ராஜா கதையா காக்கா கதையா?
4: என்ன கதை? என்ன கதை?
6: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
7: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
8: ராஜா கதை சொல்லு. ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: டம்
1: சண்டையா எதுக்கு
0: சண்டைதா எதுக்கு நடந்துச்சு சண்டைதா எதுக்கு நடந்துச்சு
2: காக்கா வடைஞ்சிருச்சுல அதான் அதான்
0: சண்டைதா எதுக்கு நடந்துச்சு காக்கா தான் வடைய திருடுச்சு நிறையும் தான் பாட சொல்லுச்சு சரிகமப்பா
1: பாடிச்சா
3: ஓ பாடாதா சரி காக்கா கா
1: ஐயோ வட போச்சு காக்கா பாவோல
3: ராஜா விடுவாரா

0: வாழலாம், வாழ்த்துது ராஜா வாழ்க.
1: இது ராஜா கதையா காக்கா கதையா?
2: காக்கா ராஜா கதை.

0: இந்த ராஜாக்கு என்ன கதை?
1: சூப்பர்மேன், சூப்பர்மேன். அது சொல்லாத, அது சொல்லாத.
2: அண்ணன் கொண்டா கதையை சொல்லு.
0: யார் சார், யார் சார்? ஆ, டைனோசர்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 9:55, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: குடும்பத்தை உருவாக்க சொன்னால் எங்க அப்பா கிராமத்தை உருவாக்கி தந்தார். எங்க அப்பா அம்மா வணக்கம்மா.
0: கருக்குறிச்சி கிருஷ்ணன் சொல்லுங்க. கிராமத்தை உருவாக்கி தந்தாருன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுடைய நகைச்சுவைய?
1: ஏன்னா அந்த காலத்துல எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் கூட வளர்ப்பதற்கு வந்து கஷ்டமா தெரியல.
0: சரி,
1: ஆனா இன்னைக்கு ஒன்னு ரெண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது அந்த பிள்ளைகளை சொல்லி குத்தேன் இல்லம்மா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அழுதா என்ன செய்வாங்கன்னா ஒரு பொம்மையை தூக்கி கையில கொடுப்பாங்க.
0: சரி,
1: இன்னைக்கு பிள்ளை அழுதா செல்ல தூக்கி கையில கொடுத்தா என்ன செய்யும்?
0: என்ன செய்யும்? சரி,
1: பல்லு இல்லாட்டாலும் செல்லு இல்லாம இருக்க
0: மாட்டேங்குது.
1: அப்போ அது நம்ம கஷ்டம் கஷ்டங்கும் போது நம்ம வந்து என்னன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும்பாங்க. அப்ப அந்த பயிர் வரக்கூடியப்ப நம்ம என்ன செய்யணுமோ எப்பப்போ தண்ணி ஊத்தணும் எப்போ உரம் போடணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இல்ல அப்படின்னா அது நம்ம கஷ்டம். ஏன்னா நாகரிக காலத்துல வந்து நம்மளும் மாறி இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு படிப்பு ஒரு காலகட்டத்துல வந்து படிப்பு அப்படிங்கிறது முக்கியமா தெரியல.
0: சரி,
1: இன்னைக்கு எழுத்து விட்டு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு வேன்ல போச்சுன்னா நம்ம பிள்ளையும் படிக்க இல்லையே வேன்ல அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: சரி,
1: அன்னைக்கு என்ன சொன்னாலும் வந்து பிள்ளைகள ஊ ஊன்னுட்டு இருந்து சின்ன பிள்ளைல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கேட்க கேள்விக்கு நம்மளால பதிலே சொல்ல முடியலம்மா.
0: அப்ப குழந்தை வளர்ப்பு எளிதா கடினமா?
1: முதல்ல எளிமையா தான் இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கடினமா இருக்கு.
0: கேட்டேன்
1: குடிக்க முடியாத டீ என்ன டீன்னு கேட்டான். நானே கொஞ்சம் நேரம் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு தாத்தா அடுப்பங்கரைக்கு போ தெரியும் அப்படின்னா.
0: சரிதான்,
1: அடுப்பாக்கரைக்கு போய் தெரியலன்னா டக்குன்னு ஒண்ண தூக்கி தமிச்சா இதான் அப்படின்னா. என்ன தெரியுதா உங்களுக்கு?
0: என்ன டீ?
1: கரண்டியா?
0: கரண்டி. ஆஹா,
1: பதிலா பதில் சொல்ல முடியல. கஷ்டமா ஈஸியா நீங்களே சொல்லணுமா? நடுவரா இருந்து.
0: சரிதான், நீங்க அடுப்பாக்கரைக்குல போய் பாத்தீங்களே, உங்க வாழ்க்கைக்கு யாரு தருவா கேரண்டி? குழந்தைகளை வளர்ப்பது இன்று எளிதா கடினமா அப்படிங்கிறது. குழந்தைகளை வளர்ப்பது இன்றைக்கு எளிதும் தான் கடினமும் தான். வசதிகள் வளர்ப்பதை எளிதாக்கி இருக்குது, ஆனா தொழில்நுட்பம், போட்டி, சமூக மாற்றங்கள் குழந்தை வளர்ப்ப மிகப்பெரிய சவாலாக்கி இருக்குது. குழந்தைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது வளர்ப்பல்ல, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனசை உருவாக்கி கொடுக்கறது தான் உண்மையான வளர்ப்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கலைங்க. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை வளர்க்க ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது அதிகமான பணமோ வசதியோ இல்லை, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை, அவங்க கூட செலவிடக்கூடிய உண்மையான அந்த நேரம், இந்த ரெண்டும் தான் இன்றைய காலகட்ட குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது. டிஜிட்டல் சாதனங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு நம்ம ஒரு எல்லையை வகுத்துக்கிடணும். தினமும் குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசணும், இதை எல்லை இல்லாமல் வச்சுக்கிடணும். அவங்கள மற்ற குழந்தைகளோட ஒப்பிடாமல் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும், இன்றைய சவாலான ஒரு சூழலில் குழந்தை வளர்ப்ப நாம் ஒரு அழகான மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய அனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துரைத்த அன்பு நெஞ்சங்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்வது நிலை பண்பலை 102.6. ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. மக்களே, இன்னைக்கு கேட்க இருக்கிறீங்க 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்கள் 0456-1132 உங்கள் மனம் விரும்பிய பால்களை வழங்குறதுக்காக நிலைய அரங்கில் காத்திருக்கிறாங்க உங்கள் சசிகலா. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலைபெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கென திசையிலிருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சண்டே. இஸ் நேரம் சரியா 10:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: Get set go, good morning மக்களே.
0: Yes,
1: கலையும் இருக்கு உங்க கூட தான்.
0: Yes, get set go அப்படினு சொன்னா வந்து கலை வந்து அப்படியே இருங்க நான் கிளம்பறேன் அப்படின நிலையில தான் இருக்காரு.
1: எங்கயும் கிளம்ப மாட்டேன் நான். என்ன சந்தியா, இருமலா இருக்கு,
0: காய்ச்சல், இருமல், சளி, இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருக்கிறது.
1: எல்லா பிரச்சனைகளும் நம்ம உடம்புக்கு மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கு. என்னதான் அந்த உடம்புல பாத்துக்க மாட்டீங்களா நீங்க? ஹெல்த் பாத்துக்க மாட்டீங்களா நீங்க?
0: ஹெல்த் பாத்துட்டே தான் இருக்கு, அதுவும் என்ன பாத்துட்டே தான் இருக்கு, ஆனா எதுவும் நடக்க மாட்டேன்.
1: என்ன செய்யறது, இப்ப ஹெல்த் பத்தி எதுக்கு நாங்க இவ்வளவு கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 1st இருந்து 7th வரைக்கும் செப்டம்பர்ல இந்த ஃபர்ஸ்ட் வாரம் வருது இல்லையா, நேஷனல் நியூட்ரிஷன் வீக் அப்படின்றது வந்து அப்சர்வ் பண்றாங்க. சோ உடம்பெல்லாம் பாத்துக்கங்க சந்தியா.
0: எஸ் கலை வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, சாப்பிட்றது எவ்வளவு முக்கியமோ சரியானது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து அவர் வந்து நமக்கு சொல்ல வராரு.
1: எனக்கு மனசெல்லாம் பொண்ணா இருக்கு, சாப்பிட்றது முக்கியம்னு சொன்னீங்க சந்தியா.
0: சாப்பிட்றது முக்கியம், அவர் பாதி நேரம் சாப்பாட்டையும் மறந்துட்டு தான் உட்காந்துருப்பாரு. சாப்பாடா, அதுக்கே கேள்விப்பட்டமா இருக்கே அப்படின்ட்டு தான். எஸ் இந்த நியூட்ரிஷன் வீக் வந்து நிறைய ரீசன்காக கொண்டாடுறாங்க. அதில் ஒரு முக்கியமான ரீசன் நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க வீட்டில் என்ன

0: 96.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் பிரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் உங்களின் விருப்ப பாடலை. ஊரே கேட்கும் மனம் விரும்புதே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம். 0462 2 5 6 1 1 3 2 மற்றும் ஒரு எண் 0462 2 5 6 1 1 3 3. இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருங்கிறத பார்த்துடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். யார் பேசுறீங்க?
2: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் தென்னாவட்டு, பாடல் உசிலம்பட்டி சந்தையில வசியம் பண்ணி போறவளே, ஊசி குத்தும் பார்வையால உசுர குத்தி போறவளே.
1: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி.
2: நன்றி.
1: நேர் கேட்ட மாதிரி நீங்களும் வந்து பாடலை கேட்கலாம். அடுத்து பாடல் கேட்கறதுக்காக நேயர் காத்திருப்பாங்க இல்லையா, அந்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தான், எந்த தேதியில் அப்படிங்கிறத பதிலோட பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இப்போ அந்த நேயருக்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கவும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனமர்மதே உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புன்னைநகர் விஜய் ஜெயக்குமார்
1: சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில இன்னைக்கு?
2: படம் வந்து ராஜகுமாரன். அது பாடல் வந்து ஆடி விஜயகுமார், இசை இளையராஜா, பாடியவர் ஜானகி.
1: சரி, நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? கேள்வி என்ன கேட்டேன் தெரியுமா? ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அது நேத்து என்ன தேதி? நேத்துதான் கொண்டாடினாங்க இல்லையா? அழகா முதல் நேரம் வந்து, அதாவது முதல் கேள்விக்கு நீங்க அழகா வந்து பதில் சொல்லிட்டீங்க. நன்றி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றி. நம்ம கேட்ட முதல் கேள்விக்கு அழகாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நம் நாட்டின் இரண்டாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பிறந்த நாளை தான் ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடுறோம். கற்பித்தல்ல தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பெயரில் மத்திய மாநில அரசுகள் வந்து நல்லாசிரியர் விருது

அந்த செப்டம்பர் 5, அதாவது நேற்று வந்து வழங்கினாங்க. ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினத்தில் தான் நல்லாசிரியர் விருதுகள் வந்து கொடுப்பாங்க. ஆசிரியர்களின் உழைப்புக்கும் மதிப்பளிக்கும் நாளாக அந்த நாள் இருக்கணும், அந்த ஒரு நாளை கொண்டாடணும்னு சொன்னதே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். அவங்க வாக்குக்கு இணங்க தான் அந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. இப்போ நேற்று வந்து நிறைய இடங்களில் வந்து ஒர்க்கிங் டே கிடையாது, லீவாக இருந்ததுனால அதிகமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒர்க்கிங் டேயில் அந்த ஆசிரியர் தினம் வரும்போது மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பாங்க. அடுத்து வரும் நேயருக்கான கேள்வி, இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யாருங்கிறது தான். பாடல் கேட்க நேயர் காத்திருப்பீங்க இல்லையா? பதிலோடு வாங்க இந்த நேயருக்காக இந்த பாடல் தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் விரும்பி கேட்கலாம். எண்கள் என்னன்னு சொல்லிடுறேன். 9443360794. திரும்பவும் சொல்கிறேன், 9443360794. இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு. இப்போது எந்த நேயர் பாடல் கேட்குறதுக்காக காத்திருக்காங்க, நான் கேட்கக்கூடிய கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: கால நிகழ்ச்சியை பொறுப்போடு வழங்கிக் கொண்டு சசிகலா மேடத்துக்கு உங்கள் அன்பு நேயர் மேடம்.
0: விட்டு விட்டு கேட்குதே, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உங்கள் அன்பு நேயர் பார்க்கலாம் வசனா பேசுகிற நிலமா இருக்கீங்களா மேடம்?
0: அதுதான் தெளிவாக கேட்டுது. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். உங்க நிகழ்ச்சியில கேட்டு உற்சாகமா
0: இருந்தா. சரிம்மா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: ரோஜா
0: பாடல் கொடுத்துடலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை அந்த காப்பியத்தோட ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ சீத்தலை சாத்தனார், ஆப்ஷன் பி செங்குட்டுவன்.
1: செங்குட்டுவனா மேடம்?
0: செங்குட்டுவனா ரொம்ப நன்றி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. இந்த மணிமேகலை அப்படிங்கிற அந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னா, கோபலன் மாதவி தம்பதியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க மகளுக்கு கடற்பெண் தெய்வமான மணிமேகலா அப்படிங்கிற தெய்வத்தோட பேரை சுருக்கமாக மணிமேகலை அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. இது புரட்சி காப்பியம் அறக்காப்பியம் அப்படின்லாம் மணிமேகலை காப்பியத்தை சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை, சீத்தலை சாத்தனார் அவங்க தான் இதை வந்து ஏற்றினாங்க. அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, பெருவுடையார் ஆலயம் என்று அழைக்கப்படும் பிரபல ஆலயத்தின் பெயர் என்ன? பெருவுடையார் ஆலயம் அப்படின்னு எந்த ஆலயத்தை அழைப்பாங்க? ரொம்ப பிரபலமான கோவில் தான். யோசிச்சு வைங்க, இப்போ அந்த நேருக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: பத்து மணி 29 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்புதை. அடுத்து வரும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாமர்த்தா சுப்பிரமணி பேசுறேன் மேடம்.
1: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: ஜல்லிக்கட்டு கலையில இருந்து துக்கங்க எல்லாம் அந்த பாட்டு வேணும்.
1: சரி, பாடல் கொடுத்துடலாம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேனே, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? பெருவுடையார் ஆலயம் என்று அழைக்கப்படும் பிரபல ஆலயத்தின் பெயர் என்ன? ரொம்ப ஃபேமஸான கோவில். தஞ்சை பெரிய கோவில், மீனாட்சி கோவில். தஞ்சை பெரிய கோவில் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். பதில் எது? பதில் என்னங்கறத தெளிவா சொல்லிருங்க. சரி, கரெக்டான ஆன்சர் தான். ரொம்ப நன்றி, உங்களுக்கான பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி. தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருவுடையார் கோவில் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனால் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட உலக பாரம்பரிய சின்னத்தில் ஒன்று, உலக புகழ்பெற்ற சிவன் ஆலயம் தஞ்சை பெரிய கோவில். தமிழ்நாட்டின் சோழர்கால கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த முக்கிய சான்றாக அந்த ஆலயம் இருக்குது. ஒரே கல்லால் ஆன நந்தியும் இருக்குது 216 அடி உயரத்தில். ஒரே கல்லாலான நந்தி இருக்குது. 216 அடி உயரம் கொண்ட இக்கோவில் விமானம் அப்படிங்கிறது 216 அடியில் இருக்குது. உலகின் மிக உயர்ந்த விமானங்களில் இது ஒன்றா சொல்லப்படுது. விமானங்கிறது உயரத்தில் இருக்குது இல்லையா, அதில் போய் 216 அடி

0: அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், எந்த அமைப்பில் அந்த ஆலயத்தை வந்து கட்டியிருப்பாங்கன்னு. நிகழ்ச்சியில் அடுத்து எந்த நேர் பாடல் கேட்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கான கேள்வி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. ரொம்ப எளிமையாக கேட்கணும்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் யார்? யோசிச்சுட்டு பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இப்போ அந்த நேருக்காக பாடல் வந்துட்டுருக்கு.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ளை சிரிச்சு கட்டின வீடு அதை

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் பொருமுதை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் பெளிந்தரமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: ஆமா, மௌன ராகம் படத்துல இருந்து நிலாவே வாங்குற தோங்குற இனிமையான பாடல் அந்த காலை நேரத்தில் நேரத்துக்காண்டியா.
0: ஒரு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நான் உங்ககிட்ட.
1: கேளுங்கம்மா.
0: தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
1: இவர் வந்து தந்தை பெரியாராமா?
0: ஆப்ஷன் கொடுக்கவா?
1: சொல்லுங்க.
0: மாணிக்க வாசகர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர்.
1: திருநாவுக்கரசர்.
0: சரி, அழகா பதில் சொல்லிட்டீங்க, நன்றிங்க.
1: வாழ்த்துக்கலாமா?
0: நன்றி நன்றி. அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் அவர்கள் தான் வந்து இந்த வரியில் தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து இறைவனின் கடமை தன்னை ஆட்கொண்டு தாங்குவதும், என்றும் தனது கடமை அவனுக்கு தொண்டு செய்து கிடப்பது அப்படிங்கிறது தான் அந்த வரிகளோட அர்த்தம். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முதல் 3 திருமுறைகளையும், திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து 4, 5, 6 திருமுறைகளையும், சுந்தரர் அவர்கள் 7 திருமுறை என ஏழு திருமுறைகளாக மூவரும் இந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க தேவாரத்தை. அதில் வரக்கூடிய வரி, இந்த வரியை திருநாவுக்கரசர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நேர் வந்து அழகான பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான பாடல் வருது அதுக்கு முன்னால.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் பிரபதி நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த ஒரு நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு அற்புதம் பட பத்துல இருந்து மலரா மலரா ஒன்னு பேரு பூவாசம்.
1: அந்த பாடல் அழகா கொடுத்துடலாம். எப்பவுமே கேள்வி கேட்டுட்டு தான் அடுத்த நேர பாடல் கொடுப்பேன். சரி பாக்கலாம். அடுத்த நேர் டக்குன்னு சொல்றாங்களா அப்படின்னு இப்போ கொஞ்சம் மாத்திட்டேன். எந்த இந்திய நதி மேற்கு நோக்கி பாய்கிறது? எந்த இந்திய நதி மேற்கு நோக்கி பாய்கிறது? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா நதி, ஆப்ஷன் பி நர்மதா நதி.
2: கிருஷ்ணா நதி. சும்மா டவுட்ல தான் சொன்னேன்.
1: எந்த இந்திய நதி மேற்கு நோக்கி பாய்கிறது?
2: கிருஷ்ணா நதி, அமிர்தா நதியா?
1: கிருஷ்ணா நதி ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி நர்மதா நதி. எது?
2: நர்மதா.
1: நர்மதா தான் சரியான பதில். நர்மதா தான் சரியான பதில். சரியா?
2: சரி.
1: உங்களுக்கான பாடல் வருது. நன்றிம்மா.
2: நன்றி
1: நன்றி நன்றி. நர்மதா நதி மத்திய பிரதேசத்தின் அமர்கண்ட் மலையில வந்து தோன்றது. அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய கம்பாத் வளைகுடாவில் வந்து கலக்குது. நர்மதா மீது கட்டப்பட்டுள்ள அணையோட பேரு சர்தார் சரோவர் அணை அப்படின்னு சொல்றாங்க. நீர்ப்பாசன மின் உற்பத்தி திட்டத்துக்கு முக்கிய பங்கு இது ஆற்றுது. எந்த இந்திய நதி மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொன்னாலே நர்மதா அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஞாபகம் வந்துடும். முயற்சி பண்ணாங்க, உங்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். இப்போ அந்த நேருக்காக பாடல் வருது. இப்போ அடுத்து வரக்கூடிய நேருக்கு கேள்வி கேட்கணும் இல்லையா? ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஆதிவாசி திருவிழாவின் பெயர் என்ன? ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஆதிவாசி திருவிழாவின் பெயர் என்ன? பதிலோட பாடல் கேட்க ரெடியாக இருந்தா

0: பின்னாடி இசையெல்லாம் வருது.
1: கோழி
0: சேவல் தானே?
1: ஆ சேவல் தான் மேடம்.
0: ஆ சரி, நான் தான் தப்பாக சொல்லிட்டனும்னு நினச்சேன். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாம்.
1: ஆ சொல்லுங்கள் மேடம்.
0: ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஆதிவாசி திருவிழா பேர் என்னன்னு கேட்டிருந்தேன்.
1: கொஸ்டின் சொல்லுங்கள்.
0: கொஸ்டின் சொல்லிட்டேன், ஆப்ஷன் சொல்லவா?
1: ஆப்ஷன் சொல்லுங்கள்.
0: ஆப்ஷன் ஏ சர்கீல், ஆப்ஷன் பி சம்மக்கா.
1: ஃபர்ஸ்ட் சொன்னது மேடம்.
0: ஃபர்ஸ்ட் சொன்னதா? அது வாயில வரல. சர்கீல் அதுதான். ஆமா சர்கீல் அதுதான் வந்து சரியான பதில். நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றிமா, உங்களுக்கான பாடல் வருது. நன்றி
1: நன்றி
0: நன்றி. 10:52 சேவல் சத்தம் போடுது. சரி, அவங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஆதிவாசி திருவிழாவில் சர்கீல் அது வந்து ரொம்ப முக்கியமான திருவிழா. இந்த சம்மக்கான்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து கொண்டாடக்கூடிய திருவிழா. இந்த சர்கீல் இது வந்து இயற்கையை வழிபடும் திருவிழான்னு சொல்கிறாங்க. சால் அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து அந்த நாளில் வந்து வழிபடுவாங்க. இந்த திருவிழா நேரத்தில் இது வாழ்க்கையின் புதுப்பித்தலையும் சூரியன் பூமி இணைப்பையும் குறிக்கிற வகையில் இந்த திருவிழா இருக்கும் ஆதிவாசி மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேருக்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: 10:51 அடுத்து ஒரு மணி நேரம் பார்த்தெல்லாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: வெக்காலிப்பட்டியிலேருந்து ரேணுகாதேவி மேடம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடு வேணும்?
1: எனக்கு ராஜாவே ஒன்னு நம்பி படத்துல இருந்து, சாத்தி மனசுல இந்த ராஜாவும் நினைக்கலாம்.

0: ஒளித்தந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்புதே. நிகழ்ச்சி கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பதில் சொன்ன நேர்கள், நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன நேர்கள் நாகர்கோவில் ஜெயக்குமார் அவர்கள், தென்காசி சுப்பிரமணியன் அவர்கள், நாகர்கோவில் கலீல் ரஹ்மான் அவர்கள், உடையாம்பலி சுதா அவர்கள், வெய்க்காலிப்பட்டி ரேணுகா தேவி அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பா எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்னொரு கேள்வியை நான் கேட்டு பதில் சொல்கிறேன். வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா 1-7 எண்கள் வர இருக்கும். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வந்து குறிப்பீடு உண்டு. வாட்டர் பாட்டிலுக்கு அடியில் எண்கள் 1-7 வரைக்கும் இருக்கும். எண் 1 போட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு முறை மட்டுமே வந்து பயன்படுத்தணும். எண் 2 இருந்ததுன்னா கெட்டியான பிளாஸ்டிக், நச்சுத்தன்மை அதில் அதிகம் கிடையாதுங்கிறது. எண் 3 போட்டிருந்தாங்கன்னா உணவு தண்ணீருக்கு பயன்படுத்துவது ரொம்ப ஆபத்து, 3வது எண். எண் 4 போட்டிருந்தாங்கன்னா நெகிழ்வான பிளாஸ்டிக், அதாவது கடினத்தன்மை இருக்காது. எண் 5 போட்டிருந்தாங்கன்னா சூட்டை தாங்கக்கூடிய பாதுகாப்பான பாட்டில். எண் 6னா சூடான உணவினை வந்து அதில் வைக்கக்கூடாது. எண் 7 போட்டிருந்தா குடிநீருக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எண் 1 எண் 5 போட்டிருந்தாங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கால் அதிக பாதிப்பு இருக்காது. வாட்டர் பாட்டில் வாங்கினா இனி அதுக்கு பகுதி, அது கீழ்ப்பகுதியில் என்ன முக்கோணத்துக்கு கீழே என்ன போட்டிருக்குங்கிறத பாருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். மீண்டும் சந்திப்போம்.
1: नमस्कार, पोस्ट बॉक्स नंबर 111 में मैं नीलम मलकानी आप सभी का स्वागत करती हूं। साथियों, मन की बात के विस्तार इस कार्यक्रम में आप जानते ही हैं कि हम हमेशा बात करते हैं उन हस्तियों की, उन घटनाओं की, उस शख्सियत की जो किसी न किसी प्रकार हमें प्रेरित करती है और हमें एक नया पक्ष जानने के लिए भी आगे बढ़ने का अवसर देती है, हमें कुछ पढ़ने का अवसर देती है, कुछ जानने का अवसर देती है। माननीय प्रधानमंत्री जी, मन की बात में जिन विषयों का उल्लेख करते हैं वो हमेशा ही चर्चा का विषय रहते हैं, हमेशा ही प्रेरित करते हैं, और इस बार प्रधानमंत्री जी ने जिक्र किया है मन की बात में अभिनेता उत्तम कुमार का। प्रधानमंत्री जी ने कहा कि उत्तम कुमार सिर्फ एक अभिनेता नहीं बल्कि फिलैंथ्रोपिस्ट भी थे, तो किस प्रकार से उन्होंने समाज को कुछ दिया और उनके व्यक्तित्व के कुछ अनछुए पहलू क्या थे, आज इस कार्यक्रम में जानने का प्रयास करते हैं। हमारे साथ स्टूडियो में हमारे विशेषज्ञ हैं, संजीव श्रीवास्तव हैं, आप जाने माने फिल्म क्रिटिक हैं।

0: गाने के बाद आपका एक बार फिर से स्वागत पोस्ट बॉक्स नंबर 111 में। आज इस कार्यक्रम में हमारे साथ रहे हमारे ऐसे दो विशेषज्ञ जिनके माध्यम से हमने उत्तम कुमार जो अभिनेता थे उनके व्यक्तित्व से जुड़े हुए अलग अलग पहलुओं को जाना, हमने जो समसामयिकता रही उनके अभिनय की उस दौर की उसे पहचाना, और फिल्म लेखन की गंभीरता क्या है, वो कैसे समाज पर अपना असर डालता है, किस तरह से करियर के साथ साथ ये एक जिम्मेदारी भी है, अपने दोनों विशेषज्ञों के माध्यम से हमने ये समझा। आज इस कार्यक्रम में हमारे साथ रहे जाने माने फिल्म क्रिटिक संजीव श्रीवास्तव, जो कि एक लेखक भी हैं और स्वर्ण कमल पुरस्कार विजेता राष्ट्रीय फिल्म पुरस्कार श्रेणी में आपको प्रदान किया जा रहा है इस बार का, और साथ ही प्रदीप सरदाना जी वरिष्ठ पत्रकार हैं। पिछले 50 वर्षों से आप अलग अलग शैलियों में अलग अलग माध्यमों में लगातार सक्रिय रहे हैं, आप स्तंभकार रहे हैं, पत्र पत्रिकाओं में लगातार लिखते रहे हैं, विभिन्न चैनल्स में हम आपको देखते हैं पैनलिस्ट के तौर पर, समीक्षक के तौर पर, जाने माने फिल्म समीक्षक भी आप हैं, और दोनों का संदेश यही कि फिल्म सिर्फ मनोरंजन नहीं है। जब हम कहते हैं कि सिनेमा समाज का आईना है, तो जो सिनेमा के पात्र हैं वो भी हम में से ही निकले हुए हैं, और उनकी जिम्मेदारी समाज के प्रति है, और हमारी जिम्मेदारी ये है कि जो अभिनय हम पर्दे पर देख रहे हैं उसके इतर जाकर हम उस व्यक्ति को भी समझने का प्रयास करें जो उस पात्र को जीवंत कर रहा है पर्दे पर। तो इस कार्यक्रम से जुड़ने के लिए बहुत बहुत धन्यवाद। आज इस कार्यक्रम में हमने आकाशवाणी परिवार की ओर से श्रद्धांजलि अर्पित की अभिनेता उत्तम कुमार को। कार्यक्रम प्रोड्यूसर शाहनवाज खान के साथ मैं नीलम मलकानिया अब आप सभी से लेती हूँ अनुमति पोस्ट बॉक्स नंबर 111 से, और साथ ही हमारे दोनों विशेषज्ञों का बहुत बहुत धन्यवाद करती हूँ यहाँ पर। बहुत बहुत धन्यवाद आपका हमें समय देने के लिए, हमारे स्टूडियो में आने के लिए।
1: बहुत बहुत धन्यवाद।
2: बहुत बहुत धन्यवाद।
0: नमस्कार।
1: नमस्कार।
3: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
4: நேர்களை இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். உலகளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலிலும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலை பெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் சம்பா சாகுபடிக்காக 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளம்

ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வென் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றும் உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் இனிமையான நண்பர்கள் வணக்கம். நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்கு. இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றும் சந்தைக்கு செல்லும் வழக்கம் உங்களிடம் உண்டா இந்த தலைப்புல தான் தோழிகள் பேச இருக்கீங்க. 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் நாட்டு சர்க்கரையின் நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 4:02 பொதுகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து மல்லிகையில் பூச்சி கட்டுப்பாடு உரை வழங்குபவர் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் PK முத்துக்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பருவமழை குறையும் காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெல் சாகுபடி முறைகள் நேர்முகம் பங்கேற்பவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். 8:05 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் இடம்பெறும். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் 5 வகை நிலங்களின் உணவும் அதன் தனித்துவமான சுவையும் இதை பற்றி தான் இன்னைக்கு இலக்கியச்சார நிகழ்ச்சி வளம் வருது. 10:00 சுகுமான ராகங்கள். தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்களை இன்று நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் மறக்காம கேட்டு ரசிங்க.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தன்கோ. நெல்லையுடைய செல்லப்பிள்ள குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ரசிக்கும் இசையின் இனிய நண்பன் முகமரியானியர்களையும் கணக்கில் அனுபவங்களையும் பெற்ற தந்தை இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையினின் பச்சாரல் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
1: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை அது சொல்லுங்க.
2: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
3: My கருத்து, what is I'm saying.
0: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த குணம் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தருங்க. எல்லாரையுமே மரியாதையாக நடத்தக்கூடிய அந்த குணம் பலருக்கும் நம்மளை பற்றின நல்ல எண்ணங்களை உண்டாக்கும். எல்லாரையுமே அக்கறையுடன் பார்த்துக்கூடிய அந்த குணம் பின்னால் நமக்கே நன்மையை விளைவிக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய அந்த குணம் மறுபிறவிக்கும் அது உதவும்.

0: தன்னையே கட்டுப்படுத்தக்கூடிய அந்த குணம் பின்னால் மிக சிறந்தவர்களாக நம்மளை வாழ வழிவகுக்கும். எல்லாருக்கும் பசியாற்றக்கூடிய அந்த குணம் நம்ம தலைமுறையவே வாழ வைக்கும். நம்மளையே உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த குணம் மனதளவிலும் உடலளவிலும் நன்மைகளை பயக்கும். விலங்குகளிடம் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணம் ஐந்தறிவு உள்ள ஜீவன்களையும் நேசிக்க வைக்கும். யாரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணம் எல்லார்கிட்டையும் நம்மளை பற்றின நம்பிக்கையை உண்டாக்கும். யாரையும் தொந்தரவு செய்யாமல் வாழக்கூடிய குணம் நம்மையே காத்து கொள்ளக்கூடிய வழிவகுக்கும். அதனால நல்ல குணங்களோட இருப்போம், நல்லதையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு
1: இன்னைக்கு காற்றலைகள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையும் திருக்கும் பாடல்களையும் சேர்த்து வழங்க
2: வந்துட்டேன்.
1: நான் தான் உங்க அந்த தோழி ஐஷுவினோ.
0: நான் மட்டும் வரல, கூடவே
3: நான் உங்கள் சில தோழி கார்த்திகா.
0: கார்த்திகா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ஐஷு. அப்புறம்
0: என்ன, நேரம் சரியா 12:12 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பில் 102.6 பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை இது ஸ்நேகிதியை நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசா இருக்கும் போது, இப்போலாம் கிடையாது சின்ன வயசு,
3: இருக்கவும் சின்ன வயசு தான்,
0: இப்பவும் சின்ன வயசு தான் அப்படிங்கிறீங்களோ அது சரிதான். சின்ன வயசா இருக்கும் போது நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா வந்து நம்ம தாத்தா பாட்டி இவங்க கூட எல்லாம் வந்து நிறைய இடத்துக்கு போயிருப்போம்.
3: ஆமா,
0: அதுல ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு
3: கேட்டீங்கன்னா
0: சந்தை, அதுவும் வார சந்தை, சில இடத்துல வந்து தினசரி சந்தை, அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் இருக்கு கிராம பகுதிகளில் இருக்கு, ஆனால் சிட்டி சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சந்தை அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம போறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இல்லைங்களா. அதனால இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கும் நீங்க சந்தைக்கு போய் அங்கே போய் ஜாமான்கள் பொருட்கள் காய்கறிகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வழக்கம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் தோழிகள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. தோழிகள் கிட்ட பேசிடலாம்,
3: கண்டிப்பா நம்பர் சொல்லணும் இல்லையா.
0: அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம், 0462256113 அப்படிங்கிற எனக்கு அழைக்கலாம்.
3: அப்படி இல்லை அப்படின்னா 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணுங்க.
0: முதல் தோழி வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சுல்தானி பேசுறீங்க. சுல்தானி அம்மா சொல்லுங்க. குடும்பத்தோட வாங்க போவோம் போயிடறதா,
4: குடும்பத்தோட அங்க குடும்பம் பண்ணிட்டு வருவோம்.
0: ஏர்வாடில அப்ப இன்னும் சந்தைக்கு போற வழக்கங்கள் இருக்கு
4: இருக்கு. எல்லாரும் நம்ம ஒரு 5 மணிக்கு வெளியே போயிட்டா போதும், யார் யார் சந்தைக்கு போறாங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும்.
0: சரி, நீங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் சந்தைக்கு போயிருப்பீங்க, அதுக்கும் இப்ப இருக்க சந்தைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க.
4: சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் 2 பைசா 1 பைசா, அதனால அப்போ எங்க அப்பா எல்லாம் வாங்கிட்டு வரும்ல
0: ஜாமா,
4: மயிலாடி சந்தையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. மயிலாடி,
0: சரி,
4: நாங்க அந்த தெற்க இருந்ததுனால மயிலாடி சந்தையில இருந்து எங்களுக்கு ஜாமா வரும். நாங்கெல்லாம் ஒரு நாளும் சந்தைக்கு போனதே இல்ல.
3: அந்த சந்தைக்கும் இந்த சந்தைக்கும் காசுதான் வித்தியாசமா இல்ல பொருள் எதுவும் வித்தியாசம் இருக்குதா?
4: அந்த பொருள் வித்தியாசம் தான் இருக்கு. யாரு
3: சரி,
4: அதே மாதிரி பழ வகைகள்லாம் அப்பம்னா இவ்வளவு பழ வகைகள்லாம்
0: வராது.
4: ஆப்பிள் மட்டும் தான், ஆப்பிள் கொய்யாக்காய் இதுதான் அந்த காலத்து சந்தையில வராது.
3: சரிம்மா சுல்தானியம்மா, நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்க அம்மா அப்பா சந்தைக்கு போயிட்டு என்ன ஜாமான் வாங்கிட்டு வருவாங்கன்னு அவளை காத்திருந்திருக்கீங்க.
4: எங்களுக்கு வந்து ஆப்பிள் தான் எங்க அப்பா வாங்கிட்டு வருவாங்க, ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்க, மாம்பழம் எம்ம சந்தையில அந்த திங்கள் சந்தைன்னு ஒண்ணு இருக்க மேடம்.
0: சரி,
4: அது கட்டாயம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பழம் வந்துடும். சக்க பழமா 10 ரூபான்னு தான் சொல்லுவாங்க, குறைஞ்சது ஒரு 4 அடியாவது இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: தூக்கிட்டு வந்துருவீங்க
4: எங்க அப்பா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கா வாசி தான் எடுப்பாங்க, அதே ஒரு சட்டி குத்து சட்டிக்கு நிறைய வரும்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க.
4: அங்க இருந்து எங்க அண்ணன் மாம்பழம்,
3: சோ பழங்களா சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு சத்தா இருங்க, வெரி குட்.
4: சரி, இல்லாட்டாலுமே நான் பழங்கள் தான் அதிகமா சாப்பிடுவேன்.
0: ஓகேமா, ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்ததான் யார் இங்க பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம், முகவரி ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதி சொல்லுங்க.
5: ஞாயிற்றுக்கிழமை சந்தை,
0: கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்க. சரி,
5: ஆமா, எல்லாம் அவங்க சந்தையில எது தேவை

0: எல்லாமே தாய்டா பார்த்தவர் எல்லாமே
1: எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம்.
0: நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது என்ன பழசா இருக்கா பழங்களா எதுனாலும் வாங்கலாம்.
1: சரி, அப்ப இப்ப இன்னும் போறது இல்ல? இப்பெல்லாம்
0: இப்ப போறதில்ல, சந்தைக்கே போறது கடை கடையில தெருவுக்கு தெரு 4-5 கடை இருக்கு, எதை தேவையானது வாங்கிக்கிறோம்.
1: அதுதான் நாங்கள் கேட்க வரோம், சந்தைக்கும் இன்னைக்கு போகிறாங்களா மக்கள் அப்படிங்கிறது தான். சரி, நீங்கள் சின்ன வயசில் போயிருக்கீங்க உங்கள் அம்மா கூட அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் கூட இந்த மாதிரி சந்தைகள்லாம் இருக்குது, அதுக்கு போங்க சரிங்களா? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க.
0: ஆ சரிங்க மேடம்.
1: சரி, நன்றி நன்றி. அதாவது எதுக்காக இதை வந்து சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கும் கூட இந்த மாதிரி சந்தைகள் அப்படிங்கிறது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் கொண்டு வந்து காய்கறியெல்லாம் விற்கிறதாங்க செய்தாங்க. ஆனால் நம்ம போய் வாங்கறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கூடிய வேதனையான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? அதனால தான் அதை பற்றி இன்னைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சிகளில் எப்படி பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, சந்தையை மையப்படுத்தி வந்த பாடல்கள், சந்தையில் காட்சிப்படுத்தப்பட்ட பாடல்கள், இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: தர்மதுரை திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தாச்சே. நேரம் சரியாக 12:23 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றும் சந்தைக்கு செல்லும் வழக்கம் உங்களிடம் உண்டா? இந்த இதை பற்றி தான் இன்றைக்கே நம்ம தோழிகள் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் பேச வந்துட்டாங்க. யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க? ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. எல்லாமே இருக்கும். யாரெல்லாம் போவீங்க? ஃபேமிலியா அப்படி எல்லாரும் கிளம்பி போயிருவீங்களா? வரல அப்படின்றாங்க.
3: சந்தையில இருந்து பசங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க?
1: இது நல்லா இருக்கும். சரி, சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. அதாவது இன்னைக்கும் நாங்கள் சந்தைக்கு போகிறோம், போயிட்டு வீட்டில் இருக்க குட்டீஸை கூட்டிட்டு போகல, ஆனால் குட்டீஸ்க்காக நாங்கள் பொருட்கள் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் யார் பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இங்க வந்துட்டீங்க, அங்க பேசிட்டு இருக்கீங்க.
3: ஹலோ.
1: வணக்கம். ஓகே, இங்கே வந்துட்டாங்க. ஆனாலும் வந்து அங்கே வந்து யார்கிட்டயும் நம்ம லைன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் சந்தைக்கு செல்லக்கூடிய வழக்கம் உங்களிடம் உண்டா? இதை பற்றி தான் தொழில்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதாவது சந்தைக்கு போகிறது அப்படிங்கிறது கூட அந்த காலத்துலலாம் வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக டூர் போகிற மாதிரி தான், எல்லோரும் சேர்ந்து போகிறது.
3: நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாட்டை கூட கேட்டு பாருங்களேன், கைவீசம்மா கைவீசு. இப்போ நம்ம கடைக்கு போகலாம் கைவீசுங்கிறோம், ஆனால் அப்போ சந்தைக்கு போகலாம் கைவீசுன்னு தான் சொல்லியிருப்பாங்க.
1: சரி, அடுத்ததான் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம். ஐட்டமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்லா இருக்கேன். கார்த்திகமா
3: நல்லா இருக்கிறேமா. சொல்லுங்க.
1: சூளா இருக்கா? பசிக்குது. இருந்தாலும் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா? நீங்க சொல்லிருங்க. நீங்க சந்திக்கு போற வழக்கம் இருக்கா?
4: ஆறு மட்டும் சாந்தி பேசுறேன்.
1: சாந்தியம்மா சொல்லுங்கம்மா.
4: எங்களுக்கு எங்களுக்கு வீக்கிய பிறகு எங்களுக்கு சண்டை பார்த்துக்கோங்க. எப்பவும் வழக்கமா யாரதான் இருக்கும் வீக்கிய பிறகு அதே சண்டை.
1: சரி,
4: அம்பா குமுத்துல இருந்து சனிக்கிழமை சண்டை.
1: ம்,
4: எதிர்பார்த்திருப்போம்.
3: சந்தைக்கு போனாலே பண்டை நிச்சயமா உண்டு.
4: பண்டை நிச்சயமா உண்டு. அப்ப வந்து இப்படி விலை ரொம்ப கிடையாது. ஒரு ப்ராப்ளமே மொத்தம் 10 ரூபாயா
1: இருக்கும். நன்றி மாநிலத்துக்கு வந்ததுக்கு.
4: நன்றி.
1: நன்றி. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது. பாடலுக்கு முன்னாடி சிறிய விளம்பரம். அதனை தொடர்ந்து பாடலை கேட்டுவாங்க. கோலிசோடா திரைப்படத்திலிருந்து பாடல் இதுவும்.

0: இசையால் இதே நிர்வாகம் ஆகாஷ்வாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 12:31 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க சிநேகிதியே நிகழ்ச்சியில்.
1: இன்றைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்றும் சந்தைக்கு சொல்லக்கூடிய வழக்கம் உங்ககிட்ட இருக்கா? இதை பற்றி தான் தோழிகள் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வைக்குமா. வணக்கம் கார்த்திகாமா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அருகுருச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: கனகா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க.
2: காரக்குறிச்சியில இருக்குங்க சந்தை எங்களுக்கு.
1: காரக்குறிச்சி. ஓகே.
2: முன்னாடி வந்து தியேட்டரா இருந்தது, அப்புறம் சந்தையா மாட்டினாங்க. ஏக்கமா இருந்தது. அந்த இடத்துல பஸ்ல கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ரெண்டு நம்ம வந்து 5 நிமிஷத்துல நடந்து போற இடம்.
1: சரி.
2: ஏன்னா படம் பார்க்க அப்ப நடந்து போயிட்டு ஆட்டோ எடுங்க இல்லன்னா டூ வீலர் கூப்பிட்டுதான் சந்தைக்கே போறது.
1: சந்தைக்கு போறது.
2: இருந்தாலும் மிஸ் பண்ண மாட்டோம், சந்தைக்கு போவோம்.
1: போயிருவீங்க?
2: சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கேட்டீங்கன்னா எது வாங்கன்னே தெரியாது. எல்லாருமே எல்லாமே

0: வேணும். இப்ப கடைக்கு போனா 100 ரூபாய் ஒரு 2 நாளைக்கு வாங்கிட்டு வந்துருவோம். அங்க போனா 2 வாரத்துக்கு ஒரு 700 ரூபாய் செலவு. போயிருப்பாரு வர்ற வழியில ரெண்டு இடத்துல வெள்ளிக்கிழமைனா செவல் பக்கத்துல எங்கயோ சந்தை நடக்கும். பார்த்தாக்க எங்க சந்தை நடக்குது கூட்டிட்டு போயிருங்க என்ன சொல்லிருவேன். சந்தோஷமா இருக்கும் சந்தைக்கு போறோம்.
1: இப்பவும் போயிட்டு இருக்கீங்க. சூப்பர்
2: சூப்பர்.
0: கண்டிப்பா
1: நன்றி.
2: சூப்பர் சூப்பர். நன்றி. அதாவது ரொம்ப அழகா சொன்னாங்க. நாங்க வந்து இப்போ வந்து ஆட்டோ எடுத்துட்டு போயிடுறோம். அப்போ வந்து அப்படிலாம் கிடையாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து போறது இல்ல அப்படின்னா மஞ்சள் பையை தூக்கிட்டு போவாங்க. போயிட்டு இருக்கும் போதே வந்து போற வரவங்க எல்லாம் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா அந்த சந்தைக்கு போறோம்ல அப்படின்னு ஒரு விசாரிப்பு விசாரிச்சுட்டு போவாங்க. அப்புறம் வந்து அந்த கடைக்காரர்கிட்ட போய் பேரம் பேசி வாங்குறதுலேயே வந்து அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவமா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போலாம் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல போறோம் போயிட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்கேன் பண்றோம் அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துடுறோம்.
1: இந்த சந்தைக்கு போனவங்களுக்குலாம் அந்த பல்பொருள் அங்காடிக்கு போறது வந்து அவ்வளவு இஷ்டம் இருக்காது. ஏன்னா அந்த சந்தையில வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பேரம் பேசி வாங்குறதா இருக்கட்டும் கூட 2 தக்காளி போடுங்கண்ணே அப்படின்னு
2: இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வருமானு கேட்டா நிச்சயமா வராது. அடுத்து வரக்கூடிய என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: சிவகாமி. சேரன் வாசிடம்.
2: சொல்லுங்கம்மா.
3: இப்ப எங்களுக்கு சேரன்
2: என்ன
3: இருக்கோ அதை வாங்கி கொண்டு எங்க வீட்டுல பிரிஜ் கிடையாது நான் வீட்டுக்கார வீட்டுல அதை குடுத்து கொண்டு
2: வச்சுக்கிடுவேன்.
3: அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப சந்தேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் பாளையங்கோட்டை வருவேன்.
2: சரி,
1: இப்ப சந்தைக்கு
3: போயிட்டு அங்க போயிட்டு வந்துருவேன். அவன் பையன் வேற சின்னதா இருப்பான். எங்க வீட்டுக்காரோட எங்க கிடையாது, சென்னையில இருந்தாங்க.
1: சரி,
3: அங்க போவேன். அப்புறம் கல்லிடை குச்சிக்கு போவேன். இப்ப பக்கத்துல வந்துச்சு, இப்ப போவே மாட்டேங்க.
1: தூரமா இருக்கும் போதெல்லாம் போனாலும் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் போகலையா?
3: ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்துருவாங்க,
1: அதனால போறது இல்ல. ஆனா சந்தையில இருந்துதான் ஜாம வருதுனால
3: அவங்க அந்த சைடு போவாங்க.
2: விஷயங்கள் சுவாரஸ்யமா நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதுமே வந்து சந்தையை மையப்படுத்திய பாடல்கள், சந்தையில காட்சிப்படுத்தப்பட்ட பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இதோ வந்துட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறோம். மதுரை திரைப்படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி விளம்பரத்தை தொடர்ந்து பாடலும் வந்துட்டு இருக்கு, கேட்டுவாங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: சாதோறும் கவிப்பாடும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பை 102.6 நேர்கள் சிநேகிதி நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்றும் சந்தைக்கு சொல்லக்கூடிய வழக்கம் உங்ககிட்ட இருக்கா? இதை பற்றி தான் தோழிகள் எங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: லலிதாம்மா சொல்லுங்க.
2: அம்மா கூட சின்ன பிள்ளை போகும்போது அவ்வளவு ஆசையா இருக்கும்.

0: இன்னைக்கு
1: நாம அம்மாவை போகும்போது சிரமமா இருக்குதா?
2: அவங்கள
0: கூட்டிட்டு
2: போவீங்க? உங்க அம்மா அப்பா கூட போனதுக்கோ இப்ப வந்து உங்க பேரன் பேத்திய வந்து நீங்க கூட்டிட்டு போறீங்களா முதல்ல?
0: இல்ல
2: இல்ல முடியல,
0: பஸ் வர முடியல.
2: சரி
0: அதனால
2: சரி ஓகே.
1: இருந்தாலும் இன்றும் அந்த சந்தைக்கு போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆமா
2: சரி,
1: வாங்கிட்டு வந்துடலாம். அருமை அருமை.
2: நன்றிம்மா, நன்றி நன்றி. அங்க போகும்போது நாலு பேர் முகங்களை பாப்பாங்க. அந்த காய்கறியை வந்து எப்படி விக்கிறாங்க, அதோடைய விலைகள் எப்படி இருக்கு, அதோடைய தரங்கள் எப்படி இருக்கு, அந்த பொருளை வாங்கும் போது அந்த பொருட்களை நம்ம வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து பருவ கால காய்கறிகள்னு சொல்லிட்டே வந்து கொண்டு விற்பாங்க. ஆனா இப்பெல்லாம் பாருங்க, நம்ம வந்து ஒரு செயலி எடுக்கிறோம், அந்த செயலியிலேயே வந்து எல்லாம் வாங்குறோம், இல்லைன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் போறோம், அங்க போயிட்டு வாங்குறோம், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிருது. அந்த குழந்தைகளுக்கும் அந்த அடுத்த விஷயங்கள் அப்படிங்கறது தெரியறதுக்கு இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் சந்தைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் பேசிடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: சந்தைக்கு
2: போவீங்க?
3: எங்க ஒரு சின்ன கிராமமாங்க.
2: சரி, சந்தைக்கு நீங்க போற வழக்கங்கள்லாம் இருக்கா?
3: அதெல்லாம் இல்ல, நாங்க சின்ன வயசுல அப்பா அம்மா எங்களை கூட்டிட்டு போறது கிடையாது.
2: கூட்டிட்டு போகல. இப்ப வந்து அந்த ஊர்ல வந்து சின்ன கடை இருக்கு, அந்த கடையிலே வாங்கிக்குவீங்க?
3: அவங்களே
2: வாங்கிருவாங்க.
1: தேவையான ஜாமான்களை ஒருத்தர் வாங்கி தரும் போது அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு
2: அப்படி சொல்ல வரீங்க. சரி, சூப்பர் தான். நம்மளும் கூட நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்துடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி போலவே வந்து சந்தைகள்ல காட்சிப்படுத்தப்பட்ட பாடல், சந்தை தொடர்பான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னா, சரத்குமார், வடிவேலு, அனுராதா ஸ்ரீராம், பறவை முனியம்மா, ஜெயஸ்ரீ இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்க போறோம். ஏஇ திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.
4: இப்பவே கண்ணை கட்டுது.

காலு கிண்டல் பண்ண அசந்து போற ஆளா, மம்புழுத்து மாத்திரங்க வச்சோலத்தான் வாழா, ஆனை கட்டி போரடிச்ச மதுர நம்ம ஊரு, அட பழனிக்கே பஞ்சாமரதம் கொடுக்கிறாங்க பாரு. என்னது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, இந்த வாங்கிக்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence.

0: in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் சரியா 12:54 ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இன்னைக்கும் சந்தைக்கு செல்லக்கூடிய வழக்கம் உங்களிடம் இருக்கா, இதை பத்தி தான் தோழிகள் பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவான நேர் யாரு அப்படிங்கறதையும் கேட்டுருவோம். வணக்கம். ஓகே, அவங்க இனிப்பு கட்டாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கும் சந்தைக்கு செல்லக்கூடிய வழக்கங்கள் நம்ம நேர்கள் சொன்னாங்க. நாங்களாம் இன்னும் போகிறோங்க, எங்கள் ஊரில் இருக்குது, எங்கள் பக்கத்து ஊரில் இருக்குது, நாங்கள் போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட வந்து நிறைய பேர் நாங்களாம் போகிறதெல்லாம் கிடையாது, எங்கள் வீட்லேயே எல்லோரும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் எல்லா கடைகளில் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க, பேசிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
3: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
4: செங்கோட்டையில இருந்தோம் ஆறு மணி கூட்டிட்டு போயிருவாங்க. 9 மணி வரைக்கும் உள்ள அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் விலை குறைஞ்சானே வாங்குவோம்ட்டு சுத்தி சுத்தி சுத்தி வருவோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வருவோம்.
5: சரி,
4: அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே நான் தனியா போய் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். நானே வாங்க ஆரம்பிச்சுட்டேன். ஒண்ணு ஒண்ணா கேட்டு வாங்குவேன்.
3: சரி,
4: அங்க இருக்கவங்கிட்ட தாத்தா மாமா பாட்டி என்ன இந்த குறையா வச்சிருக்கீங்க
5: அப்படின்னு அந்த உறவுகளோட உரிமையா பேசுற மாதிரி நம்ம கேட்டுக்கிறது.
3: இப்ப ஆனா அதெல்லாம் இல்ல இல்லையாமே
4: தெரியாது. ஆனா அவங்ககிட்ட வந்து நல்லா பாசமா பேசுவேன். அதுக்குன்னே தேடுவாங்க, என்ன பேத்தினி போன வாரம் வரல அப்படின்னு.
5: இப்ப திருமணமாகி 9 வருஷம் ஆச்சு, நீங்க காயத்ரி அங்க தேடிட்டு இருப்பாங்களா? போ
3: சந்தர்ப்பம் கிடைச்சா போயிட்டு வாங்க. சரிங்களா?
4: பக்கத்துல இருக்கு.
3: நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
4: நன்றி.
3: அதாவது வாராந்திர சந்தை, தனசரி சந்தைக்கெல்லாம் கூட இருக்கு. அங்கெல்லாம் கூட நீங்களும் போங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை அடுத்த தலைமுறையினரை வந்து அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அங்க போகும்போது தான் அவங்களுடைய நிறைய சுற்றுச்சூழலை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட அவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா வந்து காய்கறிகளை வாங்குறது, அதுக்கும் கூட நிறைய பேர் துணி பையெல்லாம் கொண்டு போய் வாங்குறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைகளில் வந்து மனிதர்களையும் புது புது மனிதர்களையும் நம்ம சந்திக்க முடியும். அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. கண்டிப்பாக சந்தைக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இனிதே நிறைவு செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தது நான் உங்கள் அன்பு தொழில் ஐஷுவினோ மற்றும்
5: நானங்கள் செல்ல தொழில் கார்த்திகா.
3: நேர்களை நிகழ்ச்சி நிறைவான பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. அருண்மொழி மற்றும் சுஜாதா அவங்களுடைய குரலில் சிம்மராசி திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி நிலைப்பண்ணி 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். நேரம் சரியா ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேர்களை இனி கேட்கலாம்.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
4: புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் மாவுசத்தும் புரதச்சத்தும் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் நம்மளோட தட்டு வந்து நல்லா ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக வந்து இருக்கணும். ஒரே ஒரு காய் கூட நமக்கு போதும். ஒரு காய் அதுவும் ரொம்ப எண்ணெயில் வதக்கி அப்படி சாப்பிடாமல் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டோம், ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு உள்ளே இருக்கிற இதெல்லாம் அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும். லஞ்சுக்கோ டின்னருக்கோ கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளியில் போகிறோம், நம்ம கடைக்கெலாம் போகிறோம், ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குது, எல்லாம் ரொம்ப தாகமாக இருக்குதுன்னா நம்ம வந்து ஜூஸ் குடிக்க போகிறோம். என்ன செய்வோம் அப்படின்னா, ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது கொடுங்க, நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் ஃப்ரூட் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு குடிப்போம். ஃப்ரூட் ஜூஸில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது நான் பழமாக சாப்பிட்றேன் அப்படின்னா

0: ஆப்பிள் சாப்பிட்றேன். அதே இது ஜூஸாக குடிக்கிறப்போ நாலு நாலு பழம் நாலு இதை வந்து ஜூஸாக ஒரே நேரத்தில் என்னையால் குடிக்க முடியும். ஆனால் பழமாக சாப்பிட்றப்ப என்னையால் ரெண்டு பழம் தான் வந்து சாப்பிட முடியும், அதுவே வந்து வயிறு நிறைஞ்சிரும். அப்போது இதில் இருக்கிற சுகர் கண்டென்ட் வேறு, நாலு ஆப்பிளில் இருக்கிற சுகர் கண்டென்ட் வந்து வேறு. ஒரே நேரத்தில் அவ்வளோ சுகர் வந்து இனிப்பு சத்து வந்து நமக்கு கிடச்சிருது. அதனால் முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும், ஜூஸாக எடுக்காமல் முழுசாக பழமாகவே அப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம். நம்ம ஆரஞ்சு ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிடுவோம்ல, அந்த பல்ப் எதுவுமே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே சாப்பிட்றப்ப நார் சத்தும் நமக்கு வந்து என்ன ஆயிடுது, ரொம்ப கம்மியாயிடுது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம். கடையில் கிடைக்கிற சிப்ஸோ அந்த மாதிரி கொடுக்காம வறுத்த கடலை, அதாவது பொரி கடலை கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், தயிர் இதுலையாவது கொஞ்சம் ஊற்றி தயிரை மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம், மக்கானான்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நிறையாவே அந்த மக்கானா வந்து கிடைக்குது, லோட்டஸ் சீடு. அடுத்து போக முட்டை, அவிச்ச முட்டை கொடுக்கலாம், பொரி கொடுக்கலாம், அவல் கொடுக்கலாம், எள்ளு மிட்டாய், தேன் மிட்டாய், இப்படி நம்ம அந்த காலத்து நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம்ல. அந்த ஸ்நாக்ஸ்லாம் இப்போ எங்கே போச்சுனே தெரியலல்ல, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. பேக் பண்ண ஃபுட்டு முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்ணணும். பேக் பண்ணாங்கனாலே அது என்ன அர்த்தம், கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு வெறும் மேங்கோவை சாப்பிட்றதுக்கும் ட்ரை பண்ணி காய வச்சு வச்சுருக்கிற மேங்கோவுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. மேங்கோ வெறுமையாக மேங்கோ சாப்பிட்றதுல நிறைய ஊட்டச்சத்து இருக்கும், அதே ட்ரை பண்ணி பேக்கெட்டில் போட்டிருக்க மேங்கோ வந்து கொஞ்சம் சத்து வந்து கம்மி தான். நீங்கள் ஒரு பிரெட் பேக்கெட்டே எடுத்து பாருங்களேன், பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதோடய லேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கணும். அதில் ஊட்டச்சத்து விவரங்கள் வந்து அதில் பின்னாடி எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாக அதை வாசித்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு உணவையும் வந்து எடுத்துக்கணும். பேக்டு ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த ஊட்டச்சத்து விவரங்கள் அந்த பேக்கெட்டில் வாசிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ப்ரெட்டு சாப்பிட மாட்டேன், ஒயிட் ப்ரெட்டு சாப்பிட மாட்டேன், அது மைதா நிறைஞ்சது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா வீட் ப்ரெட்டு சாப்பிட போகிறேன், கோதுமை ப்ரெட்டு தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க. அதை ஒரு நாள் நீங்கள் வந்து திருப்பி படிச்சு பார்த்துருக்கீங்களா, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு மைதா தான் இருக்கும், கொஞ்சம் வந்து அதில் வீட் ஆட் பண்ணியிருப்பாங்க, கோதுமை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மைண்டில் என்ன ஆயிடுச்சு, கோதுமை பிரெட்டு சிறுதானியத்தில் பிரெட் பண்ணியிருந்தாலும் அப்படி தான் சிறுதானிய பிரெட்டு, அதனால் இதை நான் சாப்பிட போகிறேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. லேபிளில் கண்டிப்பாக உண்மையை மட்டும் தான் எழுதியிருப்பாங்க, அப்போ உங்க நீங்கள் அந்த லேபிள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.

மறந்து வருடம் இனிமையான காவிய கானங்களை கேட்க காத்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி நலிப்பண்பலையின் எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சிறு 1:06 ஆகிட்டு நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் எது? நலம் தானா? இன்னைக்கு நலம் தான நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் அன்பு தோழி ஐஷுவினோம். சரி நேர்களே, இன்றைக்கி நலம் தான நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக சர்க்கரையில் 2 வகை உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதில் நாட்டு சர்க்கரையே நல்லது அப்படின்னு நம்ம முன்னோர்களும் சொல்வதுண்டு. ஏன்னா வெள்ளை சர்க்கரையில் இனிப்பு சுவை மட்டும்தான் இருக்குது, அதில் வேறு எந்த ஒரு ஊட்டச்சத்தும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெள்ளை சர்க்கரையை அதிகமான உணவுப் பொருட்களில் சேர்த்துக்கொண்டால் நம்ம உடலுக்கு அதிக கேடுகளை விளைவிக்குங்க. கூடவே நம்ம உடலுக்கு பல வகையான நோய்களையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. அதனால் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்ல தரக்கூடிய நாட்டு சர்க்கரையை இனியாவது பயன்படுத்தலாம் இல்லைங்களா. அந்த வகையில் நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம எடுத்துக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே உங்களுக்காக நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்க போகிறோம். அதுவும் இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின காவிய கானங்களை தான் கேட்டு ரசிக்க வைக்கீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஏதோ வந்துகிட்டே இருக்கு. சாந்தி நிலையம்

திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிமுகமான பாடலான இயற்கை எண்ணும் அப்படிங்கிற இந்த பாடல் தான் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டு வந்தீங்க. அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிமுகமான பாடல் கேட்டு வந்தீங்க இல்லைங்களா. நிகழ்ச்சியில் அடுத்ததான் சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிமுகமாகி பாடின பாடல், திரையரங்கில் வெளிவந்த முதல் பாடல், அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்து தான். அந்த படத்தில் இருந்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நலம் தானா நிகழ்ச்சியில். நேரம் சரியாக 1:12 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் நாட்டு சர்க்கரையுடைய நன்மைகள் பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது கரும்பு சாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான அது சர்க்கரை தான். ஆங்கிலத்தில் இதில் வந்து ஆர்கானிக் கண்ட்ரி சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஜாக்கரி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு சர்க்கரையில் மிக அளவே வந்து கேலரிகள் இருக்குது அப்படிங்கிறது.

அதனால் வெள்ளை சக்கரத்துக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இன்னொரு நல்ல விஷயம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அதை காட்டிலும் வெள்ளை சர்க்கரையை காட்டிலுமே நாட்டு சர்க்கரையில் வந்து கொஞ்சம் கேலரிகள் வந்து குறைவாக தான் இருக்குது. இதனால் உடல் எடையும் குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாட்டு சர்க்கரையை பயன்படுத்திட்டு இருக்கும்போது ஆஸ்துமா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது குணமடையுமா, உடலுக்கு அதிக வலிமையும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து காஃபி டீ இது எல்லாமே குடிக்கிறோம். இதில் வந்து ஜீனி அதாவது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை சேர்த்து குடிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனும் கூட தொடர்ந்து நாட்டு சர்க்கரையுடைய நன்மைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடி வெளிவந்த முதல் பாடல் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுவாங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
3: நேர்கள் நலந்தானா நிகழ்ச்சியோட தான் நினச்சிருக்கீங்க. நேரம் சரியா 1:19 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நலந்தானா நிகழ்ச்சியில நாட்டு சர்க்கரையுடைய நன்மைகள் பத்தி தொடர்ந்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாட்டு சர்க்கரையை பொதுவாக நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது ஜீரண கோளாறுகள் இருந்தது அப்படின்னா அது விரைவிலே குணமாகுமாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டால் உடனே வந்து தண்ணீரில் நாட்டு சர்க்கரையை வந்து கொஞ்சமாக கலந்து அதில் வந்து இஞ்சியை கொஞ்சம் விட்டு அதையும் சேர்த்து கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர்லாம் வந்து எப்போவுமே வந்து சோறுப்பாக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெள்ளை சர்க்கரையை முற்றிலும் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்கள், அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்களை புத்துணர்வூட்டி சுறுசுறுப்பாக வைத்துக்கிறதுக்கும் நாட்டு சர்க்கரை உதவுது. அது போக சளி, ஈரமல், ஜலதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா உடனடியாக வந்து குணமாக்கக்கூடிய தன்மையும் நாட்டு சர்க்கரையில் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓமம், அது கூட வந்து நாட்டு சர்க்கரை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளி, ஈரமல் இதெல்லாமே இருந்தது அப்படின்னா அதுவும் சரியாகுமா. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் வந்து SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாடல் அப்படின்னா அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க.

வணக்கம். கவிபாடும் ஆகாஷ்வாணி எஃப்எம் 92.6 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது நலம்தானா நிகழ்ச்சி. இனிக்க நலம்தானா நிகழ்ச்சியில் நாட்டு சர்க்கரையில் இருக்கக்கூடிய நன்மைகள் மருத்துவ குணங்கள் பற்றி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நாட்டு சர்க்கரையில் விட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முகத்திற்கும் கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கொஞ்சம் வாழைப்பழத்துக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து ரெண்டையும் வந்து அரைச்சி அந்த முகத்துக்கு தடவிக்கிட்டு வரும்போது சருமம் வந்து பொலிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சருமத்தில் வந்து செல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த செல்கள் சிதைவடைவதை வந்து தடுத்து நம்மளுடைய தோள்களை வந்து காக்குது. தோளில் சுருக்கங்கள் இருந்தது, முக சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே நோய்களில் இருந்தும் கூட நாட்டு சர்க்கரை நம்மளை காக்குமாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு வலுவூட்டுது, கூடவே வந்து புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படாமையும் காக்கிறதுக்கு உதவுது அப்படின்னே சொல்லலாம். ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு, அதாவது இரத்த சோக பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவு குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவுகளில் நாட்டு சர்க்கரையும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாட்டு சர்க்கரையில் கொஞ்சமாக வந்து கொழுப்பு சேர்மம் இருக்கு இல்லைங்களா, அதை தடுக்கிறதுனால நாட்டு சர்க்கரையும் கூட ஹீமோக்ளோபினை வந்து கூட்டுறதுக்கு உதவுதான். இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நாட்டு சர்க்கரையில் இருக்குது, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வசந்தா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்க சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து கேட்டுப்பாங்க.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097. இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் சரி 1:32 நிமிடமாகிட்டிருக்கு. நலம்தனா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நலம்தனா நிகழ்ச்சியில் நாட்டு சர்க்கரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நன்மைகள் பற்றி கேட்டு தெரிச்சிட்ருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேங்க, நாட்டு சர்க்கரையில் வந்து மிக குறைந்த அளவு தான் கேலரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஜிங்க், செலினியம், அப்புறமா இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான சத்துக்களும் தாது பொருட்களும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது வந்து 58-84 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை பாதிக்காமல் இரத்த சர்க்கரையின் அளவை வந்து அதிகப்படுத்தும். அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் வந்து அதிகப்படுத்தும். ஆனால் நாட்டு சர்க்கரையில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெறும் 50-54 வரைக்கும் இருக்கிறதுனால இரத்தத்தின் சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உயர்த்தும். ரொம்பவே வந்து வெள்ளை சர்க்கரை அப்படின்னா அது வந்து டக்குன்னு வந்து கூட்டிடும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ரொம்ப உயர்வாக கூட காட்டாது. இதோடைய கேலரியோட அளவும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உடல் பருமனையும் தடுத்து டைப் 2 நீரிழிவு நோயிலிருந்து கட்டுப்படுத்தவும் வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம்.

அது மட்டும் இல்லாமல் இது பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். நாட்டு சர்க்கரை வந்து கருப்பு பையோடைய தசுவை வந்து தளர்வாக்கி வலி இல்லாத மாதவிடாய்க்கும் வழிவகுக்குது. மாதவிடாய் சமயத்தில் நாட்டு சர்க்கரை சாப்பிட்றதும் கூட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்கு, உத்தரவின்றி உள்ளேவா. திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாட்டு சர்க்கரையுடைய நன்மைகள் பத்தி தான் இன்னைக்கே நலம் தானா நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நேரம் சரி 1:38 ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடுகளில் வந்து வெள்ளை சர்க்கரை, ஜீனின்னு சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை இரண்டுமே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வெள்ளை சர்க்கரைக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டுமே வந்து கரும்புச்சாறிலிருந்து தான் வருதுங்க. இதில் வந்து கரும்புலேருந்து தான் தயாரிக்கிறோம். ஆனால் தயாரிக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது வேறுபடுது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெள்ளை சர்க்கரைக்கு இயற்கையாக மனம் கிடையாது, ஆனால் நாட்டு சர்க்கரைக்கு இயற்கையாகவே மனம் உண்டு. நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை காட்டிலும் இனிப்புத்தன்மையை மட்டும்தான் வந்து வெள்ளை சர்க்கரையில் இருக்குது. அதில் வந்து ஊட்டச்சத்துகள் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் வைட்டமின்களும் தாதுகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதுச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. இது இரத்த சோகை உள்ளவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மருத்துவர்கள் கூட அறிவுறுத்துகிறாங்க. இன்னும் கூட நிறைய தகவல்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ஏதோ வந்துகிட்டே இருக்கு. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில், புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துருங்க.

0: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் சரியா ஒரு மணி 44 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நலம் தரா நிகழ்ச்சியில இன்னைக்கு நாட்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நன்மைகள் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாட்டு சர்க்கரையில் இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள் செரிமான மண்டலத்தை சீராக இயக்கிறக வச்சு மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், துத்தநாகம், இது எல்லாமே வந்து உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தோடைய சமநிலையை வைத்து உடல் எடையை வந்து குறையிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துதான். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எலும்புகள் பற்கள் வலுவாக இருக்கிறதுக்கும் உதவி புரியுது. கூடவே விட்டமின் பி அப்படிங்கிறது சருமத்தில் எதுவும் வறட்சி ஏற்படாமல் போக்கி முகத்திற்கு பொலிவு தருது அப்படின்னு சொல்லலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஒரு நல்ல விஷயம் தாங்க. நாட்டு சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவிலான கலரிகள் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கவும் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இதில் இருக்கிறதுனால உடல் எடையை கட்டுப்படுத்தலும் பயனளிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாட்டு சர்க்கரையில் பொட்டாசியம் இருக்கிறதுனால தசை பிடிப்பு வலிகள் இருந்தது அப்படின்னா அதையும் கூட போக்குறதுக்கு உதவுது. வயிற்றில் எதுவும் பிடிப்புகள் இருந்தது இல்லை வலி இருக்குது அப்படின்னாலும் கூட நாட்டு சர்க்கரை கடந்த இஞ்சி டீயை குடிக்கும்போது அந்த எல்லாமே சரியாகுமா? இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்துதான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கௌரவம் திரைப்படத்திலிருந்து நேரம் சரியா 1:45 பாடலை கீட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் சிறு ஒரு 1:50 ஆகிட்டு இருக்க நலம்தானா நிகழ்ச்சியோட தான் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் நாட்டு சர்க்கரையை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நன்மைகள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இதில் விட்டமின் B6, நியாசின், அது மட்டும் இல்லாமல் நிறைய அமிலங்கள் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரும செல்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுமா, அது மட்டும் இல்லாமல் இறந்த செல்கள் நம்ம உடலில் இருந்தது அப்படின்னா அதை அகற்றி புதிய செல்களை உருவாக்குறதுக்கும் நாட்டு சர்க்கரை பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது வாதம் செரிமான நோய்கள்லாம் இருக்கவங்களுக்கு வந்து உபயோகப்படுத்துறதுனால அதுவும் கூட சரியாகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, கால மாற்றங்கள் ஏற்படும் போது சிலருக்கு சளி தொல்லைகள்லாம் ஏற்படும் இல்லைங்களா, அதை சரி செய்கிறதுக்கும் கூட நாட்டு சர்க்கரை ஒரு சிறந்த மருந்துங்க. சளி, இருமல், ஜலதோஷம் இது எல்லாத்துக்குமே உடனடியாகவே குணமாகுது. ஓமம் கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளி வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வந்து கிருமி தொற்று நம்ம உடலில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி நோய் ஏற்படாமல் காத்து உடலை இயற்கையாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலை எப்பவுமே வந்து வலுவூட்டக்கூடிய வேலையையும் நாட்டு சர்க்கரை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல் கேட்டுவாங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சிறு 1:56 ஆயாச்சு. எங்கள் அந்த நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நாட்டு சர்க்கரையுடைய நன்மைகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. எப்போவுமே வருமுன் காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாட்டு சர்க்கரை நல்லது அப்படிங்கிறதுக்காக அதையும் அதிகப்படியாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்முடைய அன்றாட உணவில் சர்க்கரைகளை சேர்ப்பது அப்படிங்கிறது அதிகப்படியான கலரிகளை சேர்க்கிறதுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிறந்த உணவுகளை மட்டுமே தேர்வு செஞ்சு அதுவும் அளவோடு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய நலம்தானா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் இதுவும் வந்துட்டே இருக்கு. SB பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் பாடின பாடல் நான் வாழவைப்பின் திரைப்படத்திலிருந்து. எவ்வளோ நேரம் நலம்தானா நிகழ்ச்சியிலாக உங்கள் கூட பேசியிருந்தேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவனும். மீண்டும் 3:02 மணித்திறனாட நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன்.

இதயம் நற்பம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:01. 3 வரைக்கும் உற்சாகமாக கேட்டு ரசிக்க போகிறீங்க உங்கள் விருப்ப பாடல்கள். இடம்பெறக்கூடிய குக்கு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். எந்த எண்ணுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443630794. மறுபடியும் சொல்கிறேன், 9443630794. இந்த எண்ணுக்கு என்ன பாடலை இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க ஆசைப்பட்றீங்க, அந்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், அப்புறம் உங்கள் பேர், உங்கள் ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்பி விடுங்க. சுபவன சண்டேயில் அப்படியே ரிலாக்ஸாக சாப்பிட்டு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிற எல்லாருக்கும் சுபவன ஒரு மதிய வணக்கத்தை சொல்லிவிட்டு, நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. புது பாட்டு படம் பேருங்க, பாடல் நேத்து ஒருத்தரை பார்த்தோம் அப்படிங்கிற பாடல கேட்டுக்கிறாங்க. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

கட்டகசமன பல்கலை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. கட்டகசமன பாலில் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 2:06. உண்ட மயக்கத்தில் மணி நேரம் கூட தெரிய மாட்டேங்குதுன்னா பாருங்களேன். ஓகே மக்களே, அடுத்த தினம் நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகதி மீதா இந்த திரைப்படத்தில் இருந்து காதலை யாரடி அப்படிங்கிற அந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. தருவை சபரி சபரி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

இசையால் இதே நற்பம் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 2:12 ரொம்ப ரொம்ப ஜெல்லி கேட்டுருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமாக தனக்கு பிடிச்ச பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததான் நாம் கேட்கக்கூடிய பாடல் விழிகளின் அருகினில் வானம் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் அழகிய தீயே திரைப்படத்தில் இருந்து யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கபித் சஷ்டிகன் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அண்ணா நகரில் இருந்து கபித் சஷ்டிகன், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: 2:19 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சி. மக்களை குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் அவங்க விருப்ப பல்ல கேட்டுட்ருக்குறாங்க, அவங்களோட சேர்ந்து நாமும் கேட்டுட்ருக்குறோம். 9443360794 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் விருப்ப பல்ல கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பல்ல கேட்க போகிறோம்? ஹாய் ஆர்ஜே, திஸ் இஸ் அபினேஷ் ஃப்ரம் கோவில்பட்டி. ஐ வுட் லைக் டு ரெக்வஸ்ட் சொல்லாமலே யார் பார்த்தது ஃப்ரம் த மூவி பூவே உனக்காக, ப்ளீஸ் ப்ளே திஸ் பியூட்டிஃபுல் மெலோடி, தேங்க்யூ அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க கோவில்பட்டி அபினேஷ். நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக இதோ.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

2:24 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் பிளே பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் ஜிட்ட கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின் தான் கேட்கணும், ஏன்னா அந்த பாட்டு தான் வேணும்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அரண்மனை படத்தில் இருந்து அந்த பாடல் யாருக்காக? சிந்து பூந்துரை உச்சி மாகாளி. உச்சி மாகாளி உங்கள் விருப்பத்தில் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அட்டகாசமான பல்கலை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 2:30 ரொம்ப ஜாலியாக கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக தன்னுடைய விருப்ப பல்லநீர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததை நான் என்ன பாடல உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன், யார் அந்த பல்ல விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா. சென்னை குரோம்பேட்டை பன்னீர்செல்வம் அன்னபூர்ணி நிகிதா இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பாடல கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிழக்கு சீமையிலை திரைப்படத்தில் இருந்து மானூத்து மந்தையிலே இந்த பாடலை விரும்பி கேட்டு, சென்னை குரோம்பேட்டையிலிருந்து பன்னீர்செல்வம் அன்னபூர்ணி நிகிதா விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக இதோ.

2:36 நிமிடமாவது ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஹெட்ஸ்ல கூகு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமாக மனம் விரும்பிய பல்களை நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. நானும் வரிசையாக சுபவன பல்களை நேயர்களுக்காக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரவநல்லூர் அக்ரஹாரம் கருணாநிதி, தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து பூத்தது பூந்தோப்பு அப்படிங்கிற இந்த பல்லை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. வீரவநல்லூர் அக்ரஹாரம் கருணாநிதி, தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக.

12:42 ஆகுது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமா நேயர்கள் அவங்க மனம் விரும்பிய பல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பண்ணுங்க. 9443637794 அப்படிங்கிற எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443637794 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நேரத்தில் இந்த பாடலை கேட்கணும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாடலை டைப் பண்ணுங்கள். அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணி உங்கள் பேர் உங்கள் ஊரும் ரெண்டையும் சேர்த்து டைப் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி யார் நம்ம நிகழ்ச்சிக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த பாடலை விரும்பி கேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழப்பாவூரில் இருந்து நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தால் கூட ஒரு மணி நேரத்தில் நம்ம எத்தனை பாடல்களை ப்ளே பண்ண முடியுமோ அத்தனை பாடல்களை நாம் அவங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அந்த விதத்தில் அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய பாடல்

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444249864.

0: 58 மற்றும் 94 45 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சமணப்பல்களை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 2:50 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க குக்கோ நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த திரைப்படத்திலிருந்து எந்த பாடல் யார் விரும்பிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து ஏ ஐயாச்சாமி அப்படிங்கிற பாடல். வானரமுட்டி நம்பிராஜ் அவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நம்பிராஜ், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேரம் 2:55 குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக யாருடைய விருப்பத்தில் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவன் கோட்டையிலிருந்து முருகன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க விருப்ப பாடலோட இன்றைய குக்கோ நிகழ்ச்சியை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். மக்களை இது வரைக்கும் உங்கள் மன விரும்பிய பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. மக்களை பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து குருவன்கோட்டை முருகன் அவருடைய விருப்பத்தில் பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தவிக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தவிக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இசை ரசிக்க காத்திருக்கும் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான மதிய வணக்கம். நேரம் சரியா 3:03 ஆகிட்டு இருக்க நேர்கள் கேட்க இருக்கீங்க பாரதத்தின் பெருமை பேசும் இது மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. சரி நேர்களே, இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில எதை பத்தி இல்லை யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத காற்றை நம்மால் உணர முடியுங்க, கண்ணுக்கு தெரியாத இசையை நம்மால் ரசிக்க முடியும், அதே மாதிரி உருவம் இல்லாத இறைவனையும் உணர முடியுமா? இந்த கேள்விக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அற்புதமான ஆன்மீக பதிலை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான். என்ன அழகாக சொல்லணும் அப்படின்னா, வரலாறும் ஆன்மீகமும் கலையும் கட்டிடக்கலையும் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலம் தான் சிதம்பரம். அங்கே தில்லைவனத்தின் நடுவே பிரபஞ்சமே நடனமாடுற மாதிரி ஆனந்த தாண்டவம் புரியக்கூடிய தில்லை நடராஜர் கோவில் இருக்கு.

இருக்கு. சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் போக போறோம். இந்த ஒரு மணி நேரமும் வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுடைய வரலாறு என்ன, அதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிருக்கீங்க. கூடவே நிகழ்ச்சியில் இன்றைக்கு நடனம், நாட்டியம், கிளாசிக்கல் சாங்ஸ் இந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு. இளையராஜா அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்களின் வரிகளில் ஜானகி அவர்கள் பாடின பாடல் எல்லாருக்காகவும் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்க பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: இந்தியாவின் பெருமை பேசும் இந்த மனிதிறநாட நிகழ்ச்சி. இன்னைக்கு மனிதிறநாட நிகழ்ச்சியில சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கோயில்ங்க, ஆனா வெறும் கோயில் கிடையாது. ஒரு நடனம், ஆனா வெறும் நடனம் இல்லை. ஒரு ரகசியம், அதை அறிய முயன்றோம் அப்படின்னா நம்மை பற்றியே நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலம் தான் சிதம்பரம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிதம்பரம் அப்படிங்கிறது பழங்காலத்தில் தில்லை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சான். அதாவது தில்லை மரங்கள் நிறைந்த வனமாக இருந்த பகுதி அப்படிங்கிறதுனால இது வந்து தில்லை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்பெயர் தில்லை நடராஜர். திரைவியின் பெயர் சிவகாம சுந்தரி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பெயருக்குமே கூட ரொம்ப ஒரு அழகான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சித் கூட்டல் அம்பரம். சித் அப்படின்னா அறிவு, அம்பரம் அப்படின்னா ஆகாயம். அதாவது அறிவுனா ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில். ஞானத்தின் ஆகாயம் அப்படின்னு இந்த கோயில் அழைக்கப்படுது. இறைவனை வெளியில் மட்டும் தேடாமல் நம்ம உள்ளத்திலும் தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் இந்த கோயில் எடுத்துரைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு திருத்தலத்தினுடைய பெயர்லேயே இவ்வளோ ஆழமான ஒரு தத்துவம் அடங்கி இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ளே இன்னும் எவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே இன்னைக்கு நிகழ்ச்சிகளில் கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல் பாடல்கள், அதாவது நடனம், நாட்டியம், இந்த மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்க, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களின் வரிகளில், நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடின பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்க, கேட்டுவாங்க.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

சிந்தனத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு தான் இருக்கீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் திருக்கோயில் தான். நடராஜர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோன்றுவது ஒரு அற்புதமான நடன காட்சி தான் இல்லைங்களா? அதாவது ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலை உயர்த்தி, ஒரு கையில் உடுக்க மற்றொரு கையில் அக்னி, அபயமுத்திரையோட இன்னொரு கை, அருளை சுட்டி காட்டக்கூடிய இன்னொரு கைங்க, சுற்றிலும் தீச்சுடர், அந்த நடனத்தின் நடுவே உலகையே இயக்கக்கூடிய இறைவன், இதுதான் ஆனந்த தாண்டவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்து செயல்களையும் குறிக்கக்கூடிய தத்துவம் தான் நடராஜருடைய நடனத்தில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நடராஜர் சிலை அப்படிங்கிறது. ஒரு வெறும் கலை சிற்பம் மட்டும் கிடையாது, அது வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாகவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி நடராஜர் அவர்களுடைய நடனமும் சரி, சிதம்பர ரகசியமும் சரிங்க, நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சிதம்பர ரகசியம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன அப்படின்னா, நம்ம தேடக்கூடிய இறைநிலை அப்படிங்கிறது நமக்குள்ள தான் இருக்குது, அதை ஏன் வெளியில் தேடணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தான். அதே மாதிரி நடராஜருடைய நடனம் அப்படிங்கிறது இன்னொரு உண்மையை நமக்கு சொல்லுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே நிலையில் இருக்காது, பிறப்பும் இருக்கும், மாற்றமும் இருக்கும், அங்கே அழிவும் இருக்கும், அதில் மீண்டும் ஒரு தொடக்கமும் வரும். அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. எப்படி நடனம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி வாழ்க்கையும் தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நடராஜ சிலையுடைய அந்த நடனம் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தரக்கூடிய அழகான ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சிதம்பரம் தில்லை நடராஜ திருக்கோயில் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் கிளாசிக்கல் செமி கிளாசிக்கல் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சில நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களின் வரிகளில் ஸ்ரீனிவாஸ் ஹரிஹரன், நித்யஸ்ரீ மகாதேவன், பாலக்காடு ஸ்ரீராம் இவங்க எல்லாரும் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் படையப்பாவா திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

தாக்கிட்டும் தகடு தின்னும் தகடு தின்னும்.

நேரம் சரியாக 3:28 ஆகிட்டுருக்கு. நேர்கள் பாரதத்தின் பெருமை பேசும் மனிதர் நாடு நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு மனிதர் நாடு நிகழ்ச்சியில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. சிதம்பரம் கோயிலுக்குள்ளே நுழையும் போதே இங்கே முதல்ல வியக்க வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோபுரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 திசையிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய கோபுரங்கள் தமிழர்களுடைய கட்டிடக்கலையுடைய சிறப்பை வெளிப்படுத்துது. அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்தபடியாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோபுரங்கள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோபுரங்களில் காணப்படக்கூடிய சிற்பங்கள், அந்த சிற்பங்கள் அப்படிங்கிறது வெறும் புராண கதைகளை மட்டும் தாங்கி நிற்காமல் நடன அசைவுகளையும் நமக்கு கூறுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இந்திய பாரம்பரிய நடனத்துடன் சிதம்பரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டுங்க. குறிப்பாக நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்படக்கூடிய 108 கரணங்கள், அதாவது 108 பாவனைகள், அசைவுகள் அப்படின்னு சொல்லலாம், அதையும் அந்த சிற்பங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அந்த கோபுரங்களில் காணப்படக்கூடியது இன்னொரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் என்பது ஒரு கோயில் மட்டும் சொல்லிட முடியாது, இங்கே இசை, நடனம், சிற்பம், கட்டிடக்கலை, ஆன்மீகம், தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பண்பாட்டு மையமாகவும் இருக்குது. எனும் இந்த திருத்தலம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் கபிலன் அவர்களுடைய வரிகளில் ஹரிணி மற்றும் ஸ்ரீகாந்த் அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

ராணுவ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 3:35 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் பாரதத்தின் பெருமை பேசும் மனிதநாடு நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக சிதம்பரம் பார்க்கப்படுதுங்க. நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை வெறும் பொருளாக மட்டும் பார்க்கலை, இயற்கையின் 5 அடிப்படை தன்மையும் இறைநிலையையும் இணைச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஆகாய தலமாக சிதம்பரம் போற்றப்படுதுங்க. அதாவது நிலத்திற்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருபானைக்காவல், நெருப்புக்கு திருவண்ணாமலை, காற்றுக்கு ஸ்ரீ காளகஸ்தி, ஆகாயத்திற்கு சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆகாயம் அப்படிங்கிறது வெறும் வானத்தை மட்டும் குறிக்கலை, இது எல்லையற்ற இறைநிலையை நினைவூட்டக்கூடிய தத்துவமாகவும் பார்க்கப்படுது. சிதம்பரத்தின் பெருமையை இன்றைய காலத்தில் மட்டுமில்லாமல் தமிழ் சைவ பக்தி இலக்கியத்திலும் கூட தில்லை நடராஜருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மூவர் அவங்க தேவார பாடல்களில் தில்லை நடராஜரை போற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சிதம்பரம் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் பக்தி இலக்கியங்களில் உயிரோட்டமாக ஒரு பகுதியாகவும் இந்த தில்லை சிதம்பர நடராஜர் கோயிலும் பார்க்கப்படுதுங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல், நடனம், நாட்டியம், இந்த மாதிரியான பாடல்கள், இசை, இது கூட தொடர்புடைய பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியிலையும் அடுத்ததாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. சித்ரா, சுஜாதா, சங்கீதா, சங்கீத் இவங்க எல்லாரும் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். ஸ்நேகிதி திரைப்படத்தில் இருந்த நேரம் சரியாக 3:37 பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

சிதம்பரம் பிள்ளை நடராஜர் கோயில் இதை பற்றி தான் இன்னைக்கு மனிதரநாடு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 3:45 ஆகிட்டு இருக்கு. நடராஜரும் நாட்டியமும் இந்த ரெண்டுமே வெவ்வேறு இல்லை அப்படின்னே சொல்லலாம். நடராஜர் என்றாலே நடனம் தாங்க, சிதம்பரம் என்றாலே நாட்டியம், இந்த இரண்டையுமே பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பரதநாட்டிய கலைஞர்கள் பல பேரும் சிதம்பர நடராஜருக்கு அவங்களுடைய நடனத்தை அர்ப்பணிப்பதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதி இந்த கோயிலுக்கு வராங்க. அதன் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இங்கே நடக்குது, அதுதான் நாட்டியாஞ்சலி. பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நடன கலைஞர்கள் நடராஜருக்கு அவருடைய அவங்களுடைய கலைகளை அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நடன கலைஞர் மேடையில் நடனம் ஆடும்போது அது பார்வையாளர்களுக்காக மட்டுமாக இல்லாமல் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணப்பமும் அவங்க வந்து கருத்துறாங்க. அந்த அர்ப்பணிப்பு உணர்வு அப்படிங்கிறது அங்கே மேலோங்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் அதில் ரொம்பவே முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி திருவாதிரை, இதுதான் இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவும் பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியாக ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆருத்ரா தரிசனம் மார்கழி திருவாதிரை அப்படிங்கிறது ஆனந்த தாண்டவத்தை மையமாக கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக கருதப்படுதுங்க. இந்த நாளில் பக்தர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதுமா, அது மட்டும் இல்லாமல் வேத முழக்கங்கள், தேவாரம், நாதஸ்வரம், தமிழ் சத்தம், மணியோசை அப்படி மட்டும் இல்லாமல் நடராஜருடைய திருவீதி உலா அப்படிங்கிறதும் நடைபெறுது. இது பார்க்குறவங்களுடைய மனதை பக்தியிலும் ஆழ்த்துது. அதே மாதிரி ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறதும் நடராஜருக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழாக்களையும் ஒன்றாகவும் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இங்கே திருத்தலத்தில் நடக்குதுங்க. இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் சரியாக 3:55 ஆயாச்சு. இன்னைக்கு மனிதரநாடு நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த கோயில் சுமார் 51 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 4 திசையிலும் பிரம்மாண்டமான ராஜகோபுரங்களுடன் காட்சி அளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 5 சபைகள், அதாவது சித் சபை, கனக சபை, நிறுத்த சபை, ராஜசபை, தேவசபை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சித் சபை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிற்றம்பலம் அப்படிங்கிற சொல்லும் சித் சபையும் சித்த சபையும் உடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். நடராஜர் அருள்பாலிக்கக்கூடிய இந்த சிதம்பரம் அப்படிங்கிறது பக்தர்கள் மனதில் மிக ஆழமான ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் போற்றப்படுதுங்க. பண்டைய தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கும் சிதம்பர கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழர் காலத்தில் கோயில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 10-13 நூற்றாண்டுகளில் இந்த கோயிலுடைய அமைப்பு, மண்டபங்கள், திருப்பணிகள் இது எல்லாமே பெரிதும் விரிவடைஞ்சு தான். அதன் பிறகு பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், இந்த அரசர்கள் காலத்தில் திருப்பணிகளும் நடைபெற்றுதான். அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் அப்படிங்கிறது ஒரு நகரத்தின் பெயர் மட்டும் கிடையாது, அது ஒரு வரலாறு, ஒரு கலைக்கூடம், ஒரு ஆன்மீக பயணம், ஒரு தத்துவ பள்ளி, ஒரு நடன அரங்கம், அதற்கும் மேலாக உருவத்தையும் கடந்து உருவமற்ற இறைநிலையை உணர செய்யக்கூடிய ஒரு அனுபவம். நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை ஒரு முறை மனக்கண்ணில் எண்ணி பாருங்கள். உடுக்கையுடைய சத்தத்தை மனதில் கேளுங்க. அக்னியின் ஒளியை நினைச்சு பாருங்க. அஞ்சாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அபயகரத்தை நினைவில் கொள்ளுங்க. அப்போது தான் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு புதிய அமைதி பிறக்குங்க. சிதம்பரம் தில்லை நடராஜர் திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது நிறைய பேருக்கிறதா இன்றைய மணித்திறனாட நிகழ்ச்சி. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன், நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினும். நிகழ்ச்சி நிறைவான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்க கேட்டுவாங்க. மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திலிருந்து.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங். இருக்கலே நேரம் சரியா 4:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 kHz மற்றும் நிலைப்பண்பலை 102.6 MHz. பொதிகை தெஞ்சலோடு காஞ்சிலை தொழில் இசைப்பாடும் இது பொதிகை தும்பி நிகழ்ச்சி. ஒரு மணி நேரமும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதை வந்துட்டோம். நான் உங்க அன்பு தோழி ஐஷு வினு மற்றும்
2: நான் உங்க ஸ்ரீவைகுண்டம் வி ராமச்சந்திரன்.
1: ராமச்சந்திரன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஐஷு. ரொம்ப நாள் ஆச்சுல பாத்து,
1: நம்ம மீட் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு, ப்ரோக்ராம் சேர்ந்து பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே, நேர்களும் ரெடியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் என்னன்னு சொல்லிடுவோம். ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. நேர்கள் கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம், பதிலுக்கு அவங்க நம்ம கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க. கூடவே நம்ம பாடல்களையும் கேட்டு ரசிக்க போறோம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். 0462256113 அப்படிங்கிற எனக்கு அழைக்கலாம். இல்ல 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி நேர்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். கூடவே இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் அமைஞ்ச துள்ளலிசை பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம்.
2: அதில் ஏதாவது சிறப்பு இருக்கா?
1: சிறப்பு அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர், ஒரு பாடகர், அவங்களுடைய இதில் தான் வந்து நான் பாடல்கள் ப்ளே பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைக்கும் கூட ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம்.
2: சூப்பர்
1: சூப்பர். நேர்கள்கிட்ட பேசிடலாமா, பாடல் கேட்கலாமா?
2: ம், ஃபஸ்ட்டு பேசிடலாமா?
1: பேசிடுவோமே, யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: ராசாத்தியம்மா,
1: அப்பா
0: முதல் நேரம் வந்துட்டீங்க போலயே. முதல் நேரம் வந்திருக்கீங்க போலயே.
1: தூங்கி எழுந்துச்சாச்சு,
0: தூங்கி.
1: நல்லா
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: சார்,
0: சரி,
1: நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார், நல்லா
0: சரி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா, நாங்க கேக்கட்டுமா?
1: நீங்க கேளுங்க.
0: சரி, ஒரு பாட்டு, அந்த பாட்டினுடைய இடைப்பட்ட வரி சொல்ற, அது என்ன பாட்டுன்னு சொல்வீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த பாட்டு மட்டும்தான் நான் கேட்குறேன், சரியா? ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்? கொட்டு மழை காலம், உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம், மாவு விற்க போனேன். இது என்ன பாட்டு? அந்த பாட்டினுடைய முதல் வரி சொல்லுங்க.
1: கேட்டது மாதிரியே இல்லையே சார்,
0: கேட்டது மாதிரியே
1: என்ன
0: இல்லையா?
1: இப்படி சொல்லிட்டீங்க?
0: நேத்து நீங்க தானே என்கிட்ட பாட்டு வரியை கேட்டு இந்த பாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பாடல் இருக்கு, பாடல் இருக்கு.
1: சரி,
0: அந்த ராகத்தை வேணா நான் வேணா உங்களுக்கு சொல்லட்டுமா? அது க்ளூவா.
1: க்ளூவா கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே.
0: ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்?
1: ஐயோ, நல்ல பாட்டு, சூப்பர்.
0: கொட்டுமழை காலம், உப்பு விக்க போனேன். இதுக்கு மேல சொல்ல முடியாது,
1: சொல்ல முடியாது. பாட்டு சூப்பர் பாட்டு, அதான் வரமாட்டேன்.
0: அப்புறம் நானே படிச்சிருவேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: உன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே.
1: ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்கல.
0: சரி ராசதி அம்மா, பாடல் இருக்கு இல்ல? பாடலே இல்ல, நீங்க எல்லாம் இருக்கலாம். ஒரு
2: காலம் இது, காலம் இது, கண்ணூருங்க மகளே, அந்த பாட்டா? அந்த பாட்டு இல்லையா? சரி, அப்ப நான் நீங்களே சொல்லிருங்க. கண்டிப்பா பதிலுக்கு பதிலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த பாட்டு தான் மனசுல வந்துச்சு, அதான் இருக்கும். கரெக்ட். ஆமா,
1: ஒரு தீபம்
2: கண்டிப்பா. அந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனா இந்த பாட்டு, இந்த பாட்டு சின்ன அளவுல கொஞ்சம் கன்ஃபியூஸ்
1: ஆயிடுச்சு சார்.
0: அதான் டக்குன்னு நீங்க வந்து சொல்லவும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: லைன் கிடைக்கவே பெரிய பெற மாட்டான்.
0: பாடல் வரிகளை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். அம்மா வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க, அது என்ன பாடல் தெரியலையே அப்படின்ட்டாங்க, பாடலே இல்லையே அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, நம்ம நேர்களுக்கு வந்து யோசிப்ப நேரத்தெல்லாம் ரொம்ப வந்து கடினமான கேள்வி எல்லாம் நேர்கள் கேட்டாங்க. ரொம்ப வந்து அப்படி மண்டையப்பிச்சுக்கலாம் போல இருந்துச்சா? இன்னைக்கு கொஞ்சம் வந்து நேர்கள் யோசிக்கட்டும், நம்மளும் நிறைய கேள்விகள்லாம் எடுத்து வைப்போம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில, ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய வரிகளில் கே கே மற்றும் ஸ்ரீரேகா பார்த்த சாரதி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கம்

0: மா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
1: உங்க பொண்ணான கைகள் பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
2: இசை மலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.

0: நேரம் சரியாக 4:15 ஆகிட்டுருக்கு. நேர்கள் பொதிகை தும்பி நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. பொதிகை தும்பியில் நேர்கள் முதல் நேரே வந்து டஃப்பான கேள்விகள்லாம் கேட்டு போயிட்டாங்க இல்லையா? அடுத்து வரவங்க என்ன கேள்வியோட வராங்கன்னு தெரியல, இருந்தாலும் பயமாக இருக்குது. பேசுவோம், வணக்கம்.
1: ஏதோ ஒரு எக்ஸாம்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
0: அதே
2: தான்.
1: வணக்கம், வணக்கம்.
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க தான் கேள்வி
0: கேட்க கேள்வி கேட்க போறீங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க?
2: நடிகர் மஞ்சினா வந்து குழந்தை நட்சத்திரமா நடித்த படம், அனுமான படம் அது.
0: நடிகை மஞ்சுளாவா?
2: மஞ்சுளா, ஆமா.
0: நடிகை மஞ்சுளா, ஏதாவது க்ளூ
2: கொடுங்களேன்.
0: நான் பார்த்திருக்கேன் நினைக்கிறேன்.
1: இது எனக்கும்
0: பார்த்த மாதிரி அந்த ஃபேஸ் ஞாபகம் வருது. யார் கூடன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? ஏதாவது க்ளூ
2: கொடுங்களேன்.
0: ஜெமினி கணேசன் அவர்கள் கூடயா? சாந்தி நிலையமா?
2: மதியான
0: கூட நலம் தான். ஆமா, கேக்கலையோ நீங்கம்மா? சரி சரி சரி சரி, நான் கேக்கவா? என்ன கேள்வி உங்ககிட்ட கேக்கலாம்? உங்ககிட்ட ஒரு புதிர் கேட்கவா? சரி. ஒரு வீட்டில் ஒரு 3 அறைகள் இருக்கு, சரியா? முதல் அறைக்குள்ள சென்றா கதவு தானா பூட்டிக்கும். 2 அறைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா வெளியே வர முடியும், ஆனா அந்த கதவை திறக்க சாவி வேணும். சாவி வேணும். 3 அறைக்குள்ள போகணும் அப்படின்னா கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும். ஆனா இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு சாவி இருக்கு. ஆனா அந்த சாவி வந்து எந்த அறையுடைய சாவி அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து ஒரே ஒரு அறைக்குள்ள மட்டும்தான் போய் அந்த சாவியை பயன்படுத்த முடியும். அது எந்த அறையா இருக்கும்?
2: கதவை
0: கதவை திறந்து சாவியை பயன்படுத்தணும்.
1: கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் இல்லையா?
0: யோசிச்ச பதில் அதுலயே இருக்கு. எங்கம்மா யாருக்கிட்ட கேக்க போறீங்க? சரி, நான் வந்து சொல்லிடுவேன், ஆன்சர் சொல்லிடுவேன், டைம் முடிஞ்சிச்சு. அதாவது 2 கதவு தான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கதவு வந்து பூட்டி தான் இருக்கும். அதாவது உள்ள போனா பூட்டிக்கும், ஆட்டோமேட்டிக்கா பூட்டிக்கும். சாவி போட்டு திறந்தாலும், அப்படிதான் சொன்னேன், சாவி போட்டு திறந்தாலும் திறக்க முடியாது. 3 கதவு வந்து எப்படி அப்படின்னா, கதவு வந்து எப்பவுமே திறந்தே தான் இருக்கும். நம்ம உள்ள போயினாலும் பூட்டாது, திறந்தே தான் இருக்கும். 3 கதவு வந்து உள்ள போயிட்டு வெளியில வர முடியும் அப்படின்னு சொன்னேன். சாவியும் நம்ம கையில இருக்கு இல்லையா? அதனால 2
1: கதவு. ஒரு கெஸ்ஸிங்ல நீங்க சொல்லிருக்கீங்க, 2 கதவு.
0: 2 அடி நீங்க சொல்லிருந்தாலே ஆன்சர் வந்திருக்கும். அது கேள்வி ஒண்ணுமே கிடையாது, அதுலயே இருக்கு. சரியா, சரிம்மா, சரிம்மா, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றிம்மா. நன்றி
0: நன்றி நன்றி. அம்புஜம்மா வந்து மஞ்சுளா அவர்கள் நடித்த திரைப்படம் அப்படின்னா நானும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சின்ன குழந்தையா அறிமுகமானது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு திரைப்படம் தான். அதே மாதிரி நேர்கள்லாம் கொஞ்சம் எளிமையாவே எங்களுக்கு கேள்விகள் கேளுங்க, நாங்களும் உங்ககிட்ட எளிமையாவே கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் எல்லாருக்காகவும் அருமையான ஒரு பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில சிலம்பரசன் மற்றும் ரோஷினி.

0: நீங்க கேட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: நேர்லே 4:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணியின் நிலைப்பண்பலை 102.6. இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி.
0: பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்ப அருமையான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் இங்கே பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள் பக்தர்லேருந்து கோமதி நமசிவாயம்.
0: கோமதி நமசிவாயமா?
1: கோமதி நமசிவாயம். நல்லா இருக்கீங்களா?
2: ஈஸியாவே கேக்குறேன் மேம், வேற ஒண்ணும் இல்ல. அஞ்சே அஞ்சு பாட்டு பாடுங்க மேடம்.
0: நானா? சரி, யாருனாலும் ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன பாடணும்னு சொல்லுங்க.
1: பாட ரெடியா இருக்காங்க.
2: அந்த பாட்டு ஆரம்பத்துல முதல் வார்த்தை வந்து ஏதாவது ஒரு கலரை குறிக்கணும்.

0: பாட்டுல ரிப்பீட்டாலும் பரவாயில்ல, ஒரே கலரை நீங்க ரிப்பீட் பண்ணாலும் பரவாயில்ல.
1: சரி
0: ஈஸிதான் மேடம். யார் பாட போற? நீங்களா சாரா?
2: வெள்ளை புறா ஒன்று, பச்சை நிறமே பச்சை நிறமே, மஞ்ச காட்டு மைனா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது.
0: இன்னொரு
1: பாட்டு பாடுங்க.
2: சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, ஊதா ஊதா ஊதா பூ. சரியான பதில சொல்லக்கூடாது, மாத்தி சொல்லணும். சொல்லிடலாமா?
0: இன்னைக்கு
2: டேட் என்ன?
0: வெயில் ரொம்ப கடுமையா இல்ல இருக்கு?
2: காலைல சாப்பிட்டீங்களா இல்லையா?
0: என்னம்மா இன்னைக்கு சிவப்பு கலர் சேலை கட்டணும்னு நினைச்சேன், அது கூட பச்சை கலர் சேலையை கொண்டு வந்து குடுக்கற.
2: சரி, சாயங்காலம் என்ன காஃபி, காஃபியா டீயா வீட்டுல?
0: நேற்று மழை பெய்யும் ரேடியோல சொன்னாங்க, எங்க வானவில் தான் சொன்னாங்க மழையே பெய்யல, வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது.
2: உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன?
0: எங்க பாரு, இப்ப நான் சாப்பிடவா வேண்டாமா? எனக்கு பிடிக்காத சாப்பாட கொண்டு வந்து கொடுத்துருக்கிய.
2: அருமை, உண்மையிலே டைம் முடிஞ்சிருச்சு, நீங்களும் வெற்றி
1: பெற்றுட்டீங்க.
2: ரொம்ப நன்றிமா,
0: கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி நன்றி,
2: ரொம்ப மகிழ்ச்சி,
1: நன்றி. ரொம்ப எளிமையான கேள்வியாவே கேட்டாங்க, நீங்களும் ரொம்ப எளிமையாவே
2: கேட்டீங்க.
1: ஓகே, அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம், வணக்கம். அவங்க வந்து இனிப்பில் வந்துட்டாங்க. ஓகே, நம்ம இனிப்பில் வந்து வந்தாங்க, ஆனால் ஆளை காணும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். சிவகாசி திரைப்படத்துலேருந்து கேட்டுவாங்க.

0: ஏய் பட்டவ்வா.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் சரியா 4:34 நிமிடமாகிட்டிருக்க. நேர்கள் பொதிகை துணி நிகழ்ச்சியோடு தான் இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பை 102.6 அடுத்ததான் யார் பேச வராங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? மீனாட்சிபுரத்துலேருந்து யாழினி பேசுறீங்களா? யாழினி, கேள்வி கேட்க தைரியா இருக்கீங்களா? நான் கேட்கணுமா? சரி, அதாவது இந்த சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுல இருந்து பாடல் கேடலே வந்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெண்டு பாடல் சொல்லுங்க. அந்த மாதிரி இடையில வந்து பாடலுக்கு நடுவுல பேசணும். ட்ரை பண்ணுங்க.
2: இந்த பாட்டு குணா படத்துல
1: கண்மணி அன்போடு ஒரு மலையை வச்சு ஒரு பாட்டு உண்டு, பிரபு பாடுவார் தெரியுமா?
0: என்ன பாடல்? சரி.

0: அருமை அருமை.
1: மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு நம்ம தமிழ் திரைப்படத்துல, நிறைய பாடல்கள் இருக்கு. கண்மணி அன்போடு அது சொன்னீங்களையா, அது அப்புறமா வந்து இந்த பாட்டு எட்டு பட்டி ராசா கொஞ்சம் காதல் கொடுங்கலேசா, அதுல அப்படிதான் வரும். அப்புறம் வந்து புது படம் அந்த திருடா திருடி படம் பார்த்திருக்கீங்களா, உன்னை உன்னை பார்த்த பிறகுதான். அப்புறம் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடியில ஒரு பாடல் வரும், நிறைய பாடல்கள் இருக்கு. சரியா? சரி, நீங்க என்ன பாடல் எனக்கு, சரி நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க எனக்கு?
2: சூப்பரா கொண்டு வந்திருக்கேன், நீங்க ஆன்சர் பண்ணிடலாம்.
1: பண்ணிடலாம், சரி பண்ண ட்ரை பண்றேன்.
2: சரி, பொதுவா ஸ்கூல்ல குழந்தைங்க தான் அதிகமா நடமாடுவாங்க.
1: சரி,
2: ஆனா அந்த ஸ்கூல்ல பூனைங்க நடமாட்டம் அதிகமா இருக்குமா?
1: ஏன் பூனைகள் நடமாட்டம் அதிகமா இருக்குமா? ஏதாச்சும் க்ளூ கொடுங்களேன். அவங்களுக்குலாம் க்ளூ கொடுத்தோம் இல்லையா? பால் சம்பந்தப்பட்டதா?
2: ஒரு என்னது
1: கேக்கல,
2: ரெண்டு
1: ஆன்சர் இருக்கா? பூனைகள் அதிகமா நடைமாற ஸ்கூல் இல்லைன்னு ஸ்கூல்
2: எலிமெண்டரி சொல்லுங்க.
1: எலிமெண்டரி ஸ்கூலா? கரெக்டா? இதுவும் வந்து ராமச்சந்திரன் தான் எடுத்து விட்டாங்க.
2: இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா?
1: பால்வாடி ஸ்கூல். ஓகே ஓகே ஓகே ஓகே.
2: நன்றி.
1: ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டு ஆன்சரையும் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, நம்ம இப்ப நிகழ்ச்சியிலும் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போறோம். பழனி திரைப்படத்துல அது பாடல் வந்துட்டு இருக்க, ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில கேட்டுவாங்க.

0: 4:44 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணியின் நிலைப்பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி பொதுகி தும்பி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து யார் விளையாட போகிறாங்க பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். என்ன ஆச்சு?
1: அதான் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வாழவந்தாள்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ஆஹா, அருமை, நல்ல ஊரே, அருமையா இருக்கு. பேர், ஊர் பேர் என்ன?
2: சரி, வாழவந்தாள்புரம்.
1: வாழவந்தாள்புரம், ஓகே,
0: அருமையான ஊர். கேள்வியை நீங்க கேக்குறீங்களா நாங்க கேக்கலாமா?
2: முதல்ல நான் கேட்டிருந்தேன் சார்.
0: கேளுங்க.
2: அதாவது ஒரு திரைப்படத்துல ஒரு பாடல் வந்து 3 தடவை வந்திருக்கும். அது மாதிரி ஒரு 2 திரைப்படம் சொல்லுங்க.
0: ஒரு பாடல் 3 முறை வந்திருக்கா?
2: ஆமா,
0: 2 தடவை தான் வந்திருக்கும். 3 முறை. ஒன்னு வந்து சோலோவா இருக்கும், இன்னொன்னு ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி.
1: அப்படி கேக்குறீங்களா?
0: அப்படி கேக்குறீங்களா?
2: ஆமா, அப்படிதான். ஒரே ஒரே பாடல் வந்து 3 தடவை வந்திருக்கும் அந்த படத்துல.
0: 3 தடவை கொஞ்சம் வெள்ளைப்புறா ஒன்று, அது புது கவிதையில சோக பாட்டு உண்டு, இன்னொரு பாட்டும் உண்டு.

0: வேற நாளை நமதே படத்தில் மூன்று மூன்று மூன்று தடவை பாடல்கள் வரும், ஒரே பாட்டு
1: அது ரெண்டு தடவை தான் வந்துடும்.
0: ரெண்டு தடவை தான் வந்திருக்குமா? ஏன்னா அந்த நாளை நமதே வந்து அந்த அந்த ஒரே பாடல் வந்து கிட்டத்தட்ட. சரி, நீங்களே சொல்லிடுங்க.
2: துல்லாத
1: அது படம் வந்து எங்க ஒரு
0: வேற துல்லாத மனம்
1: எங்க ஒரு பாட்டுக்காரன்ல இருந்து செண்பகமே செண்பகமே அப்படிங்க பாட்டு மூணு தடவை வந்திருக்கும்.
0: ஆஹா,
1: அது மாதிரி நான் அடிமை இல்லை
0: ஒரு
1: ஜீவன் தான் உன் பாடல் தான்
0: பாடல் தான்
1: அந்த பாடல் மூணு தடவை வந்திருக்கும்.
0: ஆஹா,
2: நாளை நமது அண்ணன் சொன்னாங்க
0: இல்லையா,
2: அது மூணு தடவை வந்திருக்கு. அந்த படத்துல வந்து நாலு தடவை வரும்னு நினைக்கிறேன்.
1: எனக்கு அது கரெக்டா தெரியல மேடம்.
2: சரி,
0: நாலு பாட்டு உண்டு அந்த ஒரே.
2: அதே மாதிரி
1: ஒரு பாடல்,
2: ஆமா, துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல கூட இன்னிசை பாடி வரும் வந்து வரும் நினைக்கிறேன்.
0: ஆமா, அது ஒரு ரெண்டு தடவை வரும் நினைக்கிறேன்.
2: லாஸ்ட் வரைக்கும் வரும் இல்லையா?
0: அது ஒரு சின்ன பாட்டு வரும்.
2: ஆமா, சின்னதா ஒரு இது ட்ராக் வரும்.
0: ஆமா,
2: சரி, ஓகே.
0: ஆமா, இரண்டு தடவை நீங்க கேட்டீங்கன்னா வந்து
2: சொல்லிருப்போம் சொல்லிருப்போம்.
0: மூன்று தடவை கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் ஆயிடுச்சு. சரி சார், நான் உங்களுக்கு கேள்வி கேட்கட்டுமா?
1: கேளுங்க.
0: அதாவது நான் கேட்கறதுக்கு நீங்க வந்து தமிழில் தான் பதில் சொல்லணும், சரியா? அதில் ஆங்கில கலப்பும் இல்லாமல் நீங்கள் பேசணும், பதில் சொல்லணும், சரியா?
1: அப்படி சொல்கிறீங்களா? ம், அதாவது கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணுமா?
0: ஆம், அதாவது நீங்கள் பதில் சொல்கிறது தான் ஆங்கிலம் வரக்கூடாது.
2: வரக்கூடாது, ஆங்கில வார்த்தைகள் வரக்கூடாது.
1: நீங்கள் கேட்குறதுக்கு நான்
2: கரெக்டாக பதில் சொல்ல,
0: கரெக்டாக தமிழில் பதில் சொல்லணும்.
1: சரி, கேளுங்க.
0: இன்னைக்கு காலையில் காஃபி குடிச்சிங்களா?
1: எனக்கு தேநீர் அருந்தும் பழக்கம் இல்லை.
0: சரி, உங்களுக்கு நீங்க ஸ்கூல்ல படிக்கிறச்ச உங்களுக்கு பிடிச்ச சார் டீச்சர் யார்?
1: பிரைபாண்டியன் ஆசிரியர்.
0: சரி டீச்சர்.
1: மணிமேகலை டீச்சர்.
2: வந்துருச்சு,
0: அப்படியே போச்சு. அவர் சிக்ஸ் அடிச்சிருவாரு
1: ஆசிரியை, அப்படி சொல்லிருக்கலாம்.
2: ஆசிரியை ஒரே ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து.
0: அப்படியே நான் வந்து அந்த பவுண்டரியில இருந்து கேட்ச் பிடிச்சிட்டேன், அப்படி சூரியகுமார் பிடிச்ச மாதிரி.
2: சரி, நல்லா ஒரு முயற்சி,
0: நல்லா இருந்தது சார், சூப்பர்.
2: பாடலாம் பம்பரக்கன் ஆலய திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: நேரம் சரியா 4:54 நிமிடமாயாச்சு. இன்னைக்கு பதிவு தமிழ் நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கும் அதாச்சு. நிறையமான நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: அன்பு சகோதரர் ஐஷு வினோத் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் திருவை ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மாலை வணக்கம். என்று அன்பான நேயர் குட்டால் அம்பலவாணன்,
0: கடைசி நிறைவான நேயராக வந்திருக்கீங்க. நான் என்னதான் கேள்வி கேட்கணும்
2: திங்கக்கிழமை வந்தா ஒருத்தன் ஸ்கூலுக்கு போக மாட்டான்.
0: ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
2: தனியாக சொல்லணும், ஒரே வரையில் சொல்லிடலாம்.
1: திங்கக்கிழமை வந்தால் ஸ்கூலுக்கு,
2: ஒரு ஜோக்க ஒரு கடியாக இருக்கும் இது.
0: திங்கக்கிழமை வந்தாவா?
2: இங்கே வந்தால் ஸ்கூலுக்கு போக மாட்டான். ஏன்? ஏன்னா அவன் காலேஜுக்கு போகிறான்.
0: ஷோ,
2: ஸ்கூலுக்கு போக மாட்டேன் தானே சொன்னேன். சரி, அதுதான் ஒரு பிட் நோட்டி ஒட்டி இருக்கு. மஜா செய்வதற்கு கூலி 450 ரூபா அப்படி ஒரு இடத்த ஒட்டி இருக்கு.
0: சரி,
2: அந்த நோட்டீஸ் படிச்சு பார்த்தா அந்த இடத்த ஒட்டி இடத்தையும் பார்க்கும் போது அந்த மஜா செய்ய வந்த ஒன்னா ஓட்டம் அப்படி எப்படி எதுல அந்த நோட்டீஸ் ஒட்டி இருக்கும்? மஜா செய்வதற்கு 450 ரூபா
0: நீங்களே சொல்லிருங்க. அப்படி
2: ரோல் ரோலருமா? சார் போல ரோல் ரோலர்.
0: சரி சரி சரி சரி சரி,
2: அதுல மசாஜ் பண்ணி என்னதுக்காகும்?
0: ஆமா,
1: கண்டிப்பா சிறப்பா இருக்கும்.
0: சரி சரி, நான் உங்களுக்கு வந்து ஒரு

0: உங்களை மாதிரி ஒரு புதிர் கேட்கவா,
1: சொல்லுங்க.
0: டக்குன்னு கேட்குறேன், தெரிஞ்ச பதில் பதில் சொல்லுங்க. இது
1: சரிம்மா.
0: வந்து ஒரு ஏழு எழுத்துல உள்ள ஒரு வார்த்தை.
1: ஏழு எழுத்தா?
0: ஆமாம்,
1: ஆ
0: சரியா? இதில்
1: சரி.
0: வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு ரெண்டு, மறுபடியும் ரெண்டு
1: சரி.
0: வரணும், லாஸ்ட்டு வந்து ரெண்டு வரணும். வந்தது
1: ஒன்று
0: அப்படின்
1: ரெண்டு ஒன்று ரெண்டு
0: ஒன்று ரெண்டு மூணு நாலு, மறுபடியும்
1: ஆ
0: ரெண்டாவது எழுத்தை போட்டோம் அப்படின்னா இது வந்து கோயிலுடைய ஒரு மறுபெயராக வரும்.
1: அப்படியா? சரி சரி
0: சரியா?
1: சரி
0: அடுத்து வந்து
1: சரி.
0: அஞ்சும் ஏழும், அஞ்சாவது
1: அஞ்சு
0: எழுத்தும் ஏழாவது எழுத்தும் இயற்கையோட தொடர்புடையது.
1: இயற்கை தரக்கூடியது.
0: ஆமாம்.
1: சரி.
0: அடுத்து வந்து மூன்று நான்கு ரெண்டு, இது வந்து தன்னம்பிக்கை தைரியம் இதுக்கெல்லாம் வந்து அது கூட அந்த மாதிரியான ஒரு வார்த்தை.
1: மூணு நாலும்
0: மூணு நாலு ரெண்டு
2: ரெண்டு
1: ரெண்டு தன்னம்பிக்கை என்ன?
0: தன்னம்பிக்கை தைரியம் அது கூட தொடர்புடையது.
1: ஆமாம். ஓஹோ.
0: ரொம்ப வந்து ஈஸியான ஒரு வார்த்தை தான்.
1: அப்படியா? அது ரொம்ப ஈஸி. இவ்வளவு சொல்லும்போது கஷ்டம் இல்ல, அது ரொம்ப ஈஸி சொல்லும் போதுதான் கஷ்டம்.
0: உங்களுக்கு கூட அந்த வார்த்தை வந்து தெரிஞ்சிருக்கும்.
1: அப்படியா? சொன்ன பிறகு தெரியும் நினைக்கேன். ஆலயமணி. ஆலயமணியம்மா?
0: இல்ல
1: ஆலயம்
0: இல்ல
1: கோயில்.
0: சொல்லவா? நானே சொல்லிடவா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: உங்க பேருதான் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ரெண்டு கோவில குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். அம்பலம்.
1: சந்தோஷமா கூட்டி பாப்பேன்.
0: கரெக்டா பாருங்க. மூணு நாலு ரெண்டு தைரியம் அது சொன்ன இல்லையா, பலம். அஞ்சும் ஏழாவது ஆமா இயற்கையோட தொடர்புடையது. ஓகேவா? நீங்க வந்து நேத்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்களே, அதனால இன்னைக்கு மண்டே உடச்சு கேள்வி எல்லாம் எடுத்துட்டு
1: வந்திருக்கேன்.
0: நன்றி நன்றி
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. நேரம் சரியா 4:58 ஆயாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியின் நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு.
2: நல்ல ஒரு கலகலப்பா இருந்துச்சு நிகழ்ச்சி.
0: ரொம்ப நன்றி. அதனால யார் யார் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கறத சொல்லிடலாம். சுப்பையாபுரத்துல இருந்து ராஜாதி ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம் ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. மீனாட்சிபுரம் யாழினி ஒரு மதிப்பெண். மாலவந்தால்புரம் ரவி ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. குற்றாலமம்பலம் அண்ணையாவும் ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து 3 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க, நான் 4 மதிப்பெண் வாங்கியிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டில் கொடுத்துருவோமா?
2: கண்டிப்பா.
0: இன்றைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்க. உங்களுக்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்க நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும் என் சார்பாகவும், ராமச்சந்திரன் அவர்கள் சார்பாகவும், நிலையத்தின் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் பொதுகை தும்மி நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தது நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ, மற்றும்
2: நான் உங்கள் ஸ்ரீவிகுண்டம் வி ராமச்சந்திரன்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு

அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நிலையர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரியா 5:03 ஆகிட்டு இருக்க. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்க வீட்டு செல்ல குழந்தைகளின் குறும்புகளை திறமைகளை மழலை மொழியில் வனம் தீட்டும் இது அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டி குழந்தைகளை வந்து நீங்கள் என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை சொல்ல வைக்கலாம், கவிதை சொல்ல வைக்கலாம், பாடல் பாட ரைம்ஸ் சொல்ல வைக்கலாம், அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள், விடுகதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து தயார் பண்ணி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்போ ரெடி மேடம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256113 அப்படிங்கிற எனக்கு டைல் பண்ணுங்கள், இல்லை 0462256113 அப்படிங்கிற எனக்கும் கூட நீங்கள் கால் பண்ணி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நான் நம்ப சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க? திருச்செந்தூர்ல இருந்து சாய்
1: பிரதீப்.
0: சாய் பிரதீப்,
1: ஆமாம்.
0: ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நான் 6th.
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்க பிரதீப்?
1: நான் இப்போ விடுகதை கேட்க போறேன்.
0: ஐயோ, ஏன்டியா?
1: விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்க, சரி கேளுங்க.
1: பெரிய பையன்.
0: எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இல்ல, ஒண்ணுமே புரியல, நீங்க கொஞ்சம் தெளிவா நிறுத்தி சொல்லுங்க பாப்போம். பிரதீப், ஒரு நல்ல வந்து சிக்னல் இருக்க இடத்துல வந்து நின்னு பேசுங்க. ஆ, பேசுங்க, இப்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நிறுத்தி சொல்லணும்.
1: விறகறிய பயன்படுவான்.
0: ஆ,
1: விளக்கேறிய பகையாவான்.
0: விறகேறிய
1: பயன்படுவான்.
0: விளக்கேறிய
1: பகையாவான்.
0: யாரு? ஏதாச்சும் க்ளூ இருக்கா?
1: க்ளூ இருக்கு.
0: ஆ, சரி சொல்லுங்க.
1: நம்ம அதெல்லாம் சுவாசிக்கிறோம்.
0: காற்றா?
1: கரெக்ட்.
0: ஓ, சரி, சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா?
1: எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மாக்கு வந்து ஒரு கிளாப் கொடுத்துருங்க, சரியா? என் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க, ஓகேவா? ரொம்ப அழகாக சொன்னீங்க சாய் பிரதீப், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.

0: நன்றி.
1: நன்றி. பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நல்ல சிக்னல் இருக்கிற, அதாவது குழந்தைகள் வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க, சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்கள நிற்க வச்சு பேச வைங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மௌனிகா.
1: மௌனிகா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்டா? இளந்தப்பட்டியா? இளந்தப்பட்டி எங்க இருக்கு? இளந்தப்பட்டி எந்த ஊர் பக்கத்துல இருக்கு? கோவில்பட்டி பக்கத்துல இருக்கா? கரெக்டா சொல்லிட்டீங்களே, சூப்பர். என்ன இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க. ஓகே மௌனிகா, சூப்பரா சொல்லிட்டீங்களே. யார் சொல்லி கொடுத்தா அந்த ரைம்ஸ், இந்த பாட்டு? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க? அங்கன்வாடியில தான் படிக்கிறீங்களா? ரொம்ப குட்டி குழந்தையா நீங்க?
2: ஆமா.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க மௌனிகா. நிறைய பொம்மை வச்சிருக்கீங்களா?
2: பொம்மை வச்சிருக்கோம்
1: வச்சிருக்கோம். எனக்கு ஒரு பொம்மை தருவீங்களா? தருவீங்க, ரொம்ப நல்ல பிள்ளை நீங்க. நன்றி மௌனிகா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
2: தேங்க்யூ.
1: நன்றி. நம்ம நிகழ்ச்சியிலையும் சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வாங்க பாடல். இதோ கே கே கார்த்திக் சுஜாதா இவங்க எல்லாரும் இணைந்து பாடின பாடல், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் கேட்க போகிறோம். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கேட்டு வாங்க.

நேரம் சரியாக இந்த மணி 13 நிமிடம் ஆகிட்டு இருக்க. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளின் குறும்புகளா திறமைகளா மலை மொழியில் வண்ணம் தீட்டும் இது அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. அடுத்ததான் யார் பேச வராங்க அப்படிங்கிறத கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அஜித். எங்க இருந்து பேசுறீங்க அஜித்? ரஞ்சித். ஓகே கர்ஷித், ஓகே. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகே, என்ன சொல்ல போறீங்க? படிங்க. அங்கன்வாடியில படிக்கிறீங்களா? சரி, ஓகே, சூப்பரா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. ரொம்ப அழகாக வந்து குட்டி குழந்தைகள் அங்கே மலை மொழியில் பேசுறது கேட்கும்போதே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி செல்ல குழந்தைகளை நம்ம நிகழ்ச்சியில் பேச வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிறேன், 0462256113232 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணுங்கள். இல்லை 0462256113333 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கூட நீங்கள் டயல் பண்ணி உங்கள் வீட்டு குட்டி குழந்தைகளை நம்ம நிகழ்ச்சியில் பேச வைக்கலாம். அடுத்ததான் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுருவோம். வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியிலும் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இமான் அவர்களுடைய இசையில் இமான், அனிருத் மற்றும் ஜி வி பிரகாஷ் இவங்க எல்லோரும் இணைந்து பாடின பாடல் கேட்டுவாங்க.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேரம் சரியா இந்த மணி 20 நிமிடம் ஆகிட்டு இருக்க நேர்களை அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து பேச வரக்கூடிய குடியீஸ் யாருன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, நேர்கள் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா லைன் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குட்டீஸை வந்து லைனில் வந்து பேச வைங்க. நீங்கள் இங்கே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே எதுவுமே வந்து கேட்காது. நான் வந்து ஒரு விடுகதை கேட்க போகிறேன். அந்த விடுகதைக்கு வந்து சரியான பதில் தெரிஞ்சாலும் கூட குட்டீஸை வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்ன விடுகதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உடம்பு முழுவதுமே கண்கள் உண்டு ஆனால் இதால் பார்க்க முடியாது, அது என்ன அப்படிங்கிறது தான் விடுகதை. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தைகளையும் கூட நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேச வைக்கலாம். அது கலைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256132 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு பேச வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0462256 1133 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கூட நீங்கள் கால் பண்ணி பேச வைக்கலாம்.

அடுத்து பேச வந்துட்டாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். ஓகே, இனிப்பில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். பேசுறதுக்கு இனிப்பை பிடிச்சி வராங்க, ஆனால் கட் பண்ணிடுறாங்க. வணக்கம். ஓகே, டயல் பண்ணுறாங்க. நேர்களே டயல் பண்ணிட்டு பேசாமல் இருக்காதீங்க. டயல் பண்ணீங்க அப்படின்னா லைன் கிடச்சிட்டுனா பேச வைங்க குழந்தைங்கள. குழந்தைங்க எல்லாருமே வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. அவங்க ரெடி ஆகட்டும், நம்மளும் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்தாலும் சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. அனுராதா, ஸ்ரீராம், ஹரிணி, கார்த்திக் மற்றும் பேபி வைஷால் இவங்க எல்லாருமே இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். சரவணா திரைப்படத்தில் இருந்து பாடல் வருது, பாடலை கேட்டுவாங்க.

காதோரம் கவிப்பாடும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பை 102.6 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த அருமமொழிகள் நிகழ்ச்சி, அருமமொழிகள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டி குழந்தைங்களை நீங்களும் பேச வைக்கலாம். இதில் வந்து கதை சொல்லலாம், ரைம் சொல்லலாம், போயம் சொல்லலாம், அப்புறமா வந்து திருக்குறள், விடுகதை, இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், விடுகதை கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் தெரிஞ்சாலும் கூட நீங்கள் கால் பண்ணி வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு முழுவதும் கண் இருக்கும், ஆனால் இதால் பார்க்க முடியாது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கும் பதில் தெரிஞ்சது அப்படின்னா டைல் பண்ணுங்கள், 04-2-2-5-6-1-1-3-2 அப்படிங்கிறனுக்கு, இல்லை 04-2-2-5-6-1-1-3-3 அப்படிங்கிறனுக்கும் கூட கால் பண்ணி நீங்கள் பேசலாம். அடுத்தா யார் பேச வராங்க அப்படிங்கிறத கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். இனிப்பில் தான் எதுவும் பிரச்சனையாக என்னன்னு தெரியல, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டு இருக்க கேட்டுவாங்க. மாசிலாமணி திரைப்படத்தில் இருந்த நேரம் சரியாக 5:29 பாடல் இதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பேச வந்துட்டாங்க. பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? யார் பேசுறீங்க? கேஸ்லின். ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சொல்லுங்க கேத்ரின். கதை தான் சொல்லுங்க சொல்லுங்க. சரி, சரி, ஐயோ, ஆ எங்க போச்சு? அப்படியே இதாயிருச்சா, இறந்துருச்சா? ஓகே, அதுதான் கதையா? யார் சொல்லி கொடுத்த அந்த கதை உங்களுக்கு? ஓகே ஓகே, சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்களும் அழகா சொன்னீங்க. நன்றி கேத்ரின் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஓகே, கேத்ரின் சூப்பரா வந்து கதை சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டு குழந்தைகளையும் கூட நீங்க பேச வைங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வருது, பாடல் கேட்டு வந்துருங்க. வாசிலாமணி திரைப்படத்துல இருந்தேன்.

0: நேர்கள் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. நிரம் ஸ்ரீ 5:36 ஆகிட்டு இருக்கு. அடுத்து பேச வரக்கூடிய குட்டீஸ் யாருன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: This call is now being recorded.

0: இன்னொருக்கோ சொல்லுங்க, இன்னொருக்கோ உங்க பேர் சொல்லுங்கடா. ரெட்டியார்பட்டியில இருந்து. சரி, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு படிக்க போறீங்களா? என்ன பாட்டு படிக்க போறீங்க? ஓகே, யார் சொல்லி கொடுத்தான் அந்த பாட்டு? ஃபோனில் பார்த்தீங்களா? ஃபோனில் பார்த்து இவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்களே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ரொம்ப நல்லா படிக்கணும். சரியா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. சரி, ஓகே. குட்டீஸ்லாம் வந்து சூப்பராக ரைம்ஸு சொல்லிகிட்ருக்காங்க, கதை சொல்லிகிட்ருக்காங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளையும் கூட நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கலாம். அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256111332 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை 0462256211333 அப்படிங்கிற எனக்கும் கூட கால் பண்ணி பேச வைக்கலாம். ஏற்கனவே ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உடம்பு முழுவதும் கண் உண்டு, ஆனால் வந்து அதால் பார்க்க முடியாது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது யாருக்குமே வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, மயில் தோகை தான் அதுக்கான பதில். மயில் தோகையில் வந்து ஃபுல்லாகவே வந்து கண்ணு கண்ணாக இருக்கும், ஆனால் அதால் பார்க்க முடியாது இல்லைங்களா. அடுத்ததாக கூட ஒரு விடுகதை இருக்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றை சிப்பிக்குள்ள இரட்டை முத்துக்கள், அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒற்றை சிப்பிக்குள்ள இரட்டை முத்துக்கள், அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு குழந்தைங்கள நீங்கள் கூட பேச வைக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க. வேலாயுதம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல், எல்லாருக்காகவும் இதுவும்.
1: நெடுங்க ஆகாசங்கிடுங்க, சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க, காரைக்குடி கரகாட்டு

பார்த்து

0: நமது திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெட்ஸில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 5:46 ஆகிட்டு இருக்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 இது அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. அடுத்ததான் யார் பேச வராங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? நேர்கள் அதாவது பெற்றோர்கள் இனிப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா குழந்தைகளை பேச வைங்க, டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. அதுதான் யார் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஒற்றை சிப்பிக்குள்ள இரட்டை முத்துக்கள் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு தெரியும், பதில் தெரியும் அப்படின்னா நீங்களும் நிகழ்ச்சியாக கலந்துக்கிட்டு உங்கள் குழந்தைங்கள பேச வைக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் அவருக்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256112 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 0462

நிகழ்ச்சியில் அடுத்து பேச போகிற குட்டி குழந்தை யார் அப்படிங்கிறத கேட்டுருவோம். வணக்கம். ஓகே, எனக்கு ஏதோ இணைப்பில் தான் பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி பேசட்டும். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மாப்பிள்ளை திரைப்படத்தில் சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காம வருது, கேட்டுவாங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அதுக்கான விடை என்ன அப்படிங்கறத குட்டீஸ்க்கு வந்து சொல்ல பெற்றோர்கள் வந்து போன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வணக்கம்.

சரி, என்ன பதில் அப்படிங்கிறத நம்மளே சொல்லிடலாம். நேரம் சரியா 5:53 ஆயாச்சு. வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செல்வமித்ரா பேசுறா.
0: செல்வமித்ரா பேசுறீங்களா? செல்வமித்ரா, என்ன படிக்கிறீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க செல்வமித்ரா?
1: உங்களோட ஜோக் இல்லைன்னா
0: எதனாலும் ஓகே, எதனாலும் சொல்லுங்க. ஓகே, செல்வமித்ராவும் இணைப்பில் வந்தாங்க. இதை சொல்லவா அது சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க, ஆனாலும் இணைப்பு ஏன் சரியாக கிடைக்கலன்னு தெரியல. சரி, நான் கேட்ட விடுகதைக்கு பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நேரம் ஆயிடுச்சு, 5:55 ஆயாச்சு. அதாவது ஒற்றை சிப்பிக்குள்ள இரட்டை முத்துக்கள் அப்படின்னு சொன்னேன், அதற்கான விடுகை என்ன அப்படின்னா வேர்க்கடலை அப்படிங்கிறது தான் சரியான பதில்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட குடிஸ்க்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, நானும் கிளம்புறேன் மீண்டும் வேறொரு நாளில், அடுத்த வாரத்துக்கு அடுத்த வார திங்கக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்க எல்லாரையும் காற்றலைகளில் 12 மணிக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். நல்ல கருத்தோட நிறைய பாடல்களோட உங்களுக்காகவே வந்து நிகழ்ச்சியை வழங்குறேன். இப்போ நானும் கிளம்புறேன் மீண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க, கேட்டு வாங்க. வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்துல இருந்த பாடல் இதோ.
1: சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 500,000 நினைச்சுக்கிட்டு

இம் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தாவேக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரலா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோர்

ஒன்றுக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷா ஷெட்டி பட்டம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்றது நான் உங்கள் கபில் தேவ்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நண்பர்கள், பகைவர்கள், துரோகிகள், அந்நியர்கள், உறவினர்கள், நல்லவர்கள் மற்றும் பாவிகள் என அனைவரையும் சமமான மனநிலையுடன் பார்ப்பவனே சிறந்த மனிதனாகின்றான்.

நேரம் 6:13. பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேர்களை இணைந்திருக்கின்றோம் FM ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகின்றார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.

பிரார்த்தனை செய்பவர் அல்லாவை அழைக்கும் போது அவருடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதிலளிக்கின்றான். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோ.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளும் ஒரு தகவல் நன்மை தரும் அகவல் என உள்ளூர் செய்திகளோடு உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் சேவை செய்திகள்.

சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் தகவல் என்ன தெரியுமா, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களையும் 100% உயர்கல்வியில் சேர்த்திடும் பொருட்டு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பொதுத் தேர்வு எழுதி இதுவரைக்கும் எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலும் சேராத மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் 14/9/2026 வரையிலும், அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான அதாவது ஐடிஐ இருக்கு இல்லையா அதில் 7/9/2026 வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதா. ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 90 இடங்களும் அரசு உதவி பெறக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்காக 34 இடங்களும் 1ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு 183 இடங்களும் காலியாக இருக்குது. ஸோ மேலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான பேட்டை, அதுக்கப்புறமா ராதாபுரம் ஐடிஐக்களில் மோட்டார் மெக்கானிக் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளில் 72 மற்றும் 27 காலிப்பணி இடங்கள் முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே பொதுத் தேர்வு எழுதி இதுவரைக்கும் உயர்கல்வியில் சேராத மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவுகளில் சேர்ந்து தங்களது உயர்கல்வியினை தொடருமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.

நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மாயாவி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் கல்வி, வேலைவாய்ப்பு, சிறப்பு சுய உதவி குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குறது போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து, ஓய்வூதியம், சமூக நலத்துறை திட்டங்கள், திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் சுயதொழில் செய்ய மானியம் போன்ற பிற சேவைகளை பெற்றுக்கொள்ள தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்வதற்கு ஏதுவாக வாரியத்திற்கு அப்படின்னு தனியாக www.widowwelfareboard.tn.gov.in அப்படின்ற வலைதளம் செயல்பாட்டில் இருக்குது. இந்த வலைதளத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான முகாம் வந்து வட்டார வாரியாக, அதாவது தூத்துக்குடி ஊராட்சி அந்த இடத்துல வந்து நாளைக்கும், கோவில்பட்டி வட்டாரத்திற்கு 9/9 உடன்குடி வட்டாரத்திற்கு 10 கயத்தார் வட்டாரத்திற்கு 11 ஆழ்வார் திருநகரியில் 12 திருச்செந்தூரில் 15 விளாத்திக்குளத்தில் 16 சாத்தான்குளத்தில் 17 ஸ்ரீவைகுண்டத்தில் 18 ஓட்டப்பிடாரத்தில் 19 புதூர் வட்டாரத்தில் 21 கருங்குளம் வட்டாரத்தில் 23 முற்பகல் 10 முதல் பிற்பகல் 4 வரைக்கும் நடைபெற இருக்குது. ஸோ அதில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் தங்களினுடைய விவரங்களை இந்த முகாமில் கலந்து கொண்டு நேரடியாக பதிவு செய்து சமூக நலத்துறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த முகாமை பயன்படுத்தி யார் யாருக்கு இந்த நலன்களை பெற்றுக்கொள்ளணுமோ அவங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. நேரமாறு மணி 45
1: நமது திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெட்ஸில் இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

காசி திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டோம். கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. சேவை செய்திகள். உலகத்திறன் போட்டி 2026 இந்தியா சார்பில் பங்கேற்கக்கூடிய போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டி 2027 பதிவுகள் வந்து துவங்கியிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த திறமையான மாணவர்களே, உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு, இந்தியாவினுடைய சிறந்தவர்களோட போட்டிடுறதுக்கு, அதுக்கப்புறமா தேசிய அளவில் நம்முடைய மாநிலத்தை பிரதிபலிக்க செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இது. நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த 16 முதல் 25 வயதிற்குட்பட்ட பொறியியல், பாலிடெக்னிக், கலை அறிவியல் கல்லூரி, தொழிற்பயிற்சி மற்றும் இளம் தொழில் முனைவோர் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திறன் பிரிவை பொறுத்து வயது வரம்பில் மாற்றம் இருக்கும். 60க்கும் மேற்பட்ட தொழில் திறன் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற இருக்குது. பங்கேற்க விரும்புகிறவங்க ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளமான டிஎன் ஸ்கில்ஸ் போர்ட்டல் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம், விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திறனை வளர்க்க, திறமையை காட்ட, தேசிய மேடையில் பங்கேற்க இப்போதே பதிவு செய்யுங்கள். www.skilldevelopment.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளம் மூலமாக. இணையதள முகவரி மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, www.skilldevelopment.tn.gov.in. அதில் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதி. நம்ம நிகழ்ச்சினுடைய அடுத்த பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டிருச்சிங்க,

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரில் இனி நமது ஒலிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியில் மல்லிகையில் பூச்சி கட்டுப்பாடு உரை வழங்குபவர் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்பு துறை தொழில்நுட்ப வல்லுநர் PK முத்துக்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவமழை குறையும் காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெல் சாகுபடி முறைகள்

நேர்முகம் பங்கேற்பவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். 8:05 இளம் காற்று, 9 இடைவிட இசைமலை, 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் ஐவகை நிலங்களின் உணவும் அதன் தனித்துவமான சுவையும், 10 சுகமான ராகங்கள். நேரில் இதுவரை நமது ஒலிபரப்பில் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம். இ. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள். 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே. உரை வழங்குபவர் ப. இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் எஸ். முத்தைய அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய சூழ்நிலையில் பொருட்களை தேவைக்கு வாங்குகிறோமா அல்லது ஆஃபருக்காக வாங்குகிறோமா. 10:02 மனம் விரும்புதே. 11:02 மணித்திருநாள் நிகழ்ச்சியில் ஹவா மகால் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதே நிகழ்ச்சியில் இந்த வீட்டு வேலையை செய்ய ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கும் வேலை எது. 1 நலம் தான நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். தொடர்ந்து நலம் தானாவில் இரத்த வகையை தெரிந்து வைத்துக் கொள்வது ஏன் அவசியம். பிற்பகல் 2 அன்பின் வரிகள். 3:02 திரையரவை. 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:02 பக்தி மலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 அறிவியல் தகவல்கள். 8:05 குக்கு. 9 இடைவிட இசைமலை. 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் நாடக ஆசிரியர் சங்கர்தாஸ் சுவாமிகள். 10 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் திருநெல்வேலி தியாகராஜ நகர் எச். கண்ணம்மா அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேரில் இதுவரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேரில் நிறைவு பெற்றது சேவை செய்திகள். நேரம் 7:00.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை,
2: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் அறிவியல் தகவல்கள்.

ஷோபா, இப்போதாண்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு தோணுதில்ல? என்ன வெயில்! நேற்று பெஞ்ச மழைக்கு அப்புறம் தான் கொஞ்சந்தாண்டா மூச்சே வருது அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு இல்லையா? எஸ் அதாவது பூமியில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் நினைவோம். ஆனால் ஒருவேளை அப்படி ஆகாயத்தில் இருந்து மழை துளிகளுக்கு பதிலாக அப்படியே கோடிக்கணக்கான வைரங்கள் மழையாக கொட்டினா எப்படி இருக்கும்? என்னடா நினச்சி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல. என்ன தம்பி நீயே, பூமியில் 1 கிராம் வைரத்துக்கு எங்கள் பட்ஜெட் இடிக்குது, இதில் வைரத்தில் மழை வேறையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இது வந்து ஒரு கற்பனைக்காக அதெல்லாம் கிடையாது, நிஜமாகவே நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்களில் நிஜமாகவே வைரமலை வந்து பொழியுதான். அது எந்த கிரகங்கள், அப்படி எப்படி வைரம் உருவாகுது, அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய அறிவியல் தகவல்.

கொஞ்சம் வைரத்தை எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு இதை படிக்கும்போது. அது எங்கப்பா வைரமலை பெய்யுது, நிஜமாகவே பெய்யுதா அப்படின்னா, ஆமாங்க நிஜமாகவே வைரமலை வந்து பெய்தான். நம்ம வைரமலையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பூமியில் மேகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் எப்படி மழை பெய்யுது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லை. ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த குளிர்ந்த தண்ணி வந்து மழையாக பெய்யும். ஆனால் நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாழன், அதுக்கப்புறம் சனி கிரகங்கள் மட்டும் இல்லாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸ் நெப்டியூன் இந்த நான்கு கிரகங்களில் தான் இந்த அதிசய வைரமலை வந்து பெய்யுது. விஞ்ஞானிகள் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக இந்த சனி கிரகம் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு சுமார் 1000 டன் எடையுள்ள வைரங்கள் வந்து வான்வெளியில் இருந்து அப்படியே மழையாக கொட்டுதான். அதாவது ஒரு பெரிய லாரியினுடைய கொள்ளளவுக்கு இந்த வைரங்கள் வந்து அங்கே மழையாக பெய்யுதான். அங்கே இருக்கக்கூடிய விசித்திரமான காலநிலை தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு விசித்திரமான கால சூழ்நிலை அங்கே நிலவுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய இந்த பாடலுக்கு அப்புறமா. இப்போ உங்களுக்காக பாடல் ஆம்பளை திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அட, விண்வெளியில் எப்படிங்க வைரம் உருவாகும் அதை தானே கேட்குறீங்க. அந்த ரகசியத்தை இப்போ பார்ப்போமா. இந்த கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்களோட வளிமண்டலத்தில் மீத்தேன் வாயு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிறதா அங்கே. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயங்கரமான இடி மின்னலோடு கூடிய புயல்கள் வந்து உருவாகுமா. அப்போ ஏற்படக்கூடிய அந்த அதீத மின்னல் வெப்பம் இருக்கு இல்லையா, அது காற்றில் இருக்கக்கூடிய மீத்தேன் வாயுவை உடச்சி கார்பன் துகள்களை, அதாவது கரி இல்லைன்னா கரும் புகையாக வந்து மாற்றுதான். இந்த கார்பன் துகள்கள் வந்து கிரகத்தோட கீழ் நோக்கி, அதாவது தரைப்பகுதியை நோக்கி விழத் தொடங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கடுமையான வெப்பம், அதுக்கப்புறமா நம்முடைய பூமியை விட பல மடங்கு அதிகமான வளிமண்டல அழுத்தம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சாதாரண கரியை வந்து பளபளப்பாக மின்னுற வைரக்கற்களாக வந்து மாற்றிடுமா. ஆலங்கட்டி மழை பெய்யும் போது பனிக்கட்டி விழுதுல அதே மாதிரி அங்கே வைரக்கற்கள் வந்து மேலிருந்து கீழே விழுமா. ஓ மை காட், நினச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, என்ன ஒரு இயற்கையினுடைய அதிசயம் பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்நேரம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணுமே. எப்படின்னா, ஒரே ஒரு வைரக்கல்லே அந்த வெட்டு வெட்டுது, இது ஒரு லாரிக்கு குமிஞ்சு கிடந்துச்சுன்னா, அதுவும் ஒவ்வொரு வருஷமும் இத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ குமிஞ்சு கிடக்கும், எப்படி மினுமினுக்கும் அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கு தானே உங்களுக்கு. அப்படி வானத்துலேருந்து விழக்கூடிய இந்த வைரங்கள் அங்கே தரையில் போய் அப்படியே கொட்டி கிடக்குதா அப்படின்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கிரகங்களோட மையப்பகுதிக்கு போக போக வெப்பம் இன்னும் பல 1000 டிகிரி வந்து அதிகமாகுமா. இந்த அதிக வெப்பம் வந்து மேலிருந்து விழக்கூடிய அந்த திடமான வைரங்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உருக வச்சிருமா. அதனால் அங்கே வந்து ஒரு உருகிய திரவ கார்பன் கடல் இல்லைன்னா வைரக்கடல் உருவாகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. ஓ மை காட், கேட்கவே மிரட்டலாக இருக்குல்ல. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரியாத எவ்வளவோ ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. இருந்தாலும் ஒரு டிஃபன் பாக்ஸ் வைரக்கல் கிடச்சிருந்தா நல்லா தான் இருக்கும்ல. ஆல் ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்காக நிறைவு பாடல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: நேர்மேலு மணி 30 நிமிடம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அதிக நறுமணம் கொண்ட சிறந்த வாசனையுள்ள பூ மல்லிகை. சிலர் வீடுகள்ல ஆசையா மல்லிகை செடிய வளர்ப்பாங்க. ஆர்வமுள்ள விவசாயிகள் தோட்டங்கள்ல மல்லிகை சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. மல்லிகை பூ விற்பனைக்கு எப்போதுமே மிகச்சிறந்த வாய்ப்பும் லாபமும் சந்தையில இருக்குதுங்க. ஆனா மல்லிகை செடியில பூச்சிகள் தாக்கும் போது பூக்களோட உற்பத்தி, தரம் மற்றும் செடியோட வளர்ச்சியும் பெருமளவுல பாதிக்கப்படுது. மல்லிகையில் பூச்சி கட்டுப்பாடு குறித்து வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி கே முத்துக்குமார் அவர்கள் வழங்கும் உரையினை இப்போது கேட்கலாம்.
4: மல்லிகையில் வரக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான பூச்சிகள் அப்படின்னா மொட்டு தொலைப்பான் அப்படிங்கிற பூச்சி மல்லிகை பயிர் சாகுபடி பண்ணும்போது மொட்டுகளை தாக்கி சேதத்தை விளைவித்து நமக்கு விளைச்சல் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. மொட்டு தொலைப்பான் தாக்குதலுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மொட்டுகளில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். பச்சை கலர் புழுவானது அந்த ஓட்டை வழியை மொட்டுக்குள்ளே போய் உள்பகுதி எல்லாமே சாப்பிட்டு சேதாரப்படுத்துகிறது. தாக்கப்பட்ட மொட்டை நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனால் நமக்கு பூக்களினுடைய விளைச்சல் இழப்பு ஏற்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பூச்சி இலை சேர்க்கும் புழு. இந்த புழுவுடைய தாக்குதல் இலைகளை ஒன்று சேர்த்து வச்சு அந்த ஒன்று சேர்த்த இலைகளுக்கு உள்ளே இருந்து பச்சையங்களை சாப்பிடும். இந்த இலைகள் எல்லாம் பார்க்கும்போது இலைகளை அரித்து சல்லடை போல் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கும். உடம்பு ஃபுல்லாக சின்ன ரோமங்களால் ஆன ஒரு பச்சை கலர் புழு தான் இந்த இலை சேர்க்கும் புழு ஆகும். இந்த ரெண்டு புழுக்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை செடியை தாக்கக்கூடிய புழுக்கள். இந்த இரண்டு புழுக்களையும் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பூச்சி கட்டுப்பாட்டு முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எடுத்த உடனே நம்ம கெமிக்கல் மருந்துகளுக்கு போயிடக்கூடாது. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை தான் நம்ம பின்பற்றணும். இப்போ ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது மொட்டு தொலைப்பான் இலை சேர்க்கும் புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒன்று

அப்படிங்கிற அளவில் ஒரு விளக்கு பொறி வைக்கணும். இந்த விளக்கு பொறியானது முட்டு துளைப்பான் இலைச்செருக்கும் புல்லுடைய தாய் பூச்சியை கவர்ந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இந்த விளக்கு பொறியை ஒரு ஏக்கருக்கு ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சிடணும். இந்த விளக்கு பொறியானது இப்போவெல்லாம் சோலார் விளக்கு பொறி அப்படிங்கிறதுல நமக்கு கிடைக்குது. இரவு நேரத்தில் மட்டும்தான் இந்த லைட்டானது வெளிச்சத்தை கொடுக்கும். பகலில் சூரிய ஒளியை வாங்கிட்டு இருள் வந்த உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். இந்த விளக்கு பொறி உபயோகக்கூடிய டைம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரவு 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த விளக்கு பொறி ஆனில் இருந்தால் போதுமானது. அந்த டயத்தில் இந்த மொட்டு துளைப்பானுடைய தாய்ப்பூச்சி இலை சேர்க்கும்புடைய தாய்ப்பூச்சி எல்லாமே கவர்ந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்ததாக நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு 5% வேப்பங்கொட்டை சாறு நம்ம தயாரித்து தெளிக்கும் பொழுது இந்த மொட்டுப்புழு மற்றும் இலை சேர்க்கும் புழுக்கள் ஒரு கட்டுக்குள்ளே வரும். இந்த 5% வேப்பங்கொட்டை சாறு அப்படிங்கும்போது, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி வேப்பங்கொட்டை சாறு கலந்து ஒட்டு பசை கலந்து தெளிக்கும் பொழுது பூச்சியானது கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த 2 முறைகளையும் நம்ம பின்பற்றிட்டு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் சமயத்தில் நாம் ஏதாவது ஒரு செயற்கை பூச்சிக்கொல்லியை நம்ம தெளிக்கலாம். அந்த வகையில் நம்ம என்ன பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறோம் அப்படின்னா, தயாக்ளோபிட் 240 SC அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது ப்ரொஃபோனோஃபாஸ் 25 SC அப்படிங்கிற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்து தெளிக்கலாம். இதுதான் இந்த பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா கொல்லி. இந்த பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் புழுக்களுக்கு நோய்களை உண்டு பண்ணி கொல்லக்கூடிய தன்மை இருக்குது. இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம செயற்கையான பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதையுமே நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு பூச்சிகள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். விளக்கு பொறி, வேப்பங்கொட்டை சாறு, பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் இதெல்லாமே நம்ம வரிசையாக ஒரு 15 நாள் இடைவெளியில் பயன்படுத்தும் பொழுது இந்த பூச்சிகள் கட்டுக்குள்ளே இருக்கும் ஆரம்ப நிலையில். இதையும் மீறி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு செயற்கை பூச்சிக்கொல்லிகளை தெளித்து இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பூச்சி என்ன அப்படின்னா, முட்டு ஈ. அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும். இதனுடைய தாக்குதல் மிக மோசமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம் பூ விளைச்சல் மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான பூச்சி. இந்த பூச்சியினுடைய தாக்குதல் அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தாக்கப்பட்ட மொட்டானது ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். அடுத்ததாக இந்த மொட்டு ப்ரௌன் கலரில் மாறி கடைசியாக வந்து அது அப்படியே கருகி போயிடும். பூ கொத்தில் 10 பூ இருக்குது அப்படின்னா, அந்த 10 பூவுமே தாக்கப்பட்டு எல்லாமே கருகி இருக்கக்கூடிய காட்சி வந்து இந்த பூச்சினுடைய தாக்குதல் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த மல்லிகை பூவை பார்க்கலாம். இதனுடைய புழுவானது ரொம்ப சின்ன அரிசி உருவத்தில் இருக்கக்கூடிய பூச்சி. நம்ம அதை கண் கூட பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறிய புழுவானது மொட்டு வைக்கும் பொழுது அந்த மொட்டுக்குள்ள போய் மொட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை உண்டு இதனுடைய கூட்டு பருவமானது மண்ணில் விழுந்து மறுபடியும் தாய்ப்பூச்சியாக மாறி மல்லிகை பூக்களினுடைய விளைச்சலை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த பூச்சி நம்ம திறம்பட கட்டுப்படுத்தல் அப்படின்னா, நமக்கு பூவினுடைய விளைச்சல் மிகவும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மல்லிகை மொட்டு ஈ பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். எடுத்த உடனே மருந்து அப்படிங்க போகாமல் தாக்குதல் கம்மியாக இருக்கக்கூடிய சமயத்தில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். அந்த வகையில் அசாடிராக்டின் 300 ppm 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற கலந்து தெளிக்கலாம். அல்லது 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி அப்படிங்கிற அளவில் நம்ம இதை தெளிக்கலாம். அடுத்து 15 நாள் கழித்து தயாமீதாக்சோம் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணிக்கு 8 மில்லி கலந்து நம்ம தெளிக்கலாம். அல்லது குளோரன்டனிலிப்ரோ 18.5 SC அப்படிங்கிற மருந்தை 10 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற அளவில் 15 நாள் இடைவெளியில் ஒரு டைம் நம்ம தெளிக்கும் பொழுது இந்த பூச்சி கட்டுக்குள்ளே வரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய பூச்சி வெள்ளை ஈ அப்படிங்கிறது. இந்த வெள்ளை ஈ பார்த்திங்கன்னா, இது ஒரு சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி. இந்த பூச்சியானது இலைகளின் அடிப்பகுதியிலிருந்து பச்சையத்தை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் இலைகள் வந்து மஞ்சள் நிறத்தில் மாறி செடிகள் வந்து குட்டையாகவும் வளர்ச்சி குன்றி காணப்படும். இதுதான் இந்த வெள்ளை ஈயினுடைய தாக்குதலின் அறிகுறிகள். இந்த வெள்ளையை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் ஒட்டு அட்டை 1 ஏக்கருக்கு 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம

0: வச்சு இந்த வெள்ளை ஈக்கலை கவர்ந்து அழிக்கலாம். அடுத்ததா மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது டயோமெத்தேட் 30 EC அப்படிங்கிற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி கலந்து தெளிச்சு இந்த பூச்சியை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம்.
1: என்ன விவசாயிகளே, மல்லிகை செடியை என்னென்ன பூச்சிகள் தாக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுவரை மல்லிகையில் பூச்சி கட்டுப்பாடு குறித்து வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் PK முத்துக்குமார் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.

0: மனிதர்களோட முக்கிய உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுல நெல் ஒரு முக்கியமான பயிராகும். பருவமழை குறையும் போது நிலத்தடி நீர்மட்டம் குறையறதுனால விவசாயம் பாதிக்கப்படுது. இதனால பயிர்களோட வளர்ச்சியும் பாதிக்கப்படுது. பருவமழை குறையும் காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து கிளிகுளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு சார்?
2: பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், மழைப்பொழில வந்து வேறுபாடு இருக்கலாம். இதனால் சில சமயங்கள் வெள்ளமோ சில சமயங்கள் வறட்சியோ ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வெப்பம் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை வந்து வெகுவாக பாதிக்கிறது. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கங்களுடைய தன்மையும் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு அறிகுறி தான் இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வந்தால் பயிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தால் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
1: விவசாயிகள் வானிலையை கணித்து பயிரிடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. விவசாயிகள் உறுதி

0: பொருத்தப்படுத்தப்பட்ட வானிலை தகவல்களை பெறுவது எப்படி சார்?
1: சார், நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு வெதர் நெட்வொர்க் என்ற ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு விவசாயம் நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கான வேளாண்மை காரணிகளை வந்து கொடுத்துருக்குறோம். அப்புறம் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐஎஸ் சொல்லுவாங்க, அக்ரோ அட்வைசரி சர்வீஸ் என்ற நெட்வொர்க்கும் அதில் இருக்குதுங்க. அதில் மத்திய கால வேளாண் முன்னறிவிப்பை வந்து நல்லாவே செய்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நம்ம வேளாண் முன்னறிவிப்பை நம்ம கேட்டு பெறலாம். அப்புறம் நம்ம சவுத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோயில்பட்டியில் வாரத்துக்கு இருமுறை, அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை கொடுக்குறாங்க. அது வந்து ரிஜிஸ்டர்டு ஃபார்மருக்கு வந்து மொபைல்லே வந்து எஸ்எம்எஸ்ஸாகவும் போகுது, பேப்பரில் நியூஸ் வருது, அப்புறம் வெப் போர்ட்டல்லையும் வந்து நமக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட வானிலை முன்னறிவிப்பை வந்து நம்ம அழகாக எடுத்துக்கலாங்க.
0: மனிதனின் அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்த்தாக்க உணவு, உடை, உறைவிடம். அந்த வகையில் உணவு தான் அடிப்படை தேவையிலே முதன்மையாக இருக்கிறது. அடிப்படை தேவையான உணவு அப்படின்னு பார்த்தாக்க தமிழ்நாட்டில் அரிசி தான் பிரதானமான உணவு. அந்த வகையில் எல் நினோ காலகட்டத்தில் நெல் சாகுபடியை எவ்வாறு கையாளலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பொதுவாக நம்ம தென் தமிழகத்தில் நெல் 2 பருவத்தில் வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் ஒரு குறுகிய கால ரகங்களை வந்து நம்ம பயிரிடுறோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி பாதி வரைக்கும் பிஷானம் என்ற பருவத்தில் வந்து நம்ம பயிரிடுறோம். இதுவே காவிரி டெல்டாவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து குறுவை, அதுக்கப்புறம் தாளடி பண்ணுறாங்க. இல்லை குறுவை போகாதவங்க வந்து நேரடியாக சம்பா நெல்லை பயிர் பண்ணுறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் நெல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அதிகப்படியான நீர் தேவையுடைய பயிராகும். அந்த காலநிலை மாறுபாட்டில் வந்து நிலத்தடி நீர் மற்றும் குளங்களில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் வந்து கம்மியாக இருக்குது. அதிக வெப்பநிலை, அதனால் நீர் பற்றாக்குறை, விதைப்பு மற்றும் நடவு காலத்தில் வந்து பின்தங்குதல், பூக்கும் நேரத்தில் வெப்பம் அழுத்தம், அதனால் ஏற்படக்கூடிய கதிர் மலட்டுத்தன்மை, அதனால் தானிய நிரப்புதல் குறைதல், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் மாற்றம், இது எல்லாமே இந்த காலநிலை மாற்றத்தினால நெல்லில் வந்து பொதுவாக ஏற்படக்கூடிய விளைவுகள். சரி, இதெல்லாம் கடந்து நம்ம எப்படி நெல்லை சாகுபடி பண்ணலான்றதை வந்து நான் இப்போது கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். முக்கியமாக இந்த பருவநிலை மாற்றத்தின் போது தண்ணி கம்மியாக இருக்கும்போதும் இப்போ நம்ம எல்லா ரகங்களும் போடுறதுக்கு பதிலாக குறைந்த வயதுடைய நெல் ரகங்களை பயிரிடலாம். தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அம்பா சமுத்திரம் 16, 21, ஆடுதுறை 43, 47, ஆடுதுறை 48, திருப்பூர் சாரம் 5, இந்த ரகங்கள்லாம் வந்து நமக்கு 90-115 நாளுக்குள்ளே இந்த பயிரை வந்து நம்ம விளைவிச்சு எடுத்துடலாம். இல்லை தண்ணி வந்து நிலம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பத்த மாட்டுது அப்படின்னா கூட நேரடி நெல் விதைப்போம் உழைவல் தொழில்நுட்பம் சொல்கிறோம். நம்ம நாத்தாங்கல் பார்க்காம நடவு வயலை தயாரித்து அதில் டைரெக்டாகவே நம்ம விதைக்கிறதுக்கு பேர் தான் நேரடி நெல் விதைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பா சமுத்திரம் 21, அம்பை 16, ஆடுதுறை 53, ஆடுதுறை 59, திருப்பை சாரம் 5, கிள்ளிக்குளம் 1 போன்ற ரகங்களை நேரடி நெல் சாகுபடிக்கு உகந்தது. மேலும் சில ரகங்கள் பார்த்திங்கன்னா இடையில் வரக்கூடிய வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா அண்ணா 4 சொல்லுவாங்க, 100-105 நாள் தான் அது வந்து நல்லாவே வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம். அப்புறம் மதுரிலேருந்து வெளியிட்ட மதுரை 5, ராமநாடு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிட்ட நெல் ரகம் ராமநாடு 1, கோயம்புத்தூர் 46, திருக்குப்பம் TKM 11. இந்த போல் ரகங்கள்லாம் அதிகமாகவே குறைந்த அளவு வயதுடையது, மேலும் பார்த்திங்கன்னா வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடியது. ஸோ இது போல் ரகங்களை ஒன்று நிலத்தை தொழியடித்து நம்ம நடவு செய்யலாம், அப்படி இல்லை டைரெக்டாகவே வந்து நேரடி நெல் விதைப்பும் போகலாம். ஏன் நம்ம நேரடி நெல் விதைப்பு போகிறோம் அப்படின்னா பொதுவாக நடவு வயலில் வந்து பார்த்திங்கன்னா நாற்றாங்கல் தயாரிக்கிறதுக்கு 40 மில்லிமீட்டர் தேவைப்படுது, அதாவது 4 சென்டிமீட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா நடவு வயலை பட்லிங் பண்ணுறதுக்கு, அதாவது தொழி அடிக்கிறதுக்கு வந்து 200 மில்லிமீட்டர் தண்ணி தேவைப்படுது. இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக நேரடி நெல் விதைப்பு போகலாம். ஒன்று வந்து தொழி அடித்து நேரடி நெல் விதைப்பு போகலாம், இல்லை புழுதி விதைப்பும் போனால நமக்கு 240 மில்லிமீட்டர் அளவு உள்ள தண்ணீரை சேமித்து அடுத்த பயிருக்கான ஒரு உளுந்தோ பாசியை போடும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இல்லை இருக்கக்கூடிய நம்ம காலநிலை மாற்றத்தில் நேரடி விதைப்பு வந்து ஒரு நல்ல டெக்னாலஜியாக நான் பார்க்குறேங்க.
0: வரும் காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை

0: ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இப்போ நெல்லுக்கு நீர் மேலாண்மை எவ்வாறு செய்வது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: பொதுவாக நெல் வந்து அதிகமான தண்ணீரை எடுத்து வளரக்கூடிய பயிர் தான். சராசரியாக ஒரு பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு குறுகிய கால ரகணக்கா 1240 மில்லிமீட்டர் தண்ணி தேவைப்படுதுங்க. ஆனால் இப்போ நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நெல் வந்து ஒரு நீர் தாவரம் போல் நீரை வந்து தேக்கி வச்சு சாகுபடி பண்ணுறாங்க. பட்டு அது ஒரு நல்ல முறை அல்ல. நெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் சொல்லுவாங்க அழகாக, ஒரு செமி அக்வாட்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியில் வளரக்கூடிய தாவரம்தான், பட் தண்ணி இல்லைனாலும் ஒரு 7-10 நாள் அதை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து நெல்லுக்கு உண்டு. அதனால தான் இப்போ நம்ம இருக்கிற தண்ணியை வச்சு, நம்ம அதிகப்படியாக தண்ணியை தேக்கி வச்சு நெல்லை வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு பதிலாக நீர் மறிய நீர் கட்டுதல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது ஒரு தண்ணி நம்ம கட்டிட்டு அந்த வயலேருந்து மறைஞ்ச பிறகு சின்னதாக ஒரு முடி அளவு வந்து ஒரு கிராக்கு, ஒரு விரிசல் விடும். ஸோ அந்த டைமில் அடுத்த தண்ணி கட்டினா போதும், நம்ம வந்து தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போது அதையும் நம்ம ரிஃபைன் பண்ணி என்ன பண்ணுறோன்னாக்கா, இரிகேஷன் வித் ஃபீல்டு வாட்டர் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிலாம் வந்துடுது. அதாவது வயல் வெளி குழாய் ஒரு பிவிசி பைப்பை வந்து நம்ம நெல் வயலில் பதிச்சுட்டு அதனுடைய ஹெல்ப்பில் வந்து நம்ம தண்ணியை வந்து நிர்வகிக்கணும். ஃபீல்டு வாட்டர் டியூப்ன்றது ஒன்றும் இல்லை, 1 அடி பிவிசி பைப்பை வந்து 4 அங்கல விட்டம் உள்ள பைப்பை வந்து பாதி உள்ளேயும் பாதி வெளியும் இருக்கிற போல் வந்து புதைச்சிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுடணும். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தரைக்கும் கீழே 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். அதுக்கு கீழே போன பிறகும் நம்ம ஒரு தண்ணி கட்டினா நமக்கு பயிர் விளைச்சலில் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் நம்ம நீர் நிர்வாகம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பயிரில் மகசூல் இழப்பு ஏற்படாது. ஸோ இப்படி நீங்கள் நீர்மறை நீர் கட்டுதல் இல்லை இந்த ஃபீல்டு வாட்டர் டியூப் மூலமாக நீங்கள் நீர் நிர்வாகம் பண்ணும்போது 14-30% வரைக்கும் நீரை சேமிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து 1200 மில்லிமீட்டரில் ஒரு 30%ன்றது வந்து எவ்வளோ, நீங்களே வந்து ஒரு கணக்கு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியை சேமித்து ஒன்று இன்னொரு ஏக்கருக்கு நெல்லுக்கு போகலாம், இல்லை வரக்கூடிய ஒரு உளுந்தோ பாசிக்கே வந்து அந்த தண்ணியை பயன்படுத்தும் போது நமக்கு நிலத்தையும் நல்லா யூஸ் பண்ணபுல இருக்கும், இன்னொன்று வந்து தண்ணி அதிகமாக விரயமாகவும் நம்ம தடுக்க முடியும். அதனால் நெல்லுக்கு எப்பயுமே தண்ணியை வந்து நிறையா கட்டாதீங்க, நீர்மறைய நீர் கட்ட பண்ணணும். இன்னொன்று வந்து முக்கியமாக கருத்தில் கொண்ட வேண்டியது அந்த பேனிக்கலின்சியன் சொல்லுவாங்க, அதாவது பொதி கட்டின பிறகு ரொம்ப நாளைக்கு நெல்லை காய வச்சிடாதீங்க. அதனால் என்னாகும்னாக்கா உங்களுக்கு கதிர் வரும்போது அந்த கதிரில் வந்து இல்ஃபில்லிங், அதாவது சாவி சொல்லுவாங்க, அந்த நெல் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்ஸு நெல்லில் வந்து பொதி கட்டி வந்துடுது, பூக்கும் பாரு வந்துட்ட பிறகு தரையை வந்து எப்பவுமே காய விடாதீங்க. ஓரளவுக்கு ஈரம் வந்து பார்த்துக்கிட்டாலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மகசூலை நம்ம எடுக்கலாம்.
0: நீர்மறைய நீர் கட்டுறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. நெல்லுக்கு தண்ணீர் விடலை அப்படின்னாக்க களைகள் வந்து அதிகமாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நெல் சாகுபடியில் களை மேலாண்மை செய்வது எப்படி சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம், நிலத்தை வந்து நல்லாவே பண்படுத்தி அதை வந்து தொழியடித்து நெல்லை சாகுபடி பண்ணுறதுனால நமக்கு ஓரளவு களைகளினுடைய பாதிப்பும் குறைச்சிடுறோம். பட் இங்கே என்ன ப்ராப்ளம் ரேஸ் ஆகுதுன்னா, நேரடி நெல் விதைப்பு மற்றும் ஒழுங்கான முறையில் அந்த நிலத்தை தயார் பண்ணாமல் செய்யக்கூடிய நடவு, இந்த ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு களையினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தண்ணி தேங்கியிருக்கும் போது கம்மியாகவும் நம்ம இந்த நீர்மறைய நீர் கட்டும் போது களைகள் வரதான் செய்யும். ஏன்னா எப்போ வந்து தர காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கோ அங்கெல்லாம் களைகள் கட்டாயமாக இருக்கும். இன்னொன்று நேரடி நெல் விதைப்பிலையும் களைகள் வந்து வரத்துக்கான அறிகுறிகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, களை மேலாண்மை நல்ல திறம்பட செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, ஒருங்கிணைந்த களை நிர்வாகம் சொல்லுவாங்க. ஸோ நன்றாக நிலம் தயாரிக்கணும், தரமான விதை மற்றும் சரியான விதைப்பு முறை இல்லை நடவு முறையை கையாளணும், ஆரம்ப நிலையிலேயே களைகளை வந்து கட்டுப்படுத்தணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஒரு கை களையோ அல்லது இயந்திரங்களை கொண்டு ஒரு களையை எடுக்கணும். கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஞ்ஞானிகள் இல்லை இந்த ஏஓஸ் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லியை சரியான அளவு மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் தெளிக்கும்போது கட்டாயமாக களை பாதிப்பு வந்து வெகுவாகவே குறையுது. இப்போது நான் சில களைக்கொல்லிகளை சொல்கிறேங்க. பூட்டாக்குள்ளார் சொல்லுவாங்க, கடையில் பார்த்தீங்கன்னா வீடுன்னு இருக்கும், அது வந்து நமக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து நடவு செஞ்ச 3-4 நம்ம மணலில் கலந்து தூவி விட்டால் போதும், உங்களுக்கு களை குறைஞ்சிரும். அது போக சாதின்ற ஒரு களைக்கொல்லி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 30

0: கிராம் ஒரு ஹெக்டர் இருக்குது. ஸோ அது வந்து பைரோசல்ஃபுரான் ஈத்தல் என்ற ஒரு கெமிக்கல் நேமில் வந்து அந்த களைக்கொல்லி கிடைக்குங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடவு செஞ்சால் மூணாம் நாள் போடணும். பட் என்ன, அதை தொடர்ந்து 35-40 நாளுக்குள்ளே ஒரு கை களை எடுத்தீங்கன்னா நெல் நடவு வயலில் வந்து நமக்கு களைகளை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெஷினில் நடவு பண்ணுறாங்க. அந்த நடவு வயலில் பார்த்தீங்கன்னாக்கா லோண்டாக்ஸ் பவர்னு ஒரு குறுண களைக்கொல்லி இருக்குது. ஸோ அந்த களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 4 கிலோ, அதுவுமே வந்து இந்த நடவு செய்த 3-ம் நாள் அதை வந்து நம்ம மணலை கலந்து சீராக தூவணும். அப்படி தூவும்போது நமக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நடவு செஞ்ச 3-4 நாளுக்குள்ளே நம்ம பண்ணணும். இந்த களைக்கொல்லியெல்லாம் பயன்படுத்தும் போது விவசாயிகள் கவனிக்க வேண்டியது, வயலில் கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்கணும். ஈரம் இல்லாமல் நீங்கள் களைக்கொல்லியை போட்டால் போட்ட களைக்கொல்லி வந்து வேலை செய்யாது, நீங்கள் போட்டது வந்து வேஸ்ட்டு தான், சரிங்களா? அப்போது களைக்கொல்லி போடும்போது அந்த சில்த்துன்னு சொல்லுவாங்க, தின் ஃபில்ம் ஆஃப் வாட்டர் அப்படி இருந்து அப்போ தான் நீங்கள் களைக்கொல்லியை வந்து போடணும். களைக்கொல்லி போட்ட உடனே அங்கே இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் வடித்து போகக்கூடாது. அதை 2-3 நாள் அங்கேயே வச்சிருந்தா தான் அதனுடைய வீரியத்திலலாம் முளைச்சி வரக்கூடிய களைகளை வந்து கட்டுப்பாடாகும். இது வந்து பார்த்திங்கன்னா களை முளைக்கும் முன் போடக்கூடிய களைக்கொல்லிகள். சப்போஸ் களை வந்து முளைச்சிடுது அப்படின்னா அதுக்கு நான் ஒரு களைக்கொல்லி சொல்கிறேங்க, பிஸ்பயர் பேக் சோடியம் சொல்லுவாங்க, அதாவது வந்து நாமினி கோல்டு. எல்லா விவசாயிக்குமே இது நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு களைக்கொல்லி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 100 மில்லி இல்லை ஹெக்டருக்கு வந்து 250 மில்லி ஸ்ப்ரே பண்ணுறோம். இந்த நாமினி கோல்டு வந்து ஒரு நல்ல இது. பட்டு இது தெளிக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியம். என்னென்ன கேட்டால் நம்ம நெல் வயலில் களைகள் முளைச்சி 2 இலை இல்லை 3 இலை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த களைக்கொல்லியை போடணும். இப்போ நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா 30-40 நாள் வந்து எனக்கு களை வந்து நல்லா வளர்ந்து போச்சு, நான் நாமினி கொண்டு போடலாமான்னு கேட்குறாங்க. அப்படி போடவே கூடாதுங்க. ஏன்னா இது ஏர்லி போஸ்ட் எமர்ஜென்சி, அதாவது வந்து களை வந்து 2 இலை இல்லை 3 இலை இருக்கும் போதுக்குள்ளே, அதாவது நடவு நட்டு 2வது வாரத்துக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய களை கட்டுப்பாடு வந்து ரொம்பவே இருக்கும். அதையும் தாண்டி களை நல்லா முளைச்சி வந்துடுது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபெர்னாக்சான் 80% WP ஒரு களைக்கொல்லி இருக்குது, அதாவது 2,4-D சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். அது ஃபெர்னாக்சான்னாக்கா எல்லா கடலையும் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹெக்டருக்கு 1.25 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது எப்போனா நம்ம நடவு செஞ்ச 25-30 நாளில் இந்த களைக்கொல்லியை தெளிக்கலாம். அப்படி தெளிக்கும்போது இது வந்து அந்த களையில் வந்து நனைகிற போல நம்ம தெளிக்கணும். அப்படி தெளிச்சிங்கன்னா நெல்லுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, களை மட்டும் கட்டுப்படுத்திடும். ஸோ இது எல்லாமே வந்து நடவு வயலுக்கான களைக்கொல்லிகள். இப்போது சில விவசாயிகள் வந்து நேரடி நெல் விதைப்பு போவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்லா குளார் சொல்லுவாங்க, அதாவது கடையில் வந்து ரிஃபீட்டுன்னு இருக்கும், அது வந்து 0.75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு, அந்த அளவில் இந்த ரிஃபீட்டை வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் இது நேரடி நெல் விதைப்பில் நீங்கள் பழைய நடவு முறையில் போல 3வது நாள் போடக்கூடாது, இதை வந்து 8வது நாள் தான் போடணும். ஏன்னா நீங்கள் 3வது நாள் போட்டிங்கனாக்கா இது களையை மட்டும் கட்டுப்படுத்தாது, முளைச்சி வரக்கூடிய நெல்லும் வந்து கொஞ்சம் பாதிக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோனாக்கா இந்த ரிஃபீட் விதைச்சா 8வது நாள் போட்டிங்கன்னா இந்த நெல் முளைப்புக்கு பாதிப்பு இல்லாமல் களையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று வந்து பைரோசல்ஃபுரான் அப்படின்றக்கூடிய சாதி என்ற ஒரு 10% வெட்டபிள் பவுடர் களைக்கொல்லி இருக்குது, அதையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வெகுவாக களை குறைகிறது.
1: பருவநிலை மாறுபடும் காலங்களில் பயிர் வகைகளை எவ்வாறு தேர்வு செய்வது, எவ்விதமான குறுகிய கால ரகங்களை தேர்வு செய்வது, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, களை மேலாண்மை, இப்படி பல்வேறு அருமையான தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை பருவமழை குறையும் காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து கிள்ளிகுளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. காளிமுத்து.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சு.

0: இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.
6: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றங்களை கண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குவஹாத்தியில் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 44 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு குடும்பங்களின் மருத்துவ செலவை வெகுவாக குறைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை

0: கோரிக்கை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்றுத் திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் புருவான்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தட்லா ராஜு இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காட்சி நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக சொல்லுவாங்கள்ல, எண்ணங்கள் அழகானால் சிந்தனை அழகாகும், சிந்தனை அழகானால் நம்முடைய செயல்கள் அழகாகும். ஒருவேளை நம்முடைய செயல்கள் அழகாச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே அழகாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய அந்த செயல்களை நாம் வந்து அழகானதாக நம்ம வந்து மாற்றிக்கிடணும். அது எப்படிப்பா மாற்றிக்கிறது, அது எப்படி முடியும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் வந்து நேர்மறையான எண்ணங்களை நம்ம வச்சுருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறுமா. அதாவது நேர்மறையான எண்ணத்திற்கும் எதிர்மறையான எண்ணத்திற்கும் ஒரு நூலளவு உள்ள வித்தியாசம் தான். எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டிட்டாரு, இல்லை ஒரு கார் வாங்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படணுமா, சரி அவன் வந்து கார் வாங்கிட்டான், அவன் வந்து வீடு வாங்கிட்டான் அப்படின்னு. அதை விட்டுட்டு இவன் கடந்த கிடைக்கு இவன்லாம் கார் வாங்கிட்டான் பாரு, இவன்லாம் வீடு கட்டிட்டான் பாரு அப்படின்னு நினைக்கிறது வந்து எதிர்மறையான சிந்தனை. ஆனால் அதையே நேர்மறையான சிந்தனையில் என்ன பண்ணணுமா, இவன் வாங்கிட்டானா ரொம்ப சந்தோஷம், அவனே மாதிரி நானும் இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள்ளார கடினமாக உழைத்து நானும் ஒரு கார் வாங்குவேன், நானும் இன்னும் ஒரு 1 வருஷத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரியான வீடு கட்டுவேன் அப்படின்ற அந்த கனவும் கடின உழைப்பும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக நம்ம குறித்து வைத்த அந்த இலக்கை நாம் வந்து நம்ம குறித்த அந்த நாளுக்கு உள்ளார வந்து அடைஞ்சிருவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ தெரியுதா, நம்முடைய செயல்கள் அழகாக ஆகிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறுறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்ன அப்படின்னு. ஏன்னா கடினப்பட்டு நம்ம உழைச்சிட்டு இருக்கும்போது இந்த போட்டித் தேர்வுகள் எழுதும்போது நமக்கு ரொம்பவே பொருந்துது, நம்ம கூட தான் இருப்பாங்க, படிச்சுட்ருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் தாமதப்பட்டு போயிருக்கும். நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன்னு தெரியுமா, என் கூட தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் அதுக்குள்ளே அவனுக்கு கிடச்சிட்டு, அதெல்லாம் லக்கு, அதெல்லாம் ஒரு லக்கு வேணும்ப்பா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது, தோய்ந்து போயிடக்கூடாது. அவனுக்கு கிடச்சிட்டா அடுத்த ரிசல்ட்டில் நான் எடுக்கிறேன் அப்படின்ற அந்த பாசிட்டிவான தாட்டோடு இருக்கும்போது நமக்கான வெற்றி ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆல் ரைட், இந்த க்யூட்டான மெசேஜோட உங்களுக்காக க்யூட்டான பாடல்கள் நிறைய காத்திருக்கு நம்மளோட நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக குஷி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து. நாட்டில் இருக்கக்கூடிய குறு உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ், அதை மேம்படுத்துறதுல சிறந்த செயல்பாடுகளை மேற்கொண்டதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசிற்கு புதிய PMFME விருது வந்து வழங்கப்பட்டுள்ளதா. அடுத்த தகவல் என்ன தெரியுமா, நம்முடைய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பழங்குடியினுடைய மக்களினுடைய பாரம்பரிய கலாச்சாரம், கலைகள் மற்றும் அவர்களினுடைய தனித்துவமான வாழ்க்கை முறைகளை சுற்றுலா பயணிகளிடையே பரப்புறதுக்கும் அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் தமிழக அரசு தடம் பழங்குடியினர் மரபு நடை. தடம் பழங்குடியினர் மரபு நடை அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டம் முதல் கட்டமாக 5 மாவட்டங்களில் வந்து கலாச்சார பயண திட்டமாக வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக பழங்குடியின மக்கள் தயாரிக்கக்கூடிய அரிய மூலிகை பொருட்கள், அதுக்கப்புறமா அவர்கள் செய்யக்கூடிய அந்த கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை சுற்றுலா பயணிகள் வந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வழிவகை செய்யப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ரெட் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

நேரமேட்டு மணி 21 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இருந்து இளம் காற்று. ஒரு கவிதை இல்லை ஒரு பாடல் எப்போ வெற்றி அடைகிறது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அந்த மெட்டுக்கு உள்ளார அடைச்சி நாம் வந்து எழுதும்போது தான். பாருங்களேன், நெறிக்காதே பொன்னாங்கண்ணி பொறுக்காதே, அப்படி எவ்வளோ அழகான வரிகள் இல்லை, ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ க்யூட்டான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டரான ஆர் பிரக்யானந்த் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சர்வதேச அளவில் செஸ் விளையாட்டினுடைய மிக உயரிய தொடராக கருதப்படக்கூடிய கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது ஜெயித்த முதல் இந்தியர் அப்படின்ற மாபெரும் வரலாற்று சாதனையை அவங்க வந்து படைச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய சென்ட் லூயிஸ் நகரில் நடைபெற்ற விறுவிறுப்பான இந்த இறுதிப் போட்டியில் அமெரிக்காவினுடைய முன்னணி கிராண்ட் மாஸ்டரான ஃபாஃபியோன கர்வானாவை வந்து இவங்க வந்து வீழ்த்தி பிரக்யானந்தா இந்த சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. பிரக்யானந்தா, அதுக்கப்புறமா ஃபாஃபியோனா கர்வானா, அதுக்கப்புறமா வெஸ்லிசோ ஆகியோர் இந்த தொடரினுடைய முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பிரக்யானந்தா 2027 ஆண்டிற்கான கிராண்ட் செஸ் டூர் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றுள்ளார். இந்த தொடர் வந்து 2015 முதல் நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஹாக்கி விளையாட்டினுடைய மேதை மேஜர் தியான் சந்த் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிறந்த நாளை போற்றக்கூடிய வகையில் ஆகஸ்ட் 29 அன்று தேசிய விளையாட்டு தினம் வந்து நாடு முழுவதும் கோலாகலமாக வந்து கொண்டாடப்பட்டது. 2012 முதல் இந்திய அரசால் தேசிய விளையாட்டு தினமாக இது வந்து அறிவிக்கப்பட்டது. இந்த 2026 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ தீம் என்ன தெரியுமா? ஹெல்த்தி யூத் வெல்த்தி நேஷன் அப்படின்றது தான். ஆரோக்கியமான இளைஞர்கள் வளமான தேசம் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம்.

மத்திய விளையாட்டு அமைச்சகம் இந்த தினத்தை ஒட்டி கலிகா பாரத் ஜிடிகா பாரத் அப்படின்ற தேசிய விளையாட்டு பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலேருந்து நம்ம ரெண்டு ரூபா வேணால் ஒரு பெட்டு கட்டுவோமா என்ன அப்படின்னா, நிச்சயமாக இந்த பாடலை நம்மளே தெரியாமல் இந்த பாட்டுக்கு பின்னால் பாடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு க்யூட்டான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசிங்க.

அதாவது என்னதான் ஒரு அழகான வரிகள் எழுதியிருந்தாலும், ஒரு அழகான பின்னணி இசை இருந்திருந்தாலும், அதை காட்சிப்படுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்படியே கதாநாயகன் நின்றுட்டு இருப்பாங்க, கதாநாயகன் அப்படி வந்து அப்படியே தொடும்போது ஸ்ருங் அப்படி ஒரு ஷாக் அடிக்கும் வருங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போய் பூ பூ பூ பூ பூவாக பூக்கும். அந்த காட்சியை பார்க்கும்போது அப்படி அந்த ரெண்டு விரலும் தொடும்போது ஸ்ருங் அப்படி ஷாக் அடிக்கல, அவங்களுக்கு அடிக்கவே இல்லையே கட்டாயமாக. எனக்கு இந்த பாட்டு பார்க்குற ஒவ்வொரு நேரமும் எனக்கு வந்து ஷாக் அடிச்சிடும். அவ்வளோ க்யூட்டான பாடல் நம்ம வந்து கேட்டு ரசித்தோம். நிறமிட்டு மணி 30 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz. இளம் காற்றில், அதாவது நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் படிக்கிற காலங்களில் இந்த சந்தேகங்கள் கேட்குறது, கேள்வி கேட்குறதெல்லாம் இருக்குவாங்க, அதிலலாம் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் என்னோடய டீச்சர்கிட்ட ஒரு நாள் நான் வந்து சந்தேகம் கேட்டேன். என்னென்னா, டீச்சர் இந்த மாதிரி ஆற்று தண்ணியெல்லாம் கடலுக்குள்ளே வந்து கலந்து வீணாகுது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நாம் ஏன் வந்து அது கடலுக்கே போகாமல் அங்கங்கே ஒரே தடுப்பணியாக குட்டி குட்டி அணியாக கட்டி கட்டி கட்டி கட்டி கட்டி வச்சு சேமித்து வச்சா என்ன அப்படின்னு கேட்டப்போ டீச்சர் சொன்னாங்க, அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த கடல் அந்த கழிமுகம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து தண்ணி போய் வந்து கடலை கலக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கடல் தண்ணி என்னாகுமோ அப்படியே உள்ளே வாங்கி வந்து வந்து வந்து வந்து வந்து அந்த நிலங்களையெல்லாம் வந்து உப்பு நிலமாக வந்து மாற்றிடும், அதனால் விவசாயங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. பார்த்தீங்களா, என்னோடய குட்டி மூளைக்கெலாம் அப்படி ஒரு விஷயம் தோணியிருந்தால் கூட அதுக்கு அப்படி ஒரு தெளிவான விளக்கத்தை அவங்க கொடுத்து அப்போவே எனக்கு வந்து தெளிவுபடுத்தினதால தான் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கீங்களா, இந்த மெசேஜை படித்த உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, அவ்வளோதான். நம்முடைய தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் நிலை வரக்கூடிய இந்த காலநிலை மாற்றங்கள், அதுக்கப்புறமா கடல் நீர் நிலப்பகுதிக்கு உள்ளார ஊடுருவத்தை தடுப்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் 967 கோடி மதிப்பிலான 2 மாபெரும் கூட்டு கட்டுமான திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் திட்டம் என்ன அப்படின்னா, கொள்ளிடம் ஆற்று திட்டம். இது வந்து கடல் நீர் வந்து கொள்ளிடம் ஆற்று வழியாக சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நிலப்பகுதிக்கு உள்ளார ஊடுருவி நிலத்தடி நீரை உப்பாக்குறதை தடுக்கிறதுக்காக சிதம்பரம் தாலுகா, திருக்களிப்பாலை, அதுக்கப்புறமா சீர்காழி தாலுகா, ஆலக்குடி கிராமங்களுக்கு இடையே ஆற்றினுடைய முகத்வாரத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய தடுப்புச் சுவர் கட்டப்படும் அப்படின்னும். ரெண்டாவது திட்டம் என்ன அப்படின்னா, வெள்ளாற்று திட்டம். இது வந்து கடல் நீர் வந்து 25 கிலோமீட்டர் தூரம் நிலத்திற்கு உள்ளார ஊடுருவதை தடுக்கிறதுக்காக தீர்த்தம்பாளையம், ஆதிவராகநல்லூர் கிராமங்களுக்கு இடையே இந்த வெள்ளாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பட்டியலின மக்களினுடைய கல்வி, மருத்துவம் மற்றும் திருமண தேவைகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக சமூக நீதி நல வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பழங்குடியின மக்களினுடைய பண்பாடு மற்றும் வாழ்வியலை ஆவணப்படுத்தக்கூடிய வகையில் நீலகிரியில் பழங்குடியினர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமூக நீதித்துறையின் கீழே ஒட்டுமொத்தமாக 67 புதிய மக்கள் நல நடவடிக்கைகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காக்க காக்க திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

சுசித்ராவோட வாய்ஸ் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு இந்த பாட்டில் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, இளம் காற்று. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ். இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப்ல அடுத்த தகவல் என்ன தெரியுமா? இணையதளம், அதுக்கப்புறமா கணினி மென்பொருள் சாஃப்ட்வேர் இருக்குல்லே, அது டிஜிட்டல் ஆராய்ச்சி மற்றும் தமிழ் யூனிகோட் வாயிலாக தமிழ் மொழியை உலகளவில் டிஜிட்டல் யுகத்தில் பரப்பக்கூடிய சிறந்த அறிஞர்களை கௌரவப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு வந்து 25,000 ரூபாய் ரொக்கப்பரிசோடக்கூடிய இணைய தமிழ் செம்மல் 2026 விருதை வந்து வழங்க அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த தகவல், இந்தியா உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நட்புறவு மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்தியதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டினுடைய மிக உயரிய சிவில் விருதான தோஸ்திலிக் அவார்டு வந்து வழங்கப்பட்டுள்ளதா. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தென்கொரியாவினுடைய புசான் நகரில் நடைபெற்ற 48வது உலக பாரம்பரிய குழு கூட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசியில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பண்டைய பௌத்தம தலமான சாரநாத் இருக்கு இல்லையா, அது வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் முறைப்படி இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த யுனெஸ்கோ பாரம்

பாரம்பரிய சின்னங்களினுடைய எண்ணிக்கை 45 உயர்ந்திருக்குது. இந்த சாரநாத்தில் தான் கௌதம புத்தர் வந்து தன்னுடைய முதலாவது போதனையான தர்ம சக்கர பிரவர்த்தனம் அப்படின்ற நிகழ்வை நிகழ்த்தி பௌத்த சங்கத்தை வந்து தோற்றுவித்தாராம். இங்கு சவுகாண்டி ஸ்தூபி, தமேக் ஸ்தூபி, தர்மராஜிகா ஸ்தூபி மற்றும் அசோகர் தூண் இது எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பேரழகன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டிருக்கீங்க.

நேரம் 8:44 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை. 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இது இளம் காற்று. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்களே, அவங்களினுடைய 137வது மன் கி பாத் வானொலி உரையில் நாட்டினுடைய இளைஞர்களினுடைய தொழில் மற்றும் அறிவியல் முன்னேற்றத்திற்காக ஒரு ஃபார்முலாவை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு தியரி இன்ட்டு ப்ராக்டிஸ் ஸ்கொயர் அப்படின்றது தான். வளர்ச்சி இஸ் ஈக்குவல் டு கோட்பாடு இன்ட்டு பயிற்சி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு புதிய அறிவியல் கோட்பாட்டு சூத்திரத்தை வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவங்க வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. பஞ்சாபி மொழியினுடைய மாபெரும் எழுத்தாளரான அம்ரிதா பிரீத்தம் இருக்காங்க இல்லையா, அவங்களினுடைய பிறந்த தினம் 31 ஆகஸ்ட் அன்று கொண்டாடப்பட்டது. 1947 இந்திய பிரிவினையின் போது பெண்கள் எதிர்கொண்ட வன்கொடுமைகளை விளக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பிஞ்சர் அப்படின்ற நாவலை எழுதியவர் இவர் தான். 1956 சுனேஸ் டே அப்படின்ற கவிதை தொகுப்பிற்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாட்டின் முதலாவது பெண் எழுத்தாளர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் 1981 ஞானபீட விருது பெற்ற முதல் பஞ்சாபி பெண்ணும் இவர் தான். இவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நமனி கில்சனுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. நேரம் 8:51 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கொடுமையான குற்ற பரம்பரை சட்டம் 1871, இந்த சட்டத்தை சுதந்திரத்திற்கு அப்புறமா 1952 ஆகஸ்ட் 31 அன்றைக்கு பிரதமர் நேரு தலைமையிலான மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்தது. எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க விடுதலை நாள் போற்றக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 31 அன்னைக்கு வந்து சீர்மரபினர் விடுதலை நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. மெட்ராஸ் மாகாணத்திலே இந்த சட்டம் 1947 மே மாதமே ரத்து செய்யப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பள்ளி மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன அழுத்தங்கள் மற்றும் உளவியல் சவால்களுக்கு தீர்வு காண்பதற்காக 27.43 கோடி மதிப்பீட்டில் துணை அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்லையும் மாணவர்களினுடைய மனநலனை தொடர்ந்து கண்காணிக்க 3 அடுக்குகளை கொண்ட மனநல ஆலோசனை அமைப்பு வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி ஆசிரியர்களினுடைய கற்பித்தல் தரம், அதுக்கப்புறமா பள்ளி நிர்வாகத்திறனை சர்வதேச அளவிற்கு மேம்படுத்துவதற்காக 11.30 கோடி ஒதுக்கீட்டில் டிஎன் லீட்ஸ் அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களோடு இணைந்து அந்த ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சிகள் வந்து வழங்கப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தினுடைய மாநிலத்தினுடைய தேபால்பூர் நகரம் இருக்கு இல்லையா, அது இந்தியாவின் முதலாவது ஜீரோ லெகசி வேஸ்ட், அதாவது பூஜ்ய கழிவு கொண்ட நகரமாக அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2 அன்னைக்கு உலக அளவில் அனுசரிக்கப்பட்ட முக்கிய விழிப்புணர்வு தினங்களில் ஒன்று உலக தேங்காய் தினம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்காய் விவசாயத்தினுடைய பொருளாதார பங்களிப்பை உணர்த்துவதற்காக ஆண்டுதோறும் இது வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஆல் ரைட், அப்படி இப்படி நம்ம வந்து நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு தகவல்களை கேட்டு அப்படியே நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. 8:54 ஆயாச்சு. எப்போவும் சொல்கிறது தான், எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, எதை குறித்தும் ரொம்பவும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. லைஃப்பை வந்து ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நம்ம எதுக்காகவும் வருத்தப்பட்டு எதுவும் மாறப்போகிறதில்ல. வருத்தப்படுறதால ஏதாவது மாறப்போகுதா சொல்லுங்கள், எதுவுமே இல்லை இல்லையா. அதனால் வருத்தப்படாமல் எப்போவும் சந்தோஷமாக இருங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம படிக்கக்கூடிய

0: மனசில் வந்து தங்கும். நம்ம வந்து அழுத்தமாக இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும், படித்ததும் கூட மறந்து போயிடும். அதனால் மனசை முதல்ல சந்தோஷமாக வச்சுக்கோங்க, மனதினுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. பெருமாள் திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
2: FM ரெயின்போ 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு புதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM Rainbow 102.6
1: இடைவிடா இசை மழை.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இடைவிடா இசை மழை. நேரம் 9:30. கருவிழிகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-ல் இது இலக்கிய சாரல். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு சிறப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஊருக்கு ஊரே அது மாறுது அப்படின்ற போது, நிலம் விட்டு நிலம் நாடு விட்டு நாடு அப்படின்ற போது சொல்லவா வேணும்? சங்க இலக்கிய பாடல்களில் ஐவகை நிலங்களினுடைய உணவு முறைகளும் அவை சமைக்கப்பட்ட மற்றும் பரிமாறப்பட்ட விதங்களும் ரொம்பவே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. புறநானூறு, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, நற்றிணை போன்ற நூல்களில் அதுக்கு சான்றுகளும் இருக்கு. அதைத்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். ஸ்டேட்யூன் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.

உணவோடு கலந்து சாப்பிட்டாங்களாம். அதை ஐவனம் உரைத்த இறையல் புகர் வான் காய்மலை வான் கொள்கணக்கொழு மீன் தடியொடு குறவர் மாக்கள் முற்றில் உய்த்த அப்படின்னு. அதாவது குறிஞ்சி நில பெண்கள் வந்து ஐவன நெல்லையும் திணை அரிசியையும் குற்றி அதை கஞ்சியாக்கி காட்டில் வேட்டையாடிய கொழுத்த விலங்குகளினுடைய தசை இறைச்சியோடு சேர்த்து துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவையாக அதை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு பெரும்பானாற்று படை வந்து சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

குறிஞ்சி நில மக்கள் திணை அரிசியையும் இறைச்சியையும் தேனோடு கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ முல்லை நில மக்கள் எப்படி சாப்பிட்டாங்களான்னு தெரியுமா? கட்டியான மோர் குழம்பும் வரகரிசியும் இங்க சிறப்பு மிகுந்த ஒன்றாக இருந்திருக்கு. இங்க எல்லார் வீட்லயும் பசுக்களும் ஆடுகளும் தான் செல்வோம். இவங்க சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத பெரும்பானாற்றுப்படை சொல்லுது பாருங்களேன். வரகின் குப்பை மாடோடு மலிந்து சாமை பன்றி படுவிற் கெளியி பால் கலந்த பாவை போல வாழ்நெல் அரும்பவில் உழைப்பீடம் அப்படின்னு முல்லை நிலத்து ஆயர் மகளிர் வந்து வீட்டில் வண்டி வண்டியாக குவிஞ்சு கிடக்கிற வரகரிசி எடுத்து உலையில் போடுவாங்க. அது நல்லா வெந்ததும் காட்டில் முளைச்ச காளானையும் முருங்கைக்காயையும் போட்டு நல்லா காய்ச்சி திரட்டின கெட்டி தயிரை ஊற்றி ஒரு மோர் குழம்பு செய்வாங்களாம். அது அந்த வரகரிசி சோறும் புளிப்பான தயிர் குழம்பும் அத்தனை பிரமாதமான சுவையோடு இருக்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக.

இலக்கிய சாரல் கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ். மருதநில மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது வந்து ரொம்பவே நம்மோட ஒன்றி போன ஒரு விஷயமா நாம வந்து சொல்லலாம். அதாவது நெய் உருகிய ஆட்டிறைச்சியையும் வெண்சோறும் இவங்க பிரதான உணவு. ஆமா, அடுத்து நாம பார்க்க போறது செழிச்ச வயல்கள் நிறைந்த இந்த மருதநிலத்தினுடைய சாப்பாடு தான். இங்க கேட்கவே தேவையில்லை. பெருமானாற்றுப்படி என்ன சொல்லுது பாருங்களேன். அரிசி வான்சோறு அவைய புழுக்கள் பெரிப்பாறை வாலறி புள்ளிடை போக பொறித்த நெய்யோடு உருகிய ஊன் அப்படின்னு. உழவர்களினுடைய வீட்டுக்கு விருந்தாளியா போனா மல்லிகைப்பூ மாதிரி மேகம் மாதிரி வெளவிலேர்னு இருக்கக்கூடிய உயர்தர வெண்ணல் சோற்றை போடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம நல்ல கொழுப்பு நிறைந்த ஆட்டிறைச்சி துண்டு துண்டா வெட்டி மனமிகுந்த நெய்யில போட்டு நல்லா வறுத்து

அந்த நெய் உருகி வர காரசாரமான கறிய குழம்போடு சேர்த்து பரிமாறுவாங்களாம். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பிரியாணிக்கெல்லாம் முன்னோடி இதுதான் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நெய்தல் நில மக்களினுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்ததுதான் தெரியுமா? முறுமுறுன்னு இறால் வறுவலும் புளிச்ச சோறும் தான் இங்க சிறப்பு. முடங்கு புற இரவின் கண் தடித்து அட்டைக்காடி வெஞ்சோறு கரிப்பிற்கு ஆற பரதவர் ஒல்வாள் அறிவையர் அப்படின்னு நெய்தல் நிலத்து பெண்கள் கத்தியை எடுத்து கடல்ல பிடிச்ச வளைஞ்ச உடம்பை உடைய பெரிய பெரிய இறால் மீன் துண்டுகளை துண்டு துண்டா வெட்டி அந்த இறால் துண்டுகளை புளிப்பு சாறு சேர்த்து ருசியா மொறு மொறுன்னு வறுத்து சுட சுட இருக்கிற சோத்தோட வறுத்து தாராளமா பரிமாறுவாங்க அப்படின்னு சிறுபான்மையினர் படை வந்து சொல்லுது. கடல் உணவு பிரியர்களுக்கு இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

கடைசியா நம்ம பார்க்க போறது நீரே இல்லாத வறண்ட பாலை நிலம் தான். இங்க வாழ்ற எயினர்கள் கஷ்டமான சூழலிலும் கூட வர்ற விருந்தினரை எப்படி கவனிக்கிறாங்கன்னு பெரும்பானாற்று படை வந்து விவரிக்குது. வேட்டுவ குடிங்க எயிற்றியர் அட்ட ஓதிர் செவி குடம்பின் கறி அப்படின்னு, குடிக்க தண்ணி கூட இல்லாத வறண்ட நிலம் அது. அங்க இருக்கக்கூடிய வேட்டுவ பெண்கள் வந்து காட்டுல கஷ்டப்பட்டு வேட்டையாடி எடுத்து வந்த உடும்பு இருக்கு இல்லையா, அதனுடைய இறைச்சிய சமைக்கிறாங்களாம். வறட்சியினால புளியங்கொட்டையை அரைச்சி செஞ்ச கஞ்சியோட அந்த உடும்பு கறியை தாளிச்சு வர வழிபோக்கர்களுக்கு கொடுத்து அவங்க பசிய தீர்ப்பாங்களாம். சூழல் வறண்டு இருந்தாலும் கூட அவங்களுடைய அன்பு வறண்டு போகல இல்லை இல்லையா. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா.
1: நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இலக்கிய சாரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் உங்கள் இரவை இசையால் நினைத்து இனிமை சேர்க்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்
2: தம்பி.
1: அண்ணே, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா தம்பி?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பேசுறது பேருந்தில் மாத்தி உட்கார சொல்லலாம் சார், ஆனா மனப்பந்தலில் மாத்தி உட்கார சொல்ல முடியுமா சார்?
1: முடியாதுதான்
2: என்று சொல்லிக்கொண்டு முகிழ்ச்சியை அருமையாக கலக்கி போயிருக்கீங்களே தம்பி. கபில் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு நமஸ்காரம் சார்.
1: நமஸ்காரம். பெயர் சொல்லிருங்க.
2: சாப்பிட்டீங்களா சார்?
1: எல்லாம் முடிந்து விட்டது. சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
2: முடிந்தது சார்.
1: ஓகே சொல்லுங்க.
2: பேசுறது சிந்து புந்திரி முருகன் பேசுறேன் சார்.
1: மகிழ்ச்சி. சொல்லுங்க முருகன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
2: போனா போகுது புடவை போடுக்குது புடிச்சிக்கே என்ற பாடல் சார்.
1: இரவு இனிமையாக்கு ஒரு பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இந்த பருவம் பொல்லாதது, வாய்விட்டு கேட்குமா இந்த வயசு பொல்லாதது, பால் போட்டு தூங்குமா இந்த பருவம் பொல்லாதது.

0: போச்சு தாறுமாறா, ஐயோ ஆகி போச்சு. பானை திறந்தது பூனை புகுந்துருச்சு. பூனா போகுது புடவை பறக்குது பிடிக்கிற, அட தானா கனிஞ்சது தேனா இனிக்குது எடுக்கிற.
1: நேரம் 10:07 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். ஒரு நாட்டியான பாடல் கேட்டு முடிச்சோம் நம்ம நிகழ்ச்சியினுடைய. அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்கறாங்க, கேட்டலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் புதுக்கோட்டல இருந்து வாகன் சரஸ்வதி பேசுறேன். நலமா இருக்கிறேன் சார்.
1: சூப்பர், வாழ்த்துக்கள். அப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு சொல்லுங்க. என்ன படத்துல என்ன பாடல்
2: கேட்கலாம் சார்? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டே மேடம். நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா?
2: நன்றி
1: உங்க அன்புக்கு. சொல்லுங்க என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
2: பாட்டு என்ன பாட்டு?
1: நன்றி மேடம், இந்த இனிய பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாமா? நன்றி மேடம், நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சீங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம், இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம்.
1: வந்துட்டேன்.
0: ஓகே, எப்படி இருக்கிறீங்க மேடம்?
1: நல்லமாக இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் சூப்பராக இருக்கோம். சொல்லுங்கள், என்ன படத்தில் இருந்து என்ன பாடல் வேணும் இந்த பாரதி கண்ணம்மாவுக்கு?
1: நன்றி சார்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:19 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம். இனி இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சூப்பரா இருக்க சுந்தர் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெயிலோட கொண்டாடுங்க, வெயிலோடு விளையாடி அப்படின்னு. ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்? குங்குமம் மஞ்சளுக்கா, மஞ்சளுக்கும் குங்குமமுக்கா,
1: ரெண்டுமே ஒண்ணுதான் சார்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கு பாடல் வருது, கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி கேட்டு ரசிங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். அன்புக்குரிய அறிவிப்பாளர் கபில் தேஸ் அவர்களுக்கும் நெல்லை பண்பலைக்கும் இனிய இரவு வணக்கம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் என்னுடைய விருப்பமான பாடல் வந்து உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன். எங்க கபில் தேவ சார் நினைச்சு நான் ஒரு பாட்டு படிச்சேன்.
0: ஒரு வெக்கமா
1: அந்த பாடல் தான் இந்த படத்துல வருது. என்னை தொட்டு அள்ளி தந்த
0: மன்னனின்

0: அம்மன்
1: பேர்
0: மேரி.
1: அடி.
0: ஊருக்கே தெரியும்,
1: அந்த
0: இதுதான்
1: சாங்ஸ்
0: கபில்
1: எனக்கு
0: தேவ்
1: ரொம்ப
0: தான். ஆனால்
1: பிடிக்கும்,
0: உங்கள்
1: நேயர்களுக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைச்சிட்டு இந்த நெல்லை பண்பலையில இந்த பாடலை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன்.
0: அதுதான் நீங்கள் வந்து எனக்காகன்னு சொல்லிட்டீங்க. பாடல் வேற எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட மன்னனின் பேர்
1: ஆமா
0: மன்னடி,
1: ஆமாம்
0: கபில்
1: சார்.
0: தேவ்னு ஊருக்கே தெரியும். ஆனால் உங்கள் பேர் என்னன்னு சொல்லலையே நீங்கள்.
1: சார் கனகரத்தினம் திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி.
0: சூப்பரு,
1: கனியாம்பூண்டி
0: ஓகே
1: கனகரத்தினம் திருப்பூர் மாவட்டம்.
0: ஓகே சூப்பர். பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி
0: நன்றி,
1: வணக்கம்.
0: உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: நேரம் 10:30 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பாத்திரலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுதா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க சுதா மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு என்ன ஃபேமஸா படத்துல இருந்து ராசிதான், ராசிதான், உன் முகமே
0: ராசிதான். இனிய பாடல் தான், கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு என்ன ஃபேமஸா படத்துல இருந்து ராசிதான், ராசிதான் உன் முகமே
0: ராசிதான். இனிய பாடல் தான், கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருநெல்வேலிருந்து வினீத்.
0: எப்படி இருக்கிறீங்க வினீத்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: சக்திவேல் படத்துல மல்லிகை மொட்டு.
0: ஓகே, உங்களுக்காக மனம் பரப்ப வரைக்கிறது கேட்கலாமா?
1: கேட்கலாம் கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:42 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றி
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 எங்க இருந்துங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நேர்கள் பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்திரலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சூப்பரா இருக்கேன். புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
0: அனுராதா மேடம், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: வசந்த கால பறவை படத்துல இருந்து. மனசேடி தேடி வந்து வரும் தேனி குறிப்பிட்டால்
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்திரலாமா? வணக்கம்.
1: ஹலோ, திருநெல்வேலி மாவட்டம் தென்றல் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிற தென்றல், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறீர்களா? சொல்லுங்கள், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்னிலங்கு படத்துல இருந்து நக்கும்பா இருப்பு அந்த பாட்டு.
0: ஒரு வித்தியாசமான பாடலா இருக்கு. ஐ திங்க் நான் இன்னைக்கு முதல் முறையா கேட்க போறேன் இந்த பாடல. கேட்கலாமா? நிச்சயமா கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கேருந்து பார்த்துடலாம்? வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க சார்? யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நலமாக இருக்கிறேன், பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி,
0: கிருஷ்ணமூர்த்தி
1: மாவட்டம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல, என்ன பாடல்?
1: படம் அந்த ஏழு நாட்கள். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் நேரம் என்கிற பாடல் வேண்டும்.
0: அந்த பாடல் அரங்கேற விட்டுருவோமா?
1: விட்டுருவோம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுருசிங்க.
2: சசகனிசபா நிச

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணியும் திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 102.6 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு. தொடர்வது திரைகானம், முதல் பாடல் ராஜபாட்ரங்கதுரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: போது நந்தவனமே.
1: ஐயோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சொகமே.
2: ஏன் அக்கா மக
3: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு வளவள வளக்கும்.
1: அண்ணனோட பச்சை கேளு அது பறந்து வந்தா.

0: நம்ம பஸ் ஸ்டாண்டு வழ வழ வழக்கம்
1: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து வந்தா.

0: கேட்டதும் பொன்னால நம்ம அண்ணனு கேட்டது எதனால எதனால
1: சின்ன

இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை மெல்ல திறந்தது கதவு, அம்மன் கோவில் கிழக்காலே, கடலோர கவிதைகள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. இதில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது இதய வீணை திரைப்பட பாடல்களை. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

ஒழித்த பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். ஒழிக்கவிருக்கும் பாடலில் பாடலை பாடியவரும் அவரே. இதயவினை திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாளியின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் உருவான திரைப்படத்தின் பாடல்கள் அடுத்து வருகிறது.

ஒலித்த பாடலை பாடியது பி. சுஷிலா. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

ஒழித்த பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திற்காக எம்.எஸ். விஸ்வநாதன் பாடிய பாடல். அடுத்ததாக ஒழிக்க வருவது வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக பி. சுஷீலாவின் குரலில்.

இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டீர்கள். வழங்கியது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. அடுத்ததாக ஒழிக்க வருவது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். இன்னும் சில நொடிகளில் டெல்லி அஞ்சல்.

0: lead on the hour mark, and substitute Mohammed Arbash made it to 3-0 in the 79th minute. The win took India to 6 points from 3 matches, but India's qualification was confirmed later in the day after Uzbekistan beat Syria 3-0, securing India's place as one of the 7 best runners-up across the 8 groups. The AFC Under-20 Asian Cup will be held in China from 24th March to 10th April next year. In badminton, Indian para-Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinched the men's doubles title at the China Masters in Shenzhen yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10 ஆகாஷ்வாணி சென்னை. நாம் கேட்கவிருப்பது இனிய ராகம். இனிய ராகத்தில் முதலாவதாக பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தார் இசை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உத்சாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோட் இசை ஜுகல்பந்தி.

இதுவரை இனிய ராகத்தில் பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தார் இசை கேட்டோம். அதனைத் தொடர்ந்து ஜுகல்பந்தி, பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தார், உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோட் இசை, உஸ்தாத் அலா ரகா அவர்களின் தபெலா இசை தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. டெல்லி அஞ்சல்.

சென்னை. நேரம் 4:10. 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சங்க குப்பம் ஜி முனுசாமி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் முதலாவதாக காலஹரண சுத்தசாவேரி ராகம் ரூபகதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக ஆனந்த நடமாடுவார், பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம், நீலகண்ட சிவன் பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கதி எனும் நடபைரவி ராகம் ஆதிதாளம் டி மகாதேவன் கீர்த்தனை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பெரம்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாதஸ்வரைசை, மேலு சங்க குப்பம் ஜி முனுசாமி அவர்கள் தவில்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகசுர இசை கேட்டோம். மேலசனகுப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இன்றைய அதிகாலை பொழுதில் நாம் கேட்கவிருப்பது பக்தி இசையுடன் ஒளி உலாவரும் புலரும் பொழுது. முதலாவதாக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல் திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்து.

குளித்த பாடல் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். அடுத்ததாக ஒலிக்க வருவது ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

தொடர்ந்து எம்எல் வசந்தகுமாரி, டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம். மீண்டும் சொர்க்கம் திரைப்படத்திற்காக.